இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேர்களை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசோ சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உள்ளவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் ஜி தார்விகா ஸ்ரீ. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நால்வளர் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இடம்பெறும். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது கேட்கலாம். 9:05 வானொலியில் வசந்தம், இன்றைய வானொலியில் வசந்தம் அழகுக்குட்டி செல்லமாக. காலை 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மலரும் மொட்டுக்கள் என்ற நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் தேங்கல்வாரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:50 சுழல் காப்பும் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2:00 இலக்கியம் பேசுவோம் என்று மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 கேட்கலாம். நிகழ்ச்சியில் முனைவர் டான் ஸ்டோனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஒருபட பாடல் நிகழ்ச்சி, 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் அவர்கள். 7:00 திரைசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மிளகாய் நிலக்கடலை சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் வட்டம் பாப்பன்காடு பகுதியை சார்ந்த எம் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் விடுகதையாக, 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை. இன்று 10:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். தொடர்ந்து சுகமான ராகங்கள் நேக. இதுவரை இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பரம் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: Bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணா இருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்த செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறை தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டுமென்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றைச் சிறையிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல் எஸ் எம் யூசுப் குரலில்.

நேரம் காலை 6:25. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக BS சசிரேகா குரலில்

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நிலையான மற்றும் கூடுதல் பால் உற்பத்திக்கான வழிமுறைகள். உலகமே உற்று நோக்கும் நமது பாரதத்தில் விவசாயமும் கால்நடையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான விவசாய பெருமக்கள் 1-2 பசுக்கள் அல்லது எருமைகளை வளர்த்து அவற்றின் மூலம் கிடைக்கும் பாலை விற்று தங்களின் குடும்ப தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். பால் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் விற்பதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை நம்பியே வேளாண் பெருமக்கள் வாழ்கின்றனர். எனவே அவர்கள் கால்நடைகளை பேணி பாதுகாப்பதுடன் அவற்றின் இனப்பெருக்க திறனை கூட்டுவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இவ்வகையில் நிலையான பால் உற்பத்தி மற்றும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்ப யுத்திகளை தெரிஞ்சுக்கணும். பால் பண்ணை தொழில் லாபகரமாக அமைய நல்ல உற்பத்தி திறன் உள்ள தரமான கறவை மாடுகளை தேர்வு செய்யணும். கறவை மாட்டினுடைய உற்பத்தி திறனை நிர்ணயம் செய்வதில் மடிக்கு இணையான உறுப்பு வேறில்லை எனலாம். எனவே மடி பெரிதாகவும் உடலோடு நன்றாக இணைந்து இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் மாட்டின் மடியானது பாலை கறந்த பிறகு நன்கு சுருங்கி தளர்ந்து தொட்டால் பஞ்சு போலவும் இருக்கணும். பசு மாடாக இருந்தால் 50 சதுரடி, எருமை மாடாக இருந்தால் 60 சதுரடி, கன்றாக இருந்தால் 15 சதுரடி வீதம் இடவசதி கொடுக்கணும். மாடுகள் இருக்கும் கொட்டில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் காற்றோட்டம் மிக்கதாகவும் இருக்கணும். கொட்டிலில் இருந்து மாடுகளின் சாணமும் சிறுநீர்மும் உடனுக்குடன் அகற்றப்பட வேண்டும். ஏனெனில் அசுத்தமான கொட்டில் தரையால் மாடுகளில் மடிவெக்கு நோயும் அதனால் பொருளாதார இழப்பும் ஏற்படும். கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு ஏற்படும் வெப்ப எயற்சியை தடுக்கும் பொருட்டு ஈரமான கோணி சாக்குகளை கொட்டகையின் பக்கவாட்டில் தொங்கவிட வேண்டும். மாடுகளை குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டணும். கிடரி கன்றுகளை முறையாக வளர்க்கும்போது கலப்பின கிடரி கன்றுகள் 15-18 மாதங்களிலும் எருமை கன்றுகள் 18-24 மாதங்களிலும் பருவத்துக்கு வந்துவிடும். பசுக்கள் மற்றும் எருமைகள் 19-21 நாட்களுக்கு ஒரு முறை சினை பருவத்திற்கு வரும். பருவ அறிவிக்குறி தெரிந்த 24 மணி நேரத்தில் கால்நடை மருத்துவர்கள் மூலம் செயற்கை முறை கருவூட்டல் செய்யணும். சினை மாடுகளை மற்ற மாடுகளிலிருந்து தனியாக பிரித்து வைத்து பராமரிக்கணும். ஈனுவதற்கு 60 நாட்களுக்கு முன்பே பால் கறவையை படிப்படியாக நிறுத்திவிட வேண்டும். கறவை மாடுகளுக்கு கலப்பு தீவனம், பசு தீவனம் மற்றும் உலர் தீவனம் என சமச்சீரான தீவனத்தை கொடுக்கணும். மேலும் பசு தீவனம் 15-25 கிலோ தரணும். இதில் 10 கிலோ புல் வகை தீவனம், 5 கிலோ பயிர் வகை தீவனம் இருத்தல் அவசியம். இதன் மூலம் இனப்பெருக்க திறனும் உற்பத்தி திறனும் கூடும். மாடுகளின் அன்றாட தீவனத்தில் 18% நார் சத்து இருக்கணும். நார் சத்து தீவனம் மற்றும் அடர் தீவனம் விகிதம் 60:40 என இருக்கணும். 20 முழுவதும் நன்கு ஊற வைத்த பருத்தி விதை புண்ணாக்க 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் கொடுப்பதன் மூலம் பாலின் கொழுப்பு சத்தை கூட்டலாம். கறவை மாடு ஈனுவதற்கு 2-3 வாரங்களுக்கு முன் போதிய எரிசக்தியை தரவல்ல பருத்தி விதை புண்ணாக்கு மற்றும் சூரியகாந்தி புண்ணாக்கு கொடுக்கணும். பால் கறவையில் உள்ள மாடுகளுக்கு போதிய எரிசக்தியை தரவல்ல தானியம் நிறைந்த கலப்பு தீவனத்தை தரணும். இதில் தானியங்கள் 32%, புண்ணாக்கு 35%, தவிட்டு வகைகள் 3%, தாது உப்பு கலவை 2%, உப்பு 1% இருக்கணும். இந்த தீவனத்தில் உள்ள தானியங்கள் பெரிய துகள்களாக இருக்கணும். ஒரு மாட்டுக்கு 15-20 கிராம் சோடா உப்பு வீதம் எடுத்து தீவனத்தில் கலந்து கொடுக்கணும். இதனால் மாடுகளின் வயிற்றில் அமிலத்தன்மையால் ஏற்படும் பாதிப்புகள் வெகுவாக குறையும். நன்மை தரும் நுண்ணுயிர்கள் பெருகி நொதித்தல் தடையின்றி நடைபெறும். கொழுப்பு சத்து குறையாமல் இருக்கும். பால் மாடுகளுக்கு தரமான தீவனத்தை வழங்கணும். இல்லையெனில் சினை பிடிக்காமை, ஈற்று கால இடைவெளி அதிகரித்தல், நச்சுக்கொடி உள்ளேயே தங்கிவிடுதல், ஈற்றுக்கு பிறகு தாமதமாக பருவத்துக்கு வருதல் போன்ற சிக்கல்கள் நிகழக்கூடும்.

0: நீர்நிலைகளில் மிதவை தாவரமாக வளரும் பரணி வகையைச் சேர்ந்த அஸ்வாலாவை ஒரு மாட்டுக்கு தினமும் 1.5 கிலோவிலிருந்து 2 கிலோ வீதம் கொடுக்கணும். இதன் மூலம் பால் உற்பத்தி 15-20% அதிகரிக்கும். பால் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு கறவை மாட்டுக்கு அன்றாடம் 30-50 கிராம் தாது உப்பு கலவை வீதம் வழங்கணும். இதன் மூலம் பால் காய்ச்சல், சினை பிடிக்காமை போன்ற சிக்கல்களிலிருந்து கறவை மாடுகளை பாதுகாத்து கொள்ளலாம். தாது உப்பு கலவை அளித்து நன்றாக பேணி வளர்த்தால் ஒரு மாடு 8-10 முறை ஈன்று பலன் கொடுக்கும். மாடுகளுக்கு சுத்தமான குடிநீரை அவ்வப்போது வழங்கணும். ஏனெனில் கறவை மாடுகளின் அன்றாட உடல் இயக்கம் மற்றும் அதிக பால் உற்பத்திக்கு குடிநீர் மிக மிக முக்கியமாகும். கறவை மாடுகளுக்கு 2 முறைகளாவது குடற்புழு நீக்கம் மருந்தை கொடுக்கணும். கண்டிப்பாக முக்கியமான தொற்றுநோய்களுக்கு எதிராக தடுப்பூசிகளை போடணும். சினைப்பருவமின்மை, சினை பிடிக்காமை, மலட்டுத்தன்மை, தாமதித்த கருப்பை சுருக்கம் போன்ற இனப்பெருக்கம் சார்ந்த குறைகள் ஏற்படும் போது கால்நடை மருத்துவரின் ஆலோசனைகளை கடைபிடித்தல் அவசியம். கன்று என்ற 45-60 நாட்களில் மாடுகள் சினை பருவத்திற்கு வரும். அவற்றிற்கு தவறாது சினை ஊசி போடணும். சினை மாடுகள் ஈற்றுக்கு வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே அவற்றை முறையாக பராமரித்து தரமான கன்று குட்டிகளை பெருக்கணும். தரமற்ற மற்றும் குறைந்த உற்பத்தி திறன் உள்ள பல மாடுகள் வளர்ப்பதை காட்டிலும் தரமான மற்றும் அதிக உற்பத்தி திறன் உள்ள சில மாடுகள் வளர்ப்பதே சாலச் சிறந்தது. இந்தியாவில் 70% பால் உற்பத்தி சிறு மற்றும் குறு விவசாயிகள் மூலம்தான் நடைபெறுகிறது. ஆகவே விவசாயிகள் நல்ல முறையில் கறவை மாடுகளை பேணி பாதுகாப்பதன் மூலமே நிலையான மற்றும் அதிகமான பால் உற்பத்தியை பெருக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: வெற்றியை தரும் வெற்றிவேர் சாகுபடி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென்னந்தோப்பில் வெற்றிவேர் சாகுபடி செய்தால் காற்றினுடைய வெப்பம் குறையும், மழை நீரை சேமிக்க உதவுவதால் நிலத்தடி நீர் மட்டும் உயரும். வெற்றிவேரை பயன்படுத்தி குளிர்ச்சி தரும் பொருட்களை தயாரிக்கலாம். கை விசிறிகள், தட்டிகள், வாசனை பத்திகள், மாலைகள், கம்ப்யூட்டர் இருக்கைகள், பாய்கள் மற்றும் யோகா பாய்கள், செண்டு வகைகள், அழகு பொம்மைகள் மற்றும் கடவுள் பொம்மைகள், கூடைகள், பைகள், தொப்பிகள் போன்ற பலவிதமான பொருட்களை தயாரிக்க வெற்றிவேர் பயன்படுகிறது. கிராமங்களில் செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இத்தகைய தொழில்களில் இறங்கி நன்கு சம்பாதிக்கலாம். வெற்றிவேரை தனிப்பயிராகவும் பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் கூடுதல் வருமானம் பெறலாம். இதற்கு 1 வருடம் காத்திருக்க வேண்டும். 1 ஏக்கர் பரப்பில் சுமார் 4.5 மெட்ரிக் டன் வெற்றிவேரும் 20 டன் உலர்ந்த வெற்றிவேர் புல்லும் கிடைக்கும். வெற்றிவேர் சாகுபடி விவசாயிகளே மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டால் இன்னும் கூடுதலான வருமானம் கிடைக்கும். விளை நிலங்களில் சரிவாக உள்ள இடங்களில் வரப்பு காருகளில், கிணற்று மேட்டுக்காருகளில் மற்றும் மரங்களின் அடியில் மண்ணை அணைத்து வெற்றிவேர் நடலாம். நில பாதுகாப்பு, அதாவது நீர் மூலமும் காற்று மூலமும் ஏற்படும் மண்ணரிப்பை வெற்றிவேர் மூலம் தடுக்கலாம். வாய்க்கால் ஓரங்களில் உள்ள மண்ணை அடித்து செல்லாமல் தடுக்கவும் இது உதவுகிறது. வெற்றிவேர் பசுமை புரட்சிக்கு வழிகோலும் தாவரமாக உள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் மண் காற்று மாசுபடாமல் இருக்கவும், வறட்சி பகுதிகளில் கூட கால்நடை செல்வங்களை காக்கவும் வெற்றிவேர் உதவுவதால் இதனை வெற்றி தரும் வேர் என்று பெருமையுடன் கூறலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. நிகழ்ச்சி இன்று காலை 6:55 இருக்கு. தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் ஜி தார்விகா ஸ்ரீ. 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லீசர்கான் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே கேட்கலாம். பண்பலையினை தொடர்வது மாநில செய்திகள், தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை நிகழ்ச்சிகளோடு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் தலகொண்டலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களில் இருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகளும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி

0: தொடரும் சாதனைகள்.
1: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரக பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. இனி கேட்கலாம்
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: உலகமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையமீன் நிகழ்ச்சி. இன்றைய மலையமீன் நம்மோர் இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை ஜி தர்விகா ஸ்ரீ. வணக்கம் தர்விகா ஸ்ரீ.
5: வணக்கம் சார்.
4: தர்விகா ஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
5: எல்லாருக்கும் சார்.
4: எல்லோரும் இங்கே குட்டி பொண்ணாக இருக்கீங்க, சுட்டியே வந்துருக்கீங்க. நிறையா சாப்பிட மாட்டீங்களா நீங்கள்?
5: சாப்பிடும் சார்.
4: என்ன உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்?
5: சோறு சார்.
4: சோறு தான் சாப்பிடுவீங்களா?
5: ஆமாங்க சார்.
4: அந்த பிரியாணிலாம் சாப்பிட மாட்டீங்களா?
5: சாப்பிட மாட்டேன் சார்.
4: ஓ, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அவன் இதே ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க? சரி, அப்படியே இருங்க. சரி, தர்விகாஸ்ரீயோட அப்பா பேர் என்ன?
5: கோவிந்தராஜ்.
4: எங்க போயிட்டாரு கோவிந்தராஜ் அப்பா?
5: வேலை செய்ய போவாங்க.
4: வேலைக்கு போயிட்டாரா? சரி, அழகா கவுன் போட்டு வந்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு. யார் வாங்கி கொடுத்த அந்த கவுனு?
5: எங்க அப்பா சார்.
4: அழகா இருக்கு கவுனு. எங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா அந்த கவுனு?
5: தரமாட்டாங்க சார்.
4: ஓ, யாருக்கும் தரமாட்டீங்க சார், நீங்களே போட்டுவாங்க. சரி, தர்விகாஸ்ரீ என்ன சொல்ல போறீங்க நீங்க?
5: பாடலாம்.
4: ஓ, அந்த பாட்டா? பாடுங்க சத்தமா.
5: பாடலாம் பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே பாடலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதிச்சு கொண்டே தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம், சேர்ந்து நாம சிரிக்கலாம். அவ்வளோதான் சார்.
4: ஓ, அவ்வளோதான் வந்துச்சு. சரி, இப்போ தானே வந்தீங்க, போக போக மனப்பணம் பண்ணிக்கலாம். சரி, பழங்கள்லாம் இருக்குல்ல, உனக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, என்னென்ன பழங்கள்லாம் இருக்கு? பழங்கள் பேர் என்ன சொல்லுங்க.
5: ஆப்பிள், வாட்டர்மெலன், ஆரஞ்சு, பைனாப்பிள், மேங்கோ.
4: உனக்கு எந்த பழம் சாப்பிட பிடிக்கும்?
5: ஆப்பிள்.
4: ஆப்பிள் தான் சாப்பிட்றீங்க. சரி சரி, நல்லா சாப்பிடுங்க தர்விகா சரி. சரி, மேட்டூருக்குள்ள பார்க் இருக்குது இல்லை, அந்த பார்க்குள்ளே போனீங்களா நீங்கள்? போய் என்ன பண்ணீங்க நீங்கள்?
5: விளையாடு சார்.
4: சரிங்க தர்விகா சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்க இல்லை, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணாடுது, அப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க? ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம் சார்.
4: இணைய நிலை இன்றைய மரளை மேஜர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை ஜி தர்விகா ஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: இந்த பாட்டை கேட்போம்.
1: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்ற இந்த கொள்ளை நிலாவுடல் அணைகின்ற.
0: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
2: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல்.

0: நிகழ்ச்சி. நேரம் காலை 7 மணி. கேட்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று செப்டம்பர் 20. நூலாசிரியர், உரையாசிரியர், ஆராய்ச்சியாளர், சொற்பொழிவாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகம் கொண்டவர்.
4: சேது சமஸ்தான மகாவித்வான் என அழைக்கப்பட்டார்.
3: இவருடைய முதன்மை பங்களிப்பு அகநானூறு, தொல்காப்பிய செய்யுளியல், இனியவை 40, முத்தொள்ளாயிரம், நான்மணி கடிகை ஆகியவற்றை புத்தகமாக பதிப்பித்தது.
4: 1935 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆராய்ச்சி துறை தோற்றுவிக்கப்பட்ட போது அதன் முதன்மை ஆராய்ச்சியாளராக பதவியேற்றார்.
3: இவர் எழுதிய தமிழ் வரலாறு என்னும் நூல் மிகவும் பிரசித்தமானது.
4: இவரது தமிழ் புலமையை பாராட்டி உவே சுவாமிநாத ஐயர் மகாவித்வான் எனும் பட்டத்தை இவருக்கு வழங்கினார்.
3: இதழியல், இலக்கிய அமைப்புகள், கல்வித்துறை, பதிப்புத்துறை ஆகிய தளங்களில் பங்களிப்பாற்றினார்.
4: தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நிகழ்ந்த தொடக்க கால கட்டத்தில் அதனை முன்னெடுத்த தமிழ் அறிஞர்களின் ஒருவரான ராகவையங்கார் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1870. இந்திய இயற்பியலாளர்,
4: தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் இயக்குநராக பணியாற்றினார்.
3: படிகங்களின் சுழல் வளர்ச்சி குறித்த இவரது ஆய்வுகள் நேச்சர் பிசிக்ஸ் துறையில் இடம்பெற்றுள்ளது.
4: படிகவியல் துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக சாந்தி ஸ்வரூப பட்நாகர், பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்.
3: படிக வளர்ச்சி, பல்வகைமை, திண்மநிலை இயற்பியல் குறித்து நூல்கள் எழுதியுள்ளார்.
4: படிகவியல் இயற்பியலாளர் அஜித் ராம் வர்மா பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1921. தென்னிந்திய திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர்,
4: நாடகங்கள் மூலம் திரைப்படத்துறைக்கு வந்தவர்.
3: தர்மபத்தினி என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமானார்.
4: தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழி படங்களில் நடித்துள்ளார்.
3: தேவதாஸ் படம் மூலம் இந்திய சினிமாவில் நிலையா புகழ் பெற்றார்.
4: 75 பல்வேறு வேடங்களில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
5: ஆனந்தமே ஜீவனின் மகரந்தம், எங்குமே ஆனந்தம்.
3: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது ஆகிய விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர்.
4: ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட பழம்பெரு திரைப்பட நடிகர் நாகேஸ்வர ராவ் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1923. கடல் குப்பைகளால் ஏற்படும் இடர்பாடுகள், தீமைகள் மற்றும் திடக்கழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டு இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
4: இந்த ஆண்டின் உலகளாவிய அனுசரிப்பானது உலகமெங்கும் உள்ள நகரங்களையும் சமூகங்களையும் பாதிக்கும் உணவு கழிவுகளை மையமாக கொண்டுள்ளது.
3: உணவு வீணாவது, கழிவு மேலாண்மை மற்றும் வலுவான சமத்துவமான உணவு அமைப்புகளை கட்டமைப்பதை சீர்குலைப்பதோடு பருவநிலை மாற்றத்திற்கு காரணமாகி நிலம் மற்றும் நீர் வளங்களை விரயமாக்குகிறது.
4: உலக தூய்மை தினம் இன்று.

0: ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டதன் மூலம் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
1: பல்கலைக்கழகங்களுக்கும் அவற்றின் உள்ளூர் சமுதாயங்களுக்கும் இடையே விளையாட்டு, உடல் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆகியவற்றுடன் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நாள்.
0: இதில் பல்கலைக்கழகங்களின் பங்கை உறுதிப்படுத்துவதை இந்த தினம் நோக்கமாக கொண்டுள்ளது.
1: சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக

0: வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 25 ரூபாய், கத்தரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தாவரை 18 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 9 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், எலுமிச்சை பழம் 290 ரூபாய். இவையாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணி பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
9: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
5: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
3: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
4: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்க

0: இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
1: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். லெனின் ஒரு முறை நடந்து போய் கொண்டிருந்தார். அப்போது ஒருவன் மரங்களை வெட்டி கொண்டிருந்தான். என்னப்பா இப்படி மரங்களை வெட்டுகிறாயே, உனக்கே நியாயமாக இருக்கிறதா என்று கோபமாக கேட்டார். அந்த மரத்தை வெட்டுகிறவன் சொன்னான், உனக்கு என்ன தெரியும், என் குடும்பம் பெரும்பாடுபடுகிறது, வறுமையில் இருக்கிறோம். இந்த மரத்தை வெட்டி ஏதேனும் மரச்சாமான் செய்தால்தான் எங்களால் பிழைக்க முடியும் என்று கடுமையாக பேசினான். அமைதியாக போய்விட்டார் லெனின். மற்றொரு நாள் ஒரு புல்வெளி தரையிலே அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு தொழிலாளி வந்து, இப்படி புல்லின் மீது அமர்ந்து புல்லை கசக்குகிறாயே நசுக்குகிறாயே, இதை ஆடு மாடுகளுக்கு அறுத்து போட வேண்டாமா என்று கடிந்து கொண்டு அவரை எழுப்பிவிட்டு அந்த புற்களை எல்லாம் வெட்டி எடுத்து போனான். அப்போதும் அமைதியாக இருந்தார் லெனின். தான் யார் என்பதை யாரிடத்திலும் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. நாட்கள் நகர்கின்றன. ரஷ்யாவிலே பெரும் குளிர்காலம் வரப்போகிறது. தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் லெனின் தன்னுடைய உதவியாளரை அனுப்பினார். நல்ல அடுப்பு செய்ய

0: ஓட வேண்டாமா என்று கடிந்து கொண்டு அவரை எழுப்பிவிட்டு அந்த புற்களையெல்லாம் வெட்டி எடுத்து போனான். அப்போதும் அமைதியாக இருந்தார் லெனின். தான் யார் என்பதை யாரிடத்திலும் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. நாட்கள் நகர்கின்றன. ரஷ்யாவிலே பெரும் குளிர்காலம் வரப்போகிறது. தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் லெனின் தன்னுடைய உதவியாளரை அனுப்பினார். நல்ல அடுப்பு செய்யக்கூடிய ஒருவனை அழைத்து கொண்டு வா, குளிர்காலத்தை சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அந்த உதவியாளரும் போனார். அந்த மரத்தை வெட்டிய அந்த நபரை அழைத்து கொண்டு வந்தார். இவர்தான் ரஷ்யாவின் அதிபர் லெனின். இவருக்குத்தான் நீ அடுப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்றார் அந்த உதவியாளர். லெனினை பார்த்தவுடன் அதிர்ந்து போய்விட்டான் அந்த மரத்தை வெட்டிய தொழிலாளி. இன்று நம் தலை தப்புமா என்று தெரியவில்லையே என்று பதட்டத்தோடு நின்றான். லெனின் அந்த தோழருக்கு தேநீர் கொடுங்கள் என்று சொல்ல ஒரு கப் தேநீர் வந்தது. அதை நடுங்கிக் கொண்டே குடித்தான். அந்த அடுப்பை செய்து முடித்தான். எவ்வளவு ஊதியம் என்று கேட்டு அவன் கேட்டதை விட அதிகமாக கொடுத்தார் லெனின். அப்போது அந்த மரத்தை வெட்டிய அந்த ஊழியன், அதாவது அன்று அடுப்பு தயார் செய்து கொடுத்த அந்த ஊழியன் கேட்டான், ஐயா, நீங்கள்தான் லெனின் என்பதை நான் அறியாமல் அன்று மிக ஏளனமாக பேசிவிட்டேன். என் தலை இன்று தப்பியதே பெரிய விஷயம். இந்த நாட்டின் அதிபராக இருக்கிற நீங்கள் என்னை பழி எடுக்காமல் தேநீர் கொடுத்து வேலை கொடுத்து இரண்டு மடங்கு ஊதியம் கொடுத்திருக்கிறீர்களே என்று வியந்து போய் கேட்டான், எப்படி உங்களால் மட்டும் இது முடிந்தது என்று. அப்போது லெனின் சொன்னார், நான் இந்த நாட்டுக்கு தலைவனாகி இருப்பது என் குடிமக்களை பழி வாங்குவதற்கு அல்ல. ஏழ்மை நிலையிலே இருக்கிற ஒருவன் வறுமையிலே குடும்பம் வாடுகிற போது அரசாங்கத்தையும் ஆள்பவனையும் கோபமாக பேசுவது ஒன்றும் வியப்பல்ல. உங்களுக்கும் சேர்த்துத்தான் நான் கஷ்டப்பட வேண்டும், திட்டங்களை தீட்ட வேண்டும். நீ திட்டினாய் என்பதற்காக உன்னை நான் பழியெடுப்பது எப்படி நியாயமாகும்? எது தலைமை பண்பு என்று கேட்டால், பழியெடுப்பதல்ல தலைமை பண்பு, தன் மக்களை பாதுகாப்பதுதான் தலைமை பண்பு என்றார் லெனின். தலைமை பண்பு என்பது ஆத்திரத்தை கொட்டுவதல்ல, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதல்ல. தலைமை பண்பு என்பது தட்டி கொடுத்து அன்பை காட்டி வேலைகளை முடிப்பதுதான் தலைமை பண்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நேயர்களின் மேடையாய்
3: காத்துல மதக்கிறான், போற வழியில பூவாசிருக்கிறான்.
2: விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்
2: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
5: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25 மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150 மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000 அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த 2 நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். IIT ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்கள் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள்

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும்

0: 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 தேதியும் நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 தேதி வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 தேதியாகும் என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டுக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்போ கொழுப்புன்றது வந்து நம்மளுடைய உணவு பழக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அல்லது எரிப்பு சக்தி நம்ம வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதை செய்யாம இருக்கிறதுனால தான் இது வருதுன்னு புரிஞ்சுக்கிறோமோ. மூன்றாவது வந்து மரபணுக்கள் அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல மாட்டிக்கிட்டோம், ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை விட்டு வெளியில வரவே முடியாது. இட்ஸ் ஒன்லி கேலரி பேலன்ஸ், உள்ள எவ்வளவு போடுறோம். இப்ப நம்ம நிறைய வாட்டி பேஷண்ட்ஸை கேலி பண்ணுவேன், ஓடாத வண்டிக்கு எதுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அப்படின்னு நடத்தும். நீங்க அவ்வளவா வேலை செய்ய போறது, உட்கார்ந்த இடத்துலயேதான் ஒரு வேலையை செய்ய போறீங்க. அப்புறம் நீங்க எதுக்கு 4-5 இட்லி மத்தியானம் அவ்வளோ கட்டு கட்டுன்னு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நைட்டும் வந்து ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க? ஏன்னா அதை நீங்க எரிக்க முடியாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அது இட் வில் கம் டவுன் டு லைஃப் ஸ்டைல். நம்ம வாழ்கிற வழிமுறை, நம்ம உணவு பழக்கம் கட்டாயமா நம்ம செய்யற வேலையை சார்ந்து வரும். இப்ப அந்த காலத்துல விவசாயம் பார்த்தாங்க, வெயில்ல வேலை செஞ்சாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய சாப்பிட்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதை அவங்க கேலரியை பேர்ன் பண்ணிடுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சா, பெண்கள் வந்து இப்போ என்ன வேலை செய்கிறாங்கன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெஷின் தான். அவங்க வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிற வேலைகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இனிமேல் இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மூளை மட்டும்தான் மெயினாக வேலை செய்யுது, உடம்பு அவ்வளவா வேலை செய்யறது இல்லை. ஆனால் சாப்பிட்றது கம்மியாயிருக்கா? இல்லை, சாப்பிட்றது பன்மடங்கு அதிகமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டிக்கிறதே எதில் காட்டுறோம், சாப்பாடு மூலியமாக தான் காட்டுறோம். ஸோ அந்த இது வந்து ஒரு ராங் ட்ரெண்டாக போய் தான் உடல் பருமன் பிரச்சனையில் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இதை நம்ம எரிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை நம்ம வேலை செய்யற இந்த பர்டிகுலர் ஜாப்ல நம்ம பேலன்ஸ் அதுதான் பேலன்ஸ் ஒர்க் ஃபுட் பேலன்ஸ் மாதிரி எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் சாப்பிடணும் கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா சராசரி ஒரு 1000 கிலோ கேலரிஸ் உள்ள போச்சுன்னா தூங்குறதுக்குள்ள 1000 கிலோ கேலரிஸ் பர்ன் ஆயிடும் இப்ப என்ன ஆயிடுது நம்ம நகர்றதே எவ்வளவு நகர 10,000 ஸ்டெப் நடக்கணும்ன்றாங்க ஒரு நாள நீங்க ஆறு பங்கா பிரிச்சுக்கோங்க, பத்து பத்து நிமிஷமா நடங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு போன் கால் வந்தா கூட உட்காந்துட்டு பேசாதீங்க, நடந்துகிட்டே பேசுங்க. சோ ஒரு ரிமோட்டை கூட நீங்க போய் ரிமோட்டை எடுங்க, உட்கார்ந்த இடத்துல உங்களை சுத்தி எல்லாம் இருக்கிற வரைக்கும், நீங்க நகருதல் கம்மியாகிற வரைக்கும், உடல் பருமன் நாளுக்கு நாள் மிகப்பெரிய பிரச்சனையா வளர்ற நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. நாங்க வந்து உடல் பருமனை எப்படி எடை போடுவோம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அது வயசை வச்சு சார்ந்து வராது, உங்களுடைய ஹைட்டை வச்சு வரும். அஞ்சடி உள்ளவங்க இவ்வளவு உடல் வெயிட் தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க வந்து ஒரு அஞ்சடிக்கு அவங்க 54 kg 55 kg இருந்தா போதும், இதுதான் கரெக்ட் வெயிட் அப்படின்னா கரெக்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ். உடல் பருமனை இன்னைக்கு மைல்டு மாடரேட் சிவியர்னு வருது. உங்களுக்கு பித்தப்பை கற்கள், அஜீர்ண கோளாறு, மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள், அண்ட் பிளஸ் சர்க்கரை வியாதி, பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், அதனால வயசு சின்ன வயசுல இறக்கக்கூடிய தன்மை, உடல் பருமனால நகர முடியாத தன்மை. சோ நீங்க 50 kg தான் உங்க ஹைட்டுக்கு இருக்கணும்னா நீங்க எப்போ முழிச்சுக்கணும், 55-60 kg போகும்போதே முழிச்சுக்கணும். யாரு அப்படி முழிச்சுக்கிறாங்க, 70-80-90 வந்து அந்த ஸ்டேஜ்ல கூட யோசிக்கிறாங்க. சோ எங்கேயோ வந்து நீங்க சாப்பிட்றதுனால மட்டும்தான் வரும்னு இல்லை, உங்களுடைய உடலோட தன்மை. இப்ப சில பேருக்கு அளவுக்கு அதிகமா வேர்க்கிற தன்மை இருக்கு இல்லையா, சில பேரை பாத்தீங்கன்னா அவ்வளவா வேர்க்கவே மாட்டாங்க. சோ நம்ம வந்து கம்பேரே பண்ணிக்க கூடாது, அவங்க இப்படி பண்றாங்களே நான் எப்படின்னா இல்லை, நானு இது என்ன இப்படி பாதிக்குது, சோ எனக்கு நான் என்ன கரெக்டா பண்ணிக்கணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, சோ அதுக்குதான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI உதவும்.
2: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதி.

மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷசாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான பொதறிவு கேள்வி 46வது செஸ் ஒலிம்பியாட் எங்கு நடைபெறுகிறது? இதுதாங்க இன்னைக்கான சந்தோஷசாரலுடைய கேள்வி. 46வது செஸ் ஒலிம்பியாட் எங்கு நடைபெறுகிறது? சந்தோஷசாரல் ஒலிக்கு வருகிறது முதல் பாடல். பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நீங்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். எஃப்எம்ல ஒரு பாட்டு கேட்கணும், பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னாலும் சரியில்லை. இப்போ தான் சமீபமாக டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கோம். எஃப்எம்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அறிமுக நேர்கள் உங்களுக்காக தான் இருக்குது. 8:05 பொன்னியின் புதுப்புனல். பூஜ்ஜியம் 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் அனுப்பியும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 43 42 24 40 30 என்ற நிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்தும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல்.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
11: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
12: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
13: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: சந்தோஷ சரல்ல அடுத்த பாடலாக என் அருகில் நீ இருந்தால் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், நா காமராசன் பாடல் வரிகளில், உமா ரமணன் மனோ குரல்களில்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: சந்தச சரல் அடுத்ததாக தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில்

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
2: தொடர்புக்கு

0: 9500848420.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
4: சந்தசாரல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏழை ஜாதி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி குரலில்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: சந்தோஷ சாரல்ல கேட்டிருந்த இன்னைக்கான பொது அறிவு கேள்வி 46வது செஸ் ஒலிம்பியாட் எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிருந்தோம். சரியான விடை உஸ்பெகிஸ்தான். ஆமாங்க, 46வது செஸ் ஒலிம்பியாட் உஸ்பெகிஸ்தான்ல நடைபெறுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சி 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கான பாடலை கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. அதுக்கு உங்களுக்கான விருப்ப பாடலை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலையும் கேளுங்க. நேரம் காலை 8:00 இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.

0: இன்று செப்டம்பர் 20 தமிழ் இலக்கிய வரலாற்றில் பண்டை தமிழ் புலவர்களாக நாம் அறியப்படக்கூடியவர்கள் இருவர். ஒருவர் இரா ராகவையங்கார், மற்றொருவர் மு ராகவையங்கார். இவர் இருவரும் ஏறத்தாழ சமகாலத்தவர்கள் மட்டுமல்ல, ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டிருக்கிறவராகவும் திகழ்ந்திருக்கிறவர். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய பெருமைக்குரியவர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் சேது சமஸ்தான மகா வித்வானாக திகழ்ந்த இரா ராகவையங்கார். சிவகங்கை கருகில் உள்ள தென்னவராயன் புதுக்கோட்டையில் பிறந்து தன்னுடைய தாய்மாமனாக திகழ்ந்த சேது சமஸ்தானத்தின் அரசவை புலவராக வீற்றிருந்த சதாவதானம் என்கிற 100 கவனங்களை ஆற்றக்கூடிய முத்துசாமி ஐயங்காரின் ஆதரவில் வளர்ந்தவர் இரா ராகவையங்கார். இவர் வளர்ந்த காலத்தில் தமிழ் அறிவு இவர் வசமானது. ராமநாதபுரத்தில் பள்ளி இறுதி கல்வியை முடித்து தன் மாமாவினிடத்திலும் சேது சமஸ்தானத்தில் இருந்த பிற புலவர்களிடத்திலும் வடமொழியோடு சேர்த்து தமிழையும் நன்கு பயின்றவராக திகழ்ந்தார். அதற்கு பின்னர் புகழ்பெற்ற மதுரையின் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கினார். அதற்கு பின்னர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சேஷயங்கார் பள்ளியில் சில காலம் தமிழாசிரியராக பணியாற்றிய காலத்தில்தான் கும்பகோணத்தில் தமிழாசிரியராக பணியாற்றி வந்த உவே சாமிநாதையோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக பழந்தமிழ் சுவடிகளை தேடி பதிப்பிப்பதில் இவருக்கும் ஆர்வம் ஏற்பட்டது. அக்காலத்தில் புலவர்களை மிகச்சிறப்பாக புறந்தருளிய ராமநாதபுரம் மன்னராக திகழ்ந்த பாஸ்கர சேதுபதி தன்னுடைய அரசவையின் தலைமை புலவராக இரா ராகவையங்கார் அவர்களை நியமித்தார். பல்லக்கு முதலான வரிசைகளை வழங்கி இவருக்கு புகழும் பெருமையும் சேர்த்து தந்தார். வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தம்முடைய அறக்கொடியில் இருந்து ஆண்டுதோறும் 635 ரூபாய் குடையாக கொடுப்பதற்கு உரிமை பத்திரம் ஒன்றையும் பதிவு செய்து கொடுத்தார். இந்த வரலாற்றின் அடிப்படையில் பாஸ்கர சேதுபதி, முத்துராமலிங்க ராஜராஜேஸ்வர சேதுபதி, சண்முக ராஜராஜேஸ்வர சேதுபதி என்கிற முப்பெரும் மன்னர்களுக்கும் 3 தலைமுறையிலும் அரசவை புலவராக திகழ்ந்த பெருமை இரா ராகவையங்காருக்கு உண்டு. அக்காலத்தில் பாண்டித்துறை தேவரால் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்ட போது அதன் சங்க பொறுப்பினை ஏற்று தமிழ் பணி புரிவதற்காக ராகவையங்காரை பாஸ்கர சேதுபதி மதுரைக்கு அனுப்பி வைத்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தின் நூற்பதிப்பு, ஆராய்ச்சி ஆகிய துறைகளின் தலைவராக இருந்து பழந்தமிழ் சுவடிகளை தேடி திரட்டி மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பாண்டிய நூலகத்தில் தொகுத்து வைத்த பெருமை ராகவையங்காருக்கு உண்டு. அந்த தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 1902 டிசம்பர் 7 செந்தமிழ் என்கிற இதழ் தொடங்கப்பட்டது. அந்த இதழின் முதல் ஆசிரியராக ராகவையங்கார் திகழ்ந்தார். ஆராய்ச்சி என்கிற தலைப்பில் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுரைகள் பல எழுதி வந்தார். இந்த ஆய்வுரைகள் மிகவும் அழுத்தமாகவும் புதிய சிந்தனைகளை சிந்திப்பதற்கும் மேலாய்வுகளை கொண்டு இயங்குவதற்குமான வழிகளை திறந்துவிட்ட பெருமைக்குரியவையாக அவருடைய கட்டுரைகள் அமைந்தன. ஆழ்ந்த கல்வியும் நுட்பமிகு ஆராய்ச்சி திறமும் வாய்ந்த இவர் பிற்காலத்தில் தன்னுடைய செந்தமிழ் இதழினுடைய ஆசிரிய பொறுப்பினை தன் மாமாவின் மகனாக வந்து வளர்ந்து பெருமை சேர்த்த மு ராகவையங்காரிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து தேவகோட்டையில் சில காலம் தங்கியிருந்து பின்னர் மீண்டும் ராமநாதபுர அரண்மனையில் அரசவை புலவராக வீற்றிருந்தார். இவருடைய வாழ்நாள் பொழுதில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆராய்ச்சி துறை உருவாக்கப்பட்ட போது அத்துறையின் முதன்மை ஆராய்ச்சியாளராக இவர் திகழ்ந்து 1935 முதல் 1941 வரை பதவி வகித்து பெருமை சேர்த்தவர். அந்த காலகட்டத்தில் தான் பெருமைக்கும் புகழுக்கும் உரிய வாரி காதை என்ற அற்புத நூல் இவரால் பாடப்பெற்றது. ஏறத்தாழ 20 நூல்களை இயற்றியும் 16 நூல்களுக்கு குறையாமல் பதிப்பித்தும் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும்பங்காற்றிய இவர் தமிழில் ஆழங்கார் கொட்டதன் அடையாளமாக மேலைச்சுவரி சன்மார்க்க சபை ஆண்டு விழாவில் ஊவேசா அவர்களின் தலைமையில் மகா வித்வான் என்கிற பட்டம் இரா ராகவையங்காருக்கு வழங்கப்பட்டது. அதே சமயத்தில் தமிழுக்கு நிகராக வடமொழியிலும் சிறந்த புலமை உடையதன் காரணமாக சமஸ்கிருத சமிதி இவருக்கு பாஷா கவிசேகரர் என்கிற பட்டத்தையும் வழங்கி பெருமை சேர்த்தது. இருமொழியிலும் புலமை வாய்ந்த இவர் வாழ்கிற நாள் முழுவதும் தமிழுக்கு அருந்தொண்டாற்றி தமிழாகவே நிலைத்து விடைபெற்றுக் கொண்ட பெருமைக்குரியவர் இரா ராகவையங்கார். அவருடைய பிறந்த நாள் இன்று, மறைந்த நாள் சூலை 11 என்றாலும் மறக்காமல் மறையாமல் நின்று நிலைக்கக்கூடிய அற்புத நூல்களையும் ஆய்வுக்கான வழித்தடங்களையும் உருவாக்கி தந்த இரா ராகவையங்கார் தமிழுள்ள காலம் மட்டும் தழைத்து இனிது புகழ் பெற்று நிலைபெற முடியும் என்கிற உணர்வை இன்று நன்று ஒன்று என்பதாக அவரை நினைவு கூர்ந்து உங்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
0: நீங்கள் கேட்டு தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஸோ வாரம் முழுக்க அப்படியே வேலை வேலை அப்படின்னு போயிட்டு இன்னைக்கு சண்டே அதுமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே எழுந்திருப்போம், இல்லைன்னா வந்து ஒரு 9:00 மேலே எழுந்திருப்போம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் விடுங்கப்பா, லஞ்சுக்கு போயிடலாம் டேரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்னும் போர்வைக்குள்ளே இருந்துட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு சண்டே இல்லையா, அதுவும் இல்லாமல் சண்டே அதுவுமா ஸ்பெஷலாக நிறைய சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் அடடா புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சே, சாம்பார் ரசம் இதுதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி சண்டே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கான பிடிச்ச பாடலை இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இன்றைக்கான டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அறிமுக நேர்கள், உங்களுக்கான நிகழ்ச்சி தான் பொன்னியின் புதுப்புனல். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களோட ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய பாடலை கேட்கலாம். அப்படி இல்லைனா 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கும் 94 86 81 10 25 இந்த 2 எண்கள் அளித்தும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி.

0: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக குறைந்துள்ளது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: பொன்னியின் புதுப்பு நல்ல வாட்ஸ்அப் மூலமாக முதல் பாடலை கேட்டுக்காங்க. தர்மபுரி மதிக்கோன்பாளையம் பகுதியிலிருந்து கார்த்திக் கேட்டுக்காரு. பாபநாசம் திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டுக்கூடிய பாடல்

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
6: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன்

0: வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
1: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் மயோக்ளோனிக் எபிலெப்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. மயோக்ளோனிக் எபிலெப்சி அப்படிங்கிறது வலிப்பு வகையில் ஒரு முக்கியமான வகை. ஏன் இதை நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் இது நிறைய குடும்பங்களில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன டாக்டர், புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. மயோக்ளோனஸ் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தைக்கு மையோ அப்படின்னா தசைகள், க்ளோனஸ் அப்படின்னா வெட்டி வெட்டி இழுக்கிறது அல்லது துரிக்கிறதுன்னு சொல்லலாம், அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆகும்னா, சம்மந்தப்பட்ட ஒரு நோயாளி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர் திடீர்னு கை தூக்கி போடும், இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் இழுக்கும், ஒரு குறிப்பிட்ட தசைகள் மட்டும் துடித்து நிற்கும். இது வந்து ஏதேனும் ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, ஆனால் அடிக்கடி வருதுன்னா அவசியம் நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டும். ஏன் அப்படின்னா, இது வலிப்பு வகைகளில் இது ஒரு முக்கியமான வகை. இந்த வகை வந்து வலிப்பு நோய் வகைகளில் நிறைய குழந்தைங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஏறத்தாழ 12-15 வயசுக்குள்ளே குழந்தைங்களுக்கு அதிகமாக காணப்படும். இது வந்து ஆங்கிலத்தில் ஜுவனைல் மயோக்ளோனிக் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வலிப்பு. நம்ம என்ன நினைப்போம், நம்ம குழந்தை வந்து பகலில் ஏதாவது விளையாடிருப்பான், அந்த நினப்புலேயே கனவு கண்டுட்டு இருப்பான், அதனால் கை கால்லாம் ஆட்டுறான், யார்கிட்டயோ விளையாடுறான், இல்லை யார்கிட்டயோ கனவுல பேசுகிறான், இல்லை சில பேர் வந்து சத்து குறைபாடு இருந்துச்சு, நம்ம கொள்ள சரியாக சாப்பிட்றதில்ல, ஆலிஸ் குடிக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் இந்த நோயை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நாளைக்கு காக்கா வலிப்பாக மாறக்கூடிய தன்மை உடைய நோயாக கருதப்படுகிறது. இது பெரியவங்களுக்கும் வரலாம். பெரியவங்களுக்கு அதிகமாக வர்றது தூக்கத்தில் தான், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, தட்டு தட்டுன்னு கை மட்டும் டப் டப்புன்னு சத்தம் கேட்கும், இந்த கட்டிலே வந்து அதிர அளவுக்கு அடிப்பாங்க. இது வந்து ஒரே மாதிரியோ அல்லது மாறி மாறியோ தினமுமோ அல்லது அடிக்கடியோ வந்து சேரும். கணவனுக்கு இப்படி ஆகிறது மனைவி சொல்லுவாங்க, மனைவிக்கு ஆகிறது கணவன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் கிட்ட வருவாங்க. இதெல்லாம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பரம்பரையில் வரலாம், சில பேருக்கு குடும்பங்களில் வரலாம். க்ரானிக் ஸ்லீப் டிப்ரிவேஷன், அதாவது நீண்ட நாள் தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வரலாம். அப்புறம் மதுப்பழக்கம் உள்ளவங்களுக்கு மிக அதிகமாகவே காணப்படும். மதுப்பழக்கத்தை பற்றி நம்ம நிறைய நம்ம நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறோம், இருந்தாலும் அது குறைந்த பாடு இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, மதுப்பழக்கத்தினால இந்த எபிலெப்சி நோய் வரலாம். இதுவே இந்த நோயோடு சேர்ந்து மற்ற தொந்தரவு சேர்ந்து வந்துச்சுன்னா சில சிண்ட்ரோம் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், குறிப்பிட்ட நோய்களாக இருந்து வரலாம். இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையை கண்டறிந்தால் நல்ல மருந்துகளை உட்கொண்டு இந்த மயோக்ளோனிக் எபிலெப்சி அப்படிங்கிற நோயை நம்ம சரிப்படுத்தலாம். ஆனால் இதை வந்து உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நோயான ஜுவனைல் மயோக்ளினிக் எபிலெப்சி அப்படிங்கிற நோயுடைய தாக்கம் முத்தி போகி காக்கா வலிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எனவே குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் யாருக்காவது தூங்கும்போது குழந்தைங்க வந்து ஒரு பக்கமாக கத்துறாங்க, சில பேர் கத்துறது கூட வலிப்பு நோய் தான், திடீர்னு கத்துறாங்க, கை கால்லேருந்து அசைக்கிறாங்க, கை கால் ஒரே மாதிரி தூக்கி போடுறாங்க, ஏதாவது ஒரு தசைகள் துடிக்கிறது என்றால் வலிப்பு நோயுடைய ஆரம்பமாக இருக்கிறதா என நீங்கள் நரம்பியல் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று இஇஜி பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இது வந்து சத்து குறைபாடு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தவறுதலாக விட்டுட்டோம்னா அந்த குழந்தை நாளைக்கு வலிப்பு நோய்க்கு நிரந்தர நோயாளியாக மாறிவிடக்கூடும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
3: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: பொன்னின் புதுப்பு நாள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அறிமுக நேர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்குபெற 0343-42-24-40 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு

நாளே தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்கலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்பி வைங்க.

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500 8420.
3: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
5: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி.
5: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். மாஞ்சேரி நாராயணன் நம்பியார். என்ன குழப்பமாக இருக்கா உங்களுக்கு? எம்என் நம்பியார். இப்போ கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தமிழ் திரையுலகின் 65 ஆண்டு கால அசைக்க முடியாத ஒரு நடிகராக இருந்தவர் இவர் தான். இவருடைய சொந்த ஊர் வந்து அன்றைக்கு திருவிதாங்கூர், அது மலபார் பகுதியில் பெருவாமூர் என்கின்ற ஊரில் இவர் இவருடைய தந்தையார் இருந்தார். உங்கள் வீட்டில் 3 பேர். இவருக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் உண்டு. இவருடைய தந்தையார் இவருடைய சின்ன வயதில் இறந்துட்டதுனால அண்ணன் வீட்டுக்கு அவர் போகிறார். உதகமண்டலம் ஊட்டிக்கு வர்றார். அங்கே 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். அதுக்கு மேலே படிக்க முடியல, வறுமை. நாடக கம்பெனியில் நடிக்க வந்தார். அப்படி நடிக்க வந்தபோது அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவாப் ராஜமாணிக்கம்

0: இல்லை அவருடைய நாடக கம்பெனி அவருக்கு நல்லா கை கொடுத்தது. அதில் கொஞ்ச நாள் நடித்தார். பிறகு சினிமா படங்கள் போகிற வாய்ப்புகள் வந்தது. அதில் பம்பாயில் போய் படம் எடுத்தாங்க 1935. அந்த படத்தில் மாதண்ணா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை வேடத்தில் அக்கண்ணா மாதண்ணாங்கிறதுல மாதண்ணாங்கிற கேரக்டரில் நடித்தார். ரொம்ப புகழ் கிடச்சது இவருக்கு. திரும்ப வந்தார் சாரங்கபாணி அவர்கள். கும்பகோணம் சாரங்கபாணி அவர்களுடைய அந்த கேரக்டர் பூரா திரும்ப நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நகைச்சுவை வேடங்களில் மிளிர ஆரம்பித்தார். பக்த ராமதாஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் தான் இவருடைய முதல் படம். அதில் இவருடைய நடிப்பு இவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. திரும்பவும் நாடகத்துக்கு வந்தார். கவியின் கணவன் எஸ் சி சுந்தரம் அவர்கள் இதில் நாடகம். அதில் ராஜகுருவாக நடித்து ரொம்ப பெரிய புகழ் கிடைச்சது. பிறகு ராஜகுமாரி இன்னும் பல படங்கள் எல்லாத்துலேயும் அவர் நடித்து ஆரம்பித்தார். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் கதாநாயகனாகத்தான் முதல்ல அறிமுகமாகிறார். அப்புறம் வேலைக்காரி படத்தில் வருவார், தேவதாஸ் படத்தில் கதாநாயகனுடைய நண்பனாக வருவார். இப்படியெல்லாம் நடிச்சுட்டு இருந்தவர். நிறைய படங்களில் இவர் காமெடி நடிகராகவும் நடிச்சிருக்கார். நாம் பழைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரி படத்தில் இவர் சர்வாதிகாரி நடிச்சிருப்பார். மர்மயோகி படத்தில் இவர் வந்து காமெடியாகவும் நடிச்சிருப்பார். பிறகு இவர் வந்து வில்லன் கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார். மந்திரிகுமாரி படத்தில் இவர் நடித்த அந்த கேரக்டர், அந்த ராஜகுருவாக வந்தார் பாருங்கள், அது வந்து அவ்வளவு புகழ்பெற்ற இதை தந்தது. எம்ஜிஆருக்கு நிரந்தர வில்லனாக இவர் தான் ஆனார். வில்லன்னா உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு வில்லனில், எங்கள் வீட்டு பிள்ளையில் அவர் சாட்டில் அடிக்கிறத பார்த்துட்டு படாத பாடுபட்டு போனாங்க எல்லோரும். எம்ஜிஆர் சாட்டில் அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் பார்த்த ஒரு அனுபவம். நான் தான் முதல்ல சொல்லுவேன், அது எல்லோரும் இப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திண்டுக்கல் தொகுதியில் எம்ஜிஆருடைய முதல் அரசியல் பிரவேசத்தில் மாயத்தவரை நிப்பாட்டுறார். இப்போ எம்ஜிஆர் ஓட்டு கேட்டு வர்றார். சோழவன் தான் வாடிப்பட்டி தொகுதியிலாம் எம்ஜிஆர் அந்த தொகுதி இதுக்கு ஓட்டு கேட்டு வர்றார். அப்போ வாடிப்பட்டி கூட்டத்தில் நான்லாம் கீழே நின்றுட்டுருந்தேன். அப்போ ஒரு கிளவி போய் எம்ஜிஆர் கூட்டத்தில் தள்ளி பிடிச்சிட்டு என்னமோ சொன்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சரின்னார். என்ன சொன்னார் அந்த கிளவி, என்ன சொல்லிச்சு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அந்த நம்பியார் பையிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அப்படியான ஒரு எதிரியாகுன்னு அது நினச்சிருந்துருக்கு. அப்படி படகோட்டி படம் பார்த்தாலும் சரி, மற்றது இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் சிவாஜி படத்தில் நிச்சயதாம்பலம் போன்ற படங்களில் அவர், உத்தமபுத்திரன் நிச்சயதாம்பலம் போன்ற படங்கள்லேயும் வில்லன் நடிச்சிருக்காரு. தொடர்ந்து வில்லனாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது. பிறகு பாக்கியராஜ் அவர்கள் தூரல் நின்று போச்சு படத்தில் அவர் வந்து குணச்சித்திர நடிகராக மாற்றினார். கடைசியில் சுதேசின்னு விஜயகாந்த் படம் வரைக்கும் அவர் நடித்தார். ஏறத்தாழ 1000 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்கிறாரு. 11 படங்க வேடங்களில் அவர் நடித்த திகம்பர சாமியார்ங்கிற அந்த படம் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தா கூட அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும். அத்தகைய ஒரு நடிகர் இவர். பாடவும் செய்வார். இவர் பாடுவார், நகைச்சுவை நடிகராக இருப்பார், குணச்சித்திர வேடம் எடுத்துப்பார், கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. எம்என் ராஜமும் இவரும் சேர்ந்து நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமான அந்த பாட்டு வரும். அந்த ரெண்டு பேருமே பின்னாடி வடிவேலு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. எம்என் நம்பியார், எம்என் ராஜம், அது பல பேர் கூட ரெண்டு பேருக்கு எம்என் வருது அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வந்து மதுரையை சார்ந்தவங்க, அதனால் எம்ங்கிறது அந்த இது. இப்போ பாருங்கள், இப்படியான இது தவிர இவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை குருசாமியை கழித்தார். இன்றைக்கும் கூட அவர் பேரில் அங்கே மண்டபங்கள்லாம் இருக்குது. அதனால் தன்னுடைய அந்த வில்லன்கிற இமேஜை காட்டிலும் குருசாமி நம்பியார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒருத்தர் ஒரு இந்தி படத்தில் நடிச்சிருக்காரு, ஜங்கிள்ங்கிற ஆங்கில படத்தில் நடிச்சிருக்காரு, 1000 படங்களுக்கு மேலே நடித்து தன்னுடைய உடற்கட்டையும் சரியாக பாதுகாத்தவர் இவர் தான். உலகம் சுற்று வாலிபனில் ஒரு சண்டை காட்சி எடுக்கிறதுக்காக 1 மாதம் தன்னுடைய உடம்பை தயார் பண்ணிட்டு வந்தாராம். எம்ஜிஆர் கேட்ட உடனே இப்படித்தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே, கொஞ்ச நாள் தலை எனக்கு ஒரு 15 நாள் தயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடம்பை தேத்திட்டு வந்து அதை நடித்து கொடுத்தாருமாங்க. புத்தர் கோயில் நடக்கக்கூடிய அந்த சண்டையை நீங்கள் இப்போ பார்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எல்லாமான ஒரு ஒட்டுமொத்த திருட்டு தான் எம்என் நம்பியார். 2008 அவர் மறைஞ்சிட்டாலும் கூட இன்றைக்கு நீங்கள் எந்த சேனலில் எந்த ஒரு படத்தை போட்டாலும் அதில் நம்பியார் இருப்பாருங்கிறது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு பெருமை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
4: என்ன, உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
6: மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800
8: 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அஞ்சான் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டிருக்காங்க. நல்லம்பள்ளியிலிருந்து காவ்யா கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அஞ்சான் திரைப்படத்துக்காக.

0: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நெடுங்காலை 8:45. இனி கேட்கலாம்.
2: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: கங்கைக்கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்களை ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும்.

0: வரும்பொழுது மீன் கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும்போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகில் போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகில் ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்றான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடிச்சேன் அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
2: இந்த பாட்டை கேட்போம்.
5: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது.
2: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
5: சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை.
2: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை,
2: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: பணியின் புது புனல் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. பொம்முடியிலிருந்து அறிவழகன் கேட்டிருக்காரு. மாமன்னன் திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட்

0: ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: ஆபிரகாம் லிங்கன் குடியரசுத் தலைவராக இருந்த நேரம், ஒரு முறை வாஷிங்டனுக்கு கோச்சு வண்டியில் போய்கொண்டிருந்தார். வழியில் ஒரு புதைகுழியில் பன்றிக்குட்டி ஒன்று விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. லிங்கன் வண்டியை நிறுத்தச் சொன்னார். இறங்கி ஓடினார். பன்றிக்குட்டியை காப்பாற்றினார். அப்போது அவருடைய நாகரிகமான அழகான உடைகள் சேரும் சகதியும் பட்டுவிட்டன. அந்த உடையினூடே வெள்ளை மாளிகைக்கு போனார். செய்தியை கேள்விப்பட்ட பலரும் அவரை பாராட்டினார்கள். லிங்கன் குறுக்கிட்டு, என்னை யாரும் புகழாதீர்கள், அந்த சின்னஞ்சிறிய உயிர் புதைகுழியில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது போல உணர்ந்தேன். அதன் உயிரை காப்பாற்றினேனோ இல்லையோ, என் இதயத்தில் தைத்திருந்த முள்ளை நான் அப்புறப்படுத்திவிட்டேன். அதை மட்டும் செய்ய தவறியிருந்தால் என் இதயத்தில் தைத்த முள் என் வாழ்நாள் முழுவதும் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் கெட்டிஸ்பர்க் கல்லறையில் ஆற்றிய உரை உலகப் புகழ் பெற்றது. அதை வாசிக்கிற போது அவர் உடல் நலம் குன்றியிருந்தார். ஆனால் அந்த உரைவீச்சின் தாக்கம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்து போனது. அந்த உரையை கேட்டுத்தான் ஜோசப் கவுல்டன் என்ற பள்ளி ஆசிரியர் தன் ஆசிரிய பணியை விட்டுவிட்டு இராணுவத்தில் சேர்ந்தார். லிங்கனின் பேச்சு ஏற்படுத்திய தாக்கம் மனிதகுல வரலாற்றில் அடிமை முறையைப் போன்ற அவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த நிலை மாறித்தான் தீர வேண்டும் என்று நினைத்தார் லிங்கன். ஆனால் அவரது கெட்டிஸ்பர்க் உரையில் அடிமைத்தனம் பற்றியோ வெற்றியை பற்றியோ அவர் எதுவும் கூறவில்லை. நாம் இங்கே பேசுவதை உலகம் மறந்துவிடும், ஆனால் நாம் இங்கே என்ன செய்தோம் என்பதைத்தான் ஒருபோதும் மறக்காது என்று இன்னுயிரை ஈந்த வீரர்களை அவர் புகழ்ந்தார். பிரெஞ்சு நாட்டு அரசியலமைப்பு சட்டம், மக்களால் மக்களுக்கான அரசு என்ற சொற்களை லிங்கனின் சாசனத்தில் இருந்துதான் தத்தெடுத்து கொண்டது. முன்னாள் சீன அதிபர் சன்யாட்சன் மக்களின் மூன்று கொள்கைகள் என்ற கோட்பாட்டை கெட்டிஸ்பர்க் உரையிலிருந்து தான் எடுத்துக்கொண்டார். ஆக பிரெஞ்சு அரசு தன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மக்களால் மக்களுக்கான அரசு என்ற வாசகத்தை லிங்கனின் உரையிலிருந்து தான் எடுத்துக்கொண்டது. அதே போல சன்யாட்சனும் மக்களின் மூன்று கொள்கைகள் என்று லிங்கனின் உரையின் தாக்கத்தில் இருந்துதான் அந்த கொள்கையை வடிவமைத்தார்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

ஆம் நேர்களே, இன்னைக்கு வானலில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக வலம் வரப்போகுது. உங்க வீட்டு செல்லங்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க பேச வைக்கலாம். குழந்தைங்க தாங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது அவங்க முகத்தை வந்து பார்த்தாலே நமக்கு இருக்கிற கவலைகள் எல்லாமே மறந்து போயிடும்னு தான் சொல்லணும். அவங்க பேசக்கூடிய அந்த மழலை மொழி நமக்கு புரியலன்னா கூட நம்ம புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவோம் இல்லையா? குழந்தைகளின் மொழியே ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க நடக்கிற நடை, அந்த பேசக்கூடிய பேச்சு, அந்த பாவனை எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? உங்க வீட்டு குட்டி செல்லங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து பேசலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, கதை, வீடு கதை எது வேணா நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்லலாம். அது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம். பெற்றோர்களாக நீங்க இதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம். அறிமுக குழந்தைகளாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. மற்ற குட்டி செல்லங்கள் 0 43 42 24 40 31, 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைச்சி நிகழ்ச்சியில் நீங்கள் என் கூட பேசலாம். ரெடியா குட்டீஸ்? நிகழ்ச்சிக்கு வரும் முதல் குட்டிச்செல்லத்தை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க கண்ணா. பிரியதர்ஷினியா? எங்கிருந்து பேசுறீங்க? பெரிய சோரையா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க கேப்போம். முதற்றே உலக. சரி, அப்புறம் சரிங்க. ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில வந்து சொன்னதுக்கு. ரொம்ப நன்றி கண்ணா. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து உங்க பேர் சொல்லுங்க? என்ன சொல்ல போறீங்க? சரி கண்ணா, என்ன சொல்றீங்கன்னே தெளிவா கேக்கல. உங்களுடைய வீட்டு குடிச்செல்லங்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே நீங்க தயார் பண்ணி வச்சிருங்க. என்ன சொல்லணும் அப்படின்றத நீங்க நிகழ்ச்சியில முன்கூட்டியே தயார் செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நிவேதிதாவா? சரி, என்ன படிக்கிறீங்க? யூகேஜியா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? அதுக்குள்ள தோசை ரெடி ஆயிடுச்சா? அம்மா சுட்ட தோசையா அப்பா சுட்ட தோசையா? சரி, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேப்போ.

சரிங்க, பாடி முடிச்சிட்டீங்களா? ரோஸ் மாதிரி நீங்களும் அழகா இருப்பீங்களா?

0: சரிங்க, பாடி முடிச்சிட்டிங்களா? ரோஸ் மாதிரி நீங்களும் அழகாக இருப்பீங்களா? ஆமாவா? சரி கண்ணா, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பாடினீங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழலை வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பேரு? சரி, என்ன சொல்ல போறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க ஊர் பேர் சொல்லுங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க, கேப்போம். சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நிறைய திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்றீங்களா? நன்றி, நன்றி கண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த குட்டி வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என் பேர் கோபுகழ்வேந்தன்.
0: உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
1: கோபுகழ்வேந்தன்.
0: புகழ்வேந்தனா?
1: கோபுகழ்வேந்தன்.
0: சரி கண்ணா, என்ன சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். திருக்குறள் சொல்றேன்.
0: சரி சொல்லுங்க. அவ்வளவுதானா? சரி, குறைஞ்சது ஒரு 10வது சொல்றீங்களா நெக்ஸ்ட் டைம்? சரி நன்றி,
1: நன்றி.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழலை வணக்கம். என்ன இப்படி இருந்து விடுபட்டுட்டாங்க. குடிச்செல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள், கதை, பாட்டு, தேச தலைவர்களை பற்றின உரை எல்லாமே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழலை வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஸ்ரீவித்யா பேசுறேன்.
0: ஸ்ரீவித்யா, என்ன சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றது நலைய பயன்கோள் வாழறுவன் நற்சல் தொழாரெனி மலர் மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தார் மிசை நீடு வாழ்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தேராத அன்பு மரணம் உடைத்தாயே இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மதி மண்ணும் காடு உடையது அதன் நாகக்கு காவக்கு சோகப்ப சொல்லி இழுக்கப்பட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பகுத்துண்டு பல்லையர் ஓம் தன்னூலோர் தொகுதோற்றோர் எல்லாம் தலை உலகம் இல்வம் தரலாம் உலகம் குரல் சற்று காலத்தினால் செய்த நன்றி சீதன் நீரின்றி அம்மி அது உலகி நின்றார் வாக்கிய பின் மானின்றி அமையாது ஒழுக்கு நன்றி மறுப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று நன்றி.

0: சான்றோன்னு என்ன கேட்ட?
1: முடிச்சிட்டிங்களா? ரொம்ப அழகா, ரொம்ப கணீர் கணீர்னு அப்படியே சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. யார் உங்களுக்கு மனப்பாடமா படிக்க சொன்னது? நீங்களே வா. சரி, என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே எனக்கு எல்லாமே பிடிக்கும். சரி, சாப்பாடு என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
0: சப்பாத்தி.
1: சப்பாத்தி. சப்பாத்திக்கு என்ன தொட்டுக்க பிடிக்கும்? சரி, சூப்பரா சொன்னீங்க, அழகா திருக்குறள் சொன்னீங்க. நீங்க சொல்றத இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: பாட்டு கேட்கலாமா நம்ம?
0: எஸ்.
1: ஓகே, நன்றி. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: 줌마 키리.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

உஷா சன்ஃப்ளவராயில் வழங்கிக் கொண்டிருக்கும் அழகு குட்டி செல்லம். நேரம் 9:24. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே, அந்த அழகு குட்டி செல்லங்களோட பேச்சை கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் உங்க வீட்டு குட்டி செல்லங்களை இந்த நிகழ்ச்சியில பேச வைக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல் கதைகள், வீடு கதைகள், உலக தலைவர்களோட உரை, இது எல்லாத்தையுமே அவங்க சொல்ல வைக்கலாம். நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம். 0-43-42-44-40-30, மற்றொரு எண் 94-86-81-10-25. இதை அறிமுக குழந்தைகள் பயன்படுத்திக்கலாம். மற்ற குட்டி செல்லங்கள் 0-43-42-44-40-31-94-86-65-20-25 இந்த எண்கள் அழிச்சு நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: நிகழ்ச்சிக்கு வரும் அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: நிஷா பேசுறேன்.
0: நிஷா, என்ன படிக்கிறீங்க? நிஷா
1: மேம் 6th standard மேம்.
0: 6th standard படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்க நிஷா?
1: பாட்டு மேம்.
0: பாட்டு? என்ன பாட்டு?
1: அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி பகுதி திறனை
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: இது பாடல் மாதிரியிலே ரெண்டு வரிகள் மாதிரி இருக்கே, என்ன பாட்டு
1: இது? மேம்
0: சரி கண்ணா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வரிகள் சேர்த்து பாடல் பாடுங்க. ம், சரி. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்?

0: பூரி ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்டில்?
1: மேம் இன்னைக்கு சாதம் தயிர் மேம்.
0: ஏன் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் காலையில தயிர் சாதம் தான் பிடிக்குமா?
1: எஸ் மேம்
0: அப்படியா, சரி கண்ணா. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: மேம் நிறைய பேர் இருக்காங்க மேம்.
0: நிறைய பேர் இருக்காங்களா? யார் உங்களுக்கு
1: மேம்
0: ரொம்ப டியர்?
1: மேம் தனிஷ்கா.
0: தனிஷ்கா. சரி கண்ணா, ரொம்ப நல்லா படிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை கண்ணா, பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம்?
1: டாக்டர்
0: டாக்டர் ஆகணுமா? சரி, ஏன் இந்த ஆசை? அப்பா சொன்னாங்களா? என்ன கண்ணா,
1: டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசை மேம்.
0: இப்போ கூட நீங்கள் சின்ன வயசு தான். சரி கண்ணா, உங்கள் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம்.
0: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த அழகு குட்டி செல்லம், வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் செல்லிட்டு மதுமதி.
0: மதுமதி, என்ன பண்ணுறீங்க மதுமதி? என்ன படிக்கிறீங்க?
2: சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்.
0: சிக்ஸ்த்து, என்ன சொல்ல போகிறீங்க?
2: திருக்குறள். அகரம் முதல்ல ஏற்றினா மக்கள் வாழறிவன் கொடுப்பதும் ஒழுக்கத்தில் நின்றார் பெருமை விருப்பத்தில் வேண்டும் தமிழர் துணிவு.
0: அவ்வளோதானா? முடிச்சிட்டிங்களா? இணைப்பில் இருக்கீங்களா? சரி, ரொம்ப அழகாக திருக்குறள் சொன்னாங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த குட்டிச்சல்லத்தை வரவிருப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் தர்மபுரி ஸ்ரீதர் பேசுறேன் மேம்.
0: ஸ்ரீதர், என்ன படிக்கிறீங்க ஸ்ரீதர்?
3: சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்.
0: சிக்ஸ்த் படிக்கிறீங்களா?
3: ஆமாம்.
0: சரி கண்ணா, என்ன சொல்ல போறீங்க?
3: பாடல்.
0: பாட்டா? பாடலா? கேட்க ரெடி.
3: தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பேர், இந்த சமூகத்தின் எழுதிருக்கு நேர். அவ்வளவுதான் மேம்.
0: அவ்வளவுதானா? யார் எழுதுனது இத?
3: ஸ்கூல்ல தமிழம்மா சொல்லி கொடுத்தாங்க.
0: தமிழம்மா சொல்லி கொடுத்தாங்களா? பாரதி, பாரதிதாசன் எழுதின அழகான ஒரு பாடல் இது. ரொம்ப அழகா தமிழ் பாட்டு பாடுனீங்க. தமிழ் ரொம்ப பிடிக்குமா? ஆமாவா? என்ன சாப்பிட்டீங்க? சரி, ஸ்கூல் விட்டு முடிச்சு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? உடனே ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிருவீங்களா, இல்ல விளையாடுவீங்களா?
3: கொஞ்ச நேரம் விளையாண்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் முடிப்பேன்.
0: கொஞ்ச நேரம் விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க? ஓடி பிடிச்சு. சரி, ஃபோன்லாம் அவ்வளோவா பார்க்கறது இல்லையா? வெரி குட். சரி, நல்ல பிள்ளை நீங்கள். சரியா, ஃபோன் அதிகமாக பார்க்காம நீங்கள் வெளியில் போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நன்றி, ரொம்ப அழகாக தமிழ் பாடல் சொன்னீங்க. நன்றி கண்ணா.
3: நன்றி மேம்.
0: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த மழலை, வணக்கம். வணக்கம்,
4: வணக்கம்,
0: வணக்கம். யார் எங்க இருந்து கண்ணா?
4: நான் துரிஞ்சிப்பட்டியில இருந்து நிக்ஷயா பேசுறேன்.
0: நிக்ஷயா, அழகா இருக்கே நிக்ஷயா, உங்க பேரு. என்ன படிக்கிறீங்க?
4: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபோர்த்து. என்ன சொல்ல போறீங்க நிக்ஷயா நீங்க?
4: இப்போ வந்து நான் பாடல் சொல்ல போறேன்.
0: ரெடியா இருக்கோம், பாடுங்க.
4: அன்னை தமிழே.

0: என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகிறப்பட்டு தொல் விளையாடப்படுத்தே சொல்லி புகழ் பாடலை.
1: அழகா பாடுனீங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு?
0: தெரியும்
1: சொல்லுங்க.
0: பெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் காயத்து சிறுமின் சினையினும், நுண்ணிய ஆயினும் அண்ணல் யானை, அனைத்தேர் புறவி ஆள் பெரும் படையோடு, மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இப்பாடலின் ஆசிரியர் அதி வீர ராம பாண்டியன்.
1: வெரி குட். அவங்க பேரெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதி வீர ராம பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்குல்ல பேரு. சரி, உங்களுக்கு எந்த ஊருக்கு போக ரொம்ப பிடிக்கும், எந்த ஊர் பார்க்கணும்னு ஆசை?
0: எனக்கு வந்து கோயம்புத்தூர் தான் எனக்கு பெஸ்ட்.
1: ஏன் கோயம்புத்தூர் பெஸ்ட், என்ன ரீசன் தெரியலையா?
0: மம்மி ஊரு.
1: மம்மியோட ஊரா? தாத்தா பாட்டி எல்லாம் அங்க இருக்காங்க, அதனால போய் விளையாடலாமா? அதனால ரொம்ப பிடிக்குமா? சரி, தாத்தா பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்களா? நிறைய சொல்லுவாங்களா? சரி கண்ணா, ரொம்ப லக்கி. நீங்க தாத்தா பாட்டி கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கல்ல? சரி கண்ணா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மடலை. வணக்கம். வணக்கம்.
0: எல்லாருக்கும் வணக்கம்.
1: எல்லாருக்குமே வணக்கமா? கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே சூப்பர். உங்க பேர்?
0: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தண்ணி காசி. என் ஊரின் பேர் தருமபுரி.
1: சரி,
0: நான் ஒரு கதை சொல்ல போறேன்.
1: என்ன கதை சொல்ல போறீங்க?
0: ஒரு ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்துச்சு. முத்திய கலை கவனமாக பார்த்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு அது மட்டுமே ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு வந்து அதோட முட்டைகளை வளர்த்து பிடிச்சிச்சு. போன பகம் திரும்பி வந்தவொடனே அழுத்திடுச்சு. ஆலோசனை கேட்க நரிக்க போட்டுச்சு. அந்த நரி வந்து அந்த குளத்தில் ராணிகளை குளிக்கிறாங்க. அவங்க போய் முட்டி மலைப்பை எடுத்து வந்த வாங்கி வந்து நரி வந்து
1: உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குதே.
0: அந்த பாம்பை கொண்டு விட்டார்கள்.
1: ரொம்ப அழகா ஒரு மாறலும் சொல்லிட்டீங்க, அழகான குட்டி கதையும் சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? மிஸ் சொல்லி. கதைன்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி கண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, நிறைய கதையை சொல்லுங்கம்மா எனக்கு கேக்குறேன்னு சொல்லி. சரி நன்றி கண்ணா, நன்றி. குழந்தைகள்கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியறதே இல்லை இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானலில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: ಅವಶ್ಯ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வானலில் வசந்தம் அழகு குட்டிச்செல்லமாக வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு குட்டிச்செல்லங்களோட டைம். இந்த ஒன் ஹவர் அவங்க தான் பேசுறத நம்ம கேட்டுட்ருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். குட்டிச்செல்லங்களே, உங்களோட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நேரம் 9:43 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. அழகு குட்டி செல்லம், உங்க வீட்டு குட்டி செல்லங்கள் ரொம்ப அழகா பேசி கலக்கிட்டு இருக்காங்க, கதையெல்லாம் சொல்றாங்க, தமிழ் பாடல்கள் பாடுறாங்க, திருக்குறள் சொல்றாங்க, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, அடுத்த அழகு குட்டி செல்லத்தை நம்ம சந்திப்போமா? வணக்கம். வணக்கம் வணக்கம் கண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மகிஷாவா? ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்களே மகிஷா, ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்களோ? இல்லையா? ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா நீங்க? இல்லையா? சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நான் கொஸ்டின் கேட்கட்டுமா? என்ன கொஸ்டின் உங்களை கேட்கலாம்? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சிக்ஸ்த் படிக்கிறீங்களா? என்ன கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கறது? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எங்கே போகிறது ரொம்ப பிடிக்கும்? எந்த ஊருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்? அதான் டூர்லன்னா எங்கே பிடிக்கும்? எந்த ஊர் பிடிக்கும்? ஏற்காடு மேட்டூரா? சேலம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே போயிடலாம் அப்படின்ட்டா? அப்படியா, சரி. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் தமிழ் பிடிக்கும்? தாய்மொழி தமிழ், அதனாலயா? தமிழ பேசுறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி கண்ணா. சரி, இப்போ நீங்கள் குட்டி பொண்ணாக இருக்கீங்கள்ல, நீங்கள் பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும்? ஏன் கலெக்டர் ஆகணும்?
1: ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய.
0: ஆஹா, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது?
1: யாரும் சொல்லி தரல.
0: எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொஷின் கேட்டு எழுதுனீங்களா? நீங்க என்ன ஆகணும்னு கேட்டாங்களா? சரி கண்ணா, ரொம்ப நல்லா படிக்கணும். நீங்க கலெக்டர் ஆகிறதுக்கு நல்லா படிங்க, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு எந்த எந்த தேச தலைவர்கள், நம்ம இந்திய தேச தலைவர்கள் யார் ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்?
1: மதிய உணவு திட்டம் சீருடையாகினாரு,
0: தொடங்கினால ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே சாப்பாடு போட்டார் இல்லையா? சரி கண்ணா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. உங்ககிட்ட வேற என்ன கேட்கலாம்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா நம்ம? சரி போதுமா? சரி கண்ணா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்த முறை வர

0: ஏதாவது எனக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்களா? தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, தமிழ் பாட்டு ஏதாச்சும் எனக்காக பாடுங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப க்யூட். நீங்கள் ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: நேர்லே உங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்களா இந்த நிகழ்ச்சியில் பேசுவீங்க? நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழலை, வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம்,
1: ஹலோ
0: சொல்லுங்க. நான் இணைப்புல தான் இருக்கேன். ஹலோ ஹலோ சொல்லிட்டே இருக்கீங்களே, நான் பேசுறது கேக்குதா? சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. கோகுல், என்ன படிக்கிறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க, கேட்போம்.
1: திருக்குறள், திருக்குறளை எழுதி அவர் திருவள்ளுவர் செய்யாமல் செய்த உடலுக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு காலத்தினால் செய்த நன்றி திருவினோ நன்றி அன்றே மறப்பது நன்று என்று கொண்டார்க்கும் நன்றி கொண்ட மகற்கு நன்றி.
0: நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க திருக்குறள். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு கதை சொல்கிறீங்களா? ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்ணா, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா?
1: ஏன்
0: இன்னும் சாப்பிடல? ரொம்ப டைம் ஆச்சு.
1: மம்மி
0: இன்னும் செய்யல. என்ன செய்ய சொல்லியிருக்கீங்க மம்மி கிட்ட?
1: சப்பாத்தி.
0: சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குமா? சப்பாத்திக்கு என்ன தொட்டுக்க பிடிக்கும்? சரி, போய் சாப்பிடுங்க, அதே செய்ய சொல்லுங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழலை தொடர்ந்து பேசுவோம். அழகு குட்டி செல்லங்கள்கிட்ட பேசும்போது நேரம் போறதே தெரியல, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களே,
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. குட்டி செல்லங்கள், நீங்க ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில, கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம வந்துடுவோமா? வெயிட் பண்ணுங்க குழந்தைகளே, உங்களுடைய திறமைகளை இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. நேரம் போனதே தெரியல இல்லையா? அவங்க நம்ம கிட்ட பேசும்போது கேட்டுட்டு இருக்கிற நேர்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த மழலைக்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் கண்ணா.

0: அடங்கிருந்து பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்ல போறீங்க சுகன்யா? நீங்க
1: அப்துல் கலாமோட பொன்மொழிகள் சொல்றேன்
0: மேம். ம், சூப்பர், சொல்லுங்க.
1: தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் அதுதான் லட்சியம். துன்பத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு தோல்வி என்பதே இல்லை. உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சாத்திரம் சரித்திரமாக இருக்க வேண்டும். நீ நடப்பதற்கு பாதை இல்லை ஏன் என்று நினைக்காதே, நீ நடப்பதே ஒரு பாதைதான்.
0: அருமையா சொன்னீங்க, ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளாரிட்டியா சொன்னீங்களே. ரொம்ப பிடிக்குமா அப்துல் கலாம் ஐயாவா? அவரை மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையா? நீங்க என்ன ஆகணும்னு ஆசை? சூப்பர். நீங்க அதே மாதிரி நீங்க ஒரு காவல் அதிகாரியா மாறணும்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. மிடுக்கா அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போறது ரொம்ப பிடிக்குமா? சரி கண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழை. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கண்ணா, என்ன பேச போறீங்க இன்னைக்கு, என்ன சொல்ல போறீங்க?
2: என்ன
0: பாடல் கண்ணா?
2: தமிழ் பாடல்.
0: பாடுங்க கேட்போம்.
2: சிப்பிக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதி மேலே முத்தி கண்ணே என் முத்தமிழே, புத்திக்கும் உன்ன தந்தையே, உன்னோடு உகந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளங்குக்கே. மண்ணில் மறக்குறம் என்றும் பல்லும் என்று கொடுப்பாய் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ. திறமெல்லாம் வந்து என்று சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாட்டுத்தீமே.
0: ரொம்ப அப்படியே கண்ணீர் கடேன்னு பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க.
3: என்ன
0: சொல்ல போறீங்க இன்னைக்கு, பாடுங்க கேப்போம். சரி கண்ணா, ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேம்.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மழலை. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேர் சொல்லுங்கம்மா? பிரியதர்ஷினி. எங்கிருந்து பேசுறீங்க?
4: தருமபுரி மாவட்டம் எரபயநல்லி கருமைநல்லியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு நீங்க?
4: பாடல்.
0: என்ன பாடல்?
4: பெண்ணன் மகளே, திருக்குறளின் மகளே,
0: ரொம்ப அழகா பாடுனீங்க. தமிழ் பாட்டு, நிறைய பேர் தமிழ் பாட்டு பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம் கண்ணா, ரொம்ப நன்றி. என்ன சாப்பிட்டீங்க?
4: சாதம் பருப்பு.
0: சரி கண்ணா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து பாடினதுக்கு, நன்றி.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான

இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வானலில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா வளம் வந்தது. குட்டி செல்லங்களா ரொம்ப அழகா பேசினாங்க, தமிழ் பாடல்கள் பாடினாங்க, திருக்குறள் சொன்னாங்க, கதை சொன்னாங்க. நேரம் போனதே தெரியல இல்லையா? கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கு உங்களுக்கும் இது வந்து ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரை கேட்டோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து குட்டிச்செல்லங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: தாயத்து தாயத்து என்கிற ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. கையில் சிவப்பு, மஞ்சள், கருப்பு என பல வண்ணங்களில் கயிறுகள் கட்டியிருந்தார். கழுத்தில் பார்த்தால் கருப்பாக, வெள்ளையாக, பச்சையாக பல வண்ணங்களில் தாயத்துகளை கட்டிய கயிறுகளையும் போட்டிருந்தார். என்னங்க புகழ்மதி, எந்த வியாபாரமும் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று புதிதாக தாயத்து வியாபாரம் பண்ண கிளம்பிட்டீங்களா கேட்டேன் நான். எந்த வியாபாரமும் தோல்வியில் படுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாயத்துகளை நான் அணிந்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இது நான் பார்க்கும் தொழிலில் நஷ்டம் வராமல் பாதுகாப்பதற்காக. இதோ பாருங்கள், இது என் உடம்பில் எந்த விதமான நோயும் வராமல் பாதுகாப்பதற்காக. இதோ பாருங்கள், இது என் ஒரே மகனின் கல்வி சிறப்பாக அமைந்து அவன் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக. இதோ பாருங்கள், இது எப்போதும் என்னோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும் என்னுடைய மனைவி என்னோடு எப்போதும் சமாதானமாக இருப்பதற்காக என்று ஒவ்வொரு கயிற்றையும் தாயத்தையும் காட்டி ஆர்வத்துடன் விவரித்தார். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புகழ்மதி என்றேன் நான். மனமது செம்மையாவதற்காகத்தான் இந்த மந்திரமே என்று நான் சொன்னதையே திருப்பி என் மீது போட்டார். வாழ்க்கையில் மந்திரங்களும் மாயங்களும் தாயத்துகளும் தகடுகளும் மனிதனுக்கு எந்த அளவில் உதவிடப் போகின்றன என்பது பற்றி தெரியாது. ஆனால் தெளிவாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கும் மனிதர்கள் யாருமே இந்த தாயத்து தகடுகள் பக்கம் போவதில்லை. தொடர்ந்து வரும் தோல்விகள், அதனால் ஏற்படும் மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள் போல்வனவே எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல இவற்றின் பக்கம் மனிதர்களை திசை திருப்புகின்றன. காந்தியடிகள் கூட ஒரு மனிதனுக்கு தாயத்து வழங்கியிருக்கிறார். என்னது, காந்தியடிகள் கூட தாயத்து வழங்கியிருக்கிறாரா என ஆச்சரியப்படுகிறீர்களா? காந்தியடிகள் இந்தியாவின் விடுதலைக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருந்த நேரம். அவருடன் இருந்தவர்கள் தவிர வெளியிலிருந்து பொதுமக்களும் அவ்வப்போது அவரிடம் வந்து ஆலோசனைகள் பெற்றுச் செல்வது வழக்கம். ஒருநாள் ஒருவர் காந்தியடிகளை பார்க்க வந்தார். அவரை தரிசித்து ஆனந்தம் அடைந்தார். பாபுஜி, இந்த தேசத்திற்காக உழைக்க வேண்டும், சமூக சேவை செய்து மனிதர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சதா என் மனதில் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவ்வப்போது மனத்தில் குழப்பங்களும் வருத்தங்களும் வந்து தளர்ந்து போகிறேன். வாழ்க்கையில் எந்நேரமும் தளர்ச்சி இல்லாமல்

0: சுறுசுறுப்பாக நாட்டிற்காக தொண்டு செய்வதற்கு ஒரு ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டார். காந்திஜி மிதமாக புன்னகைத்தவாறே, நீங்கள் மனச்சோர்வு இல்லாமல் எப்போதும் புத்துணர்வோடு தேசத்தொண்டு புரிவதற்கு நான் உங்களுக்கு ஒரு தாயத்து தருகிறேன் என்றார். வந்திருந்தவர் ஆர்வத்தோடு காந்தியடிகளிடம் கைகளை நீட்டினார். உங்களுக்கு மனத்தில் உடம்பில் தளர்ச்சி வரும்போதெல்லாம் இந்த நாட்டில் கடையனுக்கும் கடையனாக உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு என்றது எதுவும் இல்லாமல் கஷ்டப்படும் ஒரு மனிதனை உங்கள் கண்முன்னே கொண்டு வாருங்கள். அன்றாடம் நாம் செய்யும் செயல்களின் வழியாக இந்த ஏழை மனிதனுக்கு பயன்படும்படியாக, அவனை உயர்த்தும்படியாக ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒரு நொடி யோசியுங்கள். உடனே புத்துணர்ச்சி வந்துவிடும். தளர்ச்சியின்றி பணியை தொடங்குங்கள். இதுவே நான் உங்களுக்கு வழங்கும் தாயத்து என்றார். மகாத்மாவின் மந்திர தாயத்து எப்படி? நம்புவோம். நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
5: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
0: நீங்கள் கேட்டவாய் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவாய் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை, உங்களுடைய குரலையே கேட்டு ரசிக்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை, உங்களுடைய குரலையே வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய பாடலையும் உங்களுடைய குரலையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில அந்த வகையில முதல் பாடலை கேட்டுக்காங்க.
7: வணக்கம் சார், சாமனூர்லேருந்து குருபிரசாத் பேசுகிறேன். இன்றைய நீங்கள் கேட்ட வேலை எனக்காக ஐயா படத்திலிருந்து ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற பாடல் வேணும் சார். நன்றி சார்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டுக்காங்க.
3: வணக்கம். தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் தோளந்தட்டி கிராமத்தை சேர்ந்தவன்னா என்னுடைய கடைசி ஆறுமுகம்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களாலதான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: பத்து மணி 25 நிமிடம் ஆயிற்றுக்கு கேட்டுருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டுக்காங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராகவேந்திரன். நான் தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன், லக்கியம்பட்டியிலேருந்து. எனக்கு வந்து சீமராஜத்துலேருந்து என்ன ஒரு சாங்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சாலையில பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். மக்கள் கூட்ட நெரிசலான இடங்கள், அதுவும் முன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கறதுனால நிறைய இடங்கள்ல மக்கள் கூட்ட நெரிசல் இருக்கும். அதனால அந்த இடங்கள்ல சாலையில பயணம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் மெதுவா வேகத்தை குறைச்சு செல்லலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்பப்பாடலை உங்களுடைய குரலையே கேட்கலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அந்த வகையில பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பெல்லப்பநாயக்க நல்லையிலிருந்து கல்பனா. படம் திருப்பக்சி, பாடல் கண்ணும் கண்ணும்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும்.

0: ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில பாடலை விரும்பி கேட்டு.
6: பீச்சம்பாடியில இருந்து விக்னேஷ் பேசுறேன். எனக்கு சம்திங் சம்திங் படத்துல இருந்து உன் பார்வையிலே சாங்.

0: 10:45 ஆயிட்டிருக்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியின் நண்பகல் 12:10 மலரும் மொட்டுகள் என்ற நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் தேங்கல்வாரை ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 கேட்கலாம். நிகழ்ச்சியில் முனைவர் டான் ஸ்டோனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்
1: வணக்கம். வாணியம்படியிலிருந்து தீபா பேசுறேன். எனக்கு வாரணமாயிரம் படத்தில் இருந்து நெஞ்சுக்குள் பேந்திரும் தாமரை பாட்டு போடுங்க.

0: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
4: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
3: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
4: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
3: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
4: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
3: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
4: அட, ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ், இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
4: பொதுநலன் கருதி
0: தர்மபுரி பண்பலை 102.5.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மேலும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே.

0: நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். கேட்டால் சுவைக்கும் அதுவா. இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, என்ன அப்படி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவரைக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அவரைக்காயில கூட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம், ஏன் சாம்பார்ல கூட போட்டிருக்கோம். இது என்னங்க புதுசா அவரைக்காய் சாதம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, எப்பயும் ஒரே மாதிரி சளிச்சு போச்சு அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. சில சமயம் பிள்ளைங்க லஞ்ச் எடுத்துட்டு போனா அப்படியே கொண்டுட்டு வந்துடுற பழக்கம் கூட இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு தரப்போம், காயோட எனர்ஜியும் போவோம், டிஃபன் பாக்ஸும் காலியாகும், நல்லா சாப்பிடவும் செய்வாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த அவரைக்காய் சாதம்.

சரி, அவரைக்காய் சாதம்னு சொல்லிட்டு அப்ப தேவையான பொருட்களை சொல்லணும் இல்லைங்களா, அதுல அவரைக்காய் இல்லாம இருக்குமா? அதனால ஒரு கைப்பிடி அவரைக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக, கடுகு தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. முட்டை 1 எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கோங்க. உப்பு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இது மட்டும்.

0: போதுங்க. சரி, எப்படி செய்யலான்னு சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு, நீளமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலா வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கோங்க. ஒரு சில குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால உங்களுக்கு மிளகு தூளே போதுமானது. 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிட்டீங்களா, அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அவரைக்காய், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அவரைக்காய் வேகிற வரை மூடி வச்சு வேக விடுங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிளறி விடுங்க, இல்லனா அடி பிடிச்சுக்கோங்க. சரி, நல்லா காய் வெந்தடிச்சு அதுக்கப்புறமா நான் முட்டை சொன்னேன் இல்லைங்களா, 1 முட்டை இல்ல 2 முட்டை நல்லா ஒடிச்சு ஊத்தி காயோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட அப்புறம் கடைசியா நம்ம வச்சிருக்க மிளகு தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு கிளறி விட்டுட்டு வடிச்சு வச்சிருக்க சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா சூப்பரான அவரைக்காய் சாதம் தயார். தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. மறக்காம மேல கொத்தமல்லி தூவி பரிமாறினா சுட சுட சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணாலே சூப்பரா இருக்கும். டிஃபன் பாக்ஸ் காலியா தான் வரும். கேட்டா சுவைக்கும், கேட்டா மட்டும் இல்லைங்க, செஞ்சு பாருங்க. வீடே மணக்கும், நான் ருசிக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேரம் 11:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

இது பூவை பெண் பூவை இன்னைக்கு பாவையர் விருப்பமா வலம் வரப்போகுது. தோழிகளே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கிறீங்க. என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம், அழைக்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். இது நமக்கான நேரம் தோழிகளே. நமக்கான நேரத்தை கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம கேட்கலாமே.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: கேட்டு வச்ச

0: தொற்றுக்கோணர்களே, இது தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவை பின் பூவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடலாம் வளம் வந்துட்டு இருக்கு. பாவையர் விருப்பமா தாங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலை செலக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? நிகழ்ச்சிக்கு வரும் தோழியை சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து

0: உங்களுடைய விருப்பப்பாடலை செலக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? நிகழ்ச்சிக்கு வரும் தோழியை சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா.
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க.
1: அன்னக்கிளி படத்துலேருந்து நல்ல பாடலாம் வந்து அனைவருக்காகவும் உங்களுக்காகவும். உங்க
0: அன்னக்கிளி படத்துலேருந்தா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, கேட்போமா?
1: கேட்கலாம்.
2: வள்ளி, எங்கடி அண்ணத்தை காணோம்?
3: தெரியலையம்மா. அம்மா,
2: அண்ணா என்னடி உன்ன ஆளையே காணோம்? நின்னது நிக்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாளா கடந்து தடுமாறேன். இன்னும் நெல்லு குத்தணும், மாவரைக்கணும், புளி நறுக்கணும், மிளகா அரைக்கணும், ஊறுகாய் வேற போடணும். ஐயோ ஐயோ ஐயோ, தலைக்கு மேல வேலை கிடக்கு. எந்த வேலையை செய்யறதுன்னே எனக்கு புரியலடி.
3: அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன்?
2: சரி சரி, நீ போய் இன்னும் நாலஞ்சு ஆளுங்களை கூட்டிட்டு வா, வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு. சீக்கிரம் போ.
4: அடி ராக்காய மூக்காய்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: பதினோரு மணி 20 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாவையர் விருப்பம் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. என்ன தான் நம்ம பிளேலிஸ்டில் வச்சு கேட்டாலும் ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல ஒரு அலாதியான சுகம்தான் இல்லையா? சரி, இப்போ இணைப்புக்கு வர தோழி என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் ஏரிவாடிபட்டியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: ராஜேஸ்வரிமா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சரணாலயம் படம் எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க.
0: எழுதுகிறாள் ஒரு புது கவிதை கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு, கேளுங்க.

0: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420. நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
2: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: பூவேப்பின் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. தோழிகள் எல்லாருமே அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி வணக்கம்.
1: தகடூர் அன்பலைக்கு இனிமையான முற்பகல் வணக்கம் கூறி இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலைச்செல்விங்க கௌசல்யாம்மா.
0: கலைச்செல்விமா, என்ன பாட்டு கொடுக்கலாம்? நல்லா இருக்கேன் கலைச்செல்விமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: அருமையா இருக்குங்கம்மா. நாலு நாளா மழை பெஞ்சு நல்லா இன்னைக்கு குழு குழுன்னு ஏசியில இருக்கிறது போல இருக்குங்கம்மா. இன்னைக்கு வெயிலே வரலைங்கம்மா.
0: சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம்? அதே கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி
1: பாடல். மலைக்காற்று வந்து தமிழ் பேசுமா, மலைச்சாரல் வந்து இசை பாடுமா?
0: கொட்டின மலைச்சாரல் பத்தலையா?
1: பாட்டு செம்மையா இருக்குங்கம்மா. இந்த பாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி
0: கேட்போம்.

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 11:34 ஆயிட்டு இருக்குங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது பூவை பின் பூவை பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
1: தருமபுரி மாவட்டம் மன்னார் மாவட்டத்துல புதுப்பட்டியில இருந்து கவிதா பேசுறேன் மேடம்.
0: கவிதா, என்ன பண்றீங்க கவிதா?
1: மாடு மேய்ச்சிக்கணும், கையில காட்டு வேலை செய்யணுங்கிறேங்க மேம்.
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா?
1: மாடு பாத்துக்கிறேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க கவிதா?
1: சாப்பாடு பீக்கிங்க குழம்பு மேம்.
0: பீக்கங்க குழம்பா? சரிங்க.
1: ஆமா.
0: உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? எனக்கும் களினா ரொம்ப பிடிக்கும். சரிங்க, லாஸ்டா என்ன படம் பாத்தீங்க? என்ன கேள்வியே கேட்காதீங்க நீங்க. எனக்கு எனக்கு பாட்டு கொடுங்கன்றீங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்? அந்த பாட்டு கேட்கலாமா?
1: சரி,
0: ரொம்ப ஹாப்பியா கேளுங்க. நன்றி கவிதா.
1: நன்றி மேம். உங்களுக்கு
0: நன்றி. நன்றிமா.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: கேட்டு ரசிச்சு கொனேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாவயர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவுக்கு மழை பெஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு நீங்களும் ரொம்ப சில்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சகோதரி என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம்மா. வணக்கம்.
8: வணக்கம்,
7: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
8: வெண்ணிலா, ஊத்துப்பள்ளம்.
7: ஊத்துப்பள்ளம்லேருந்து வெண்ணிலா, என்ன பண்றீங்க வெண்ணிலா? நீங்க
8: மாடு ஆடு விவசாயம் தாங்க.
7: விவசாயிங்க? விவசாயி தாங்க. இல்ல, ஆமாங்க, சோறு போடுறவங்க நீங்க. சரிங்க வெண்ணிலா, என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கேன். என்ன
8: சாப்பிட்டீங்க?
7: அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கேட்டுறாதீங்க. சரிங்க, என்ன பாடல் குடுக்கலாம் வெண்ணிலாக்காக? இதோ வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
8: நன்றிங்க.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் 11:47 ஆயிட்டு இருக்குங்க. அழகா இருக்குல்ல கிளைமேட்டே. சரி, அடுத்த தோழி யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேட்பாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: நாமக்கல் மாவட்டங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: இதை கோயில இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க.
1: உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
2: முத்துசாமி செல்வி மேடம்.
1: முத்துசாமி செல்வியா? செல்வி முத்துசாமி. சரிங்கம்மா, என்ன பண்றீங்க செல்வி நீங்க?
2: பாவாடை,

0: எல்லாமே தைப்பீங்க, அப்படியே நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டே தைப்பீங்க, அப்படி தானே? சரிங்க செல்வி, சந்தோஷமா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே கோவில் இருந்து பாட்டு கேட்டீங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம்,
0: கேப்போமா?
1: கேட்பாங்க.
0: நன்றி, நன்றிமா,
1: நன்றி.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 100.

0: 3.7 இல் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
0: யார் பாடல் கேட்க போறாங்க, என்ன தோழி, எங்க இருந்து அப்படின்னு கேட்போமா? வணக்கம். காலை வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் வருது.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
4: சின்னத்தம்பி படத்துல இருந்து நீ எங்கே நண்பே, அந்த பாட்டு
0: கொடுங்கம்மா. அனைத்து நேர்களுக்கும் அப்படியா? சரி, கேட்டுருவோமா.
4: நன்றிமா.

நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எல்லா தோழிகளும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில இருந்தே கேட்ட மற்ற தோழிகளும், ஐயோ எனக்கு பிடிச்ச பாட்டு வந்துச்சு, நானும் கேட்டு சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்க, அனைவருக்குமே நன்றி. இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் பகல் 12 மணி. நேயர்கள் கேட்கலாம் தொடர்ந்து நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று பகல் 12:10 மலரும் மொட்டுக்கள். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் தேங்கல்வாரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் வெள்ளிசை அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 கேட்கலாம், 2:30 ஒரு பட பாடல், 3 மணிக்கு கட்சிவில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சலாக, 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரைசை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம், 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வலம் வரும், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி மிளகாய் நிலக்கடலை சாகுபடி, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாங்காடு எம் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு இளந்தென்றல் விடுகதையாக மலர்கிறது நேர்களே, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை. பத்து 20 சுகமான ராகங்கள், இன்று அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும்.

பத்து மணிக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒரு பார்வை. நேயர்கள், இதுவரை நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: supports India's campaign continues strongly on day two in Japan today. India secured the silver medal in the women's 10-meter air rifle team event with Elavenil Valarivan, Sonam Muskar and Vidarsha Vinod combining to deliver the country's first medal of the Games. The Indian trio finished with a team total of 1,898 points, placing them behind China in the standings. Union Minister for Youth Affairs and Sports Dr. Mansukh Mandavia congratulated the team on winning the medal. In a social media post, Dr. Mandavia wished the champions and the entire Indian contingent many more moments of glory. India's Elavenil Valarivan clinched a silver medal in the women's 10-meter air rifle event at the Aichi Nagoya Asian Games in Japan today. She added the individual silver to the team silver she won earlier in the day. In hockey, the Indian women's team began the Asian Games 2026 campaign with a dominant 19-0 win over Uzbekistan in the Pool B opener at the Gifu Prefectural Green Stadium in Japan today. In women's cricket, India set a target of 196 against Bangladesh in the second semi-final of the Asian Games at the Korogi Sports Park in Japan. Earlier, India won the toss and opted to bat first. Shefali Varma has made history as she brings up a maiden white ball international 100 and becomes the first batter to score a century in the Asian Games. Meanwhile, opener Smriti Mandhana has become the leading run getter in the women's T20Is, surpassing New Zealand great Susie Bates' tally of 4,758 runs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84820.
5: மலரும் மொட்டுக்கள், பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் தேங்கல்வாரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்களின் வரலாறை சொல்ல வருகிறார் எட்டாப்பு மாணவன் எம் விஜய்.
6: அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் போன்ற பலம் பெருமைகளுக்கு உரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசப்போகின்றேன். 1931 அக்டோபர் மாதம் 15 ஜனூல் ஆப்தீனுக்கும் ஆஷி அம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜனூல் ஆபுதீன் அப்துல் கலாம். 1955 விண்வெளி ஆய்வு குறித்து பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT சேர்ந்து படித்தார். பின்னர் முதுகலை பட்டமும் பெற்றார். பல ஏவுகணைகளை பறக்கவிட்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக July 25, 2002 பதவியேற்றார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். அக்னி சிறகுகள், இந்தியா 2020 அப்புறம் பிறந்தது, ஒரு புதிய குழந்தை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். 1999 பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் அப்துல் கலாம் அவர்களே என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, எங்களுக்கு கல்வி தாங்க எல்லாமே, அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தாங்க எங்களுடைய குரு. அந்த குருவுக்கு ஒரு கவிதை சொல்றேன், ஆசிரியர் தின கவிதை எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் எட்டாப்பு மாணவி கே லித்தியா.
7: அன்பை அள்ளித்தருவதில் அன்னை, ஆவலோடு கற்றுக் கொடுப்பதில் ஆசான், இன்பத் தமிழ்

0: இயம்புவதில் இலக்கணம், இந்து கொடுப்பதில் ஈசான், உண்மை உபதேசிப்பதில் உக்கந்தர், உடக்கம் தருவதில் ஊக்களர், எண்ணம் சீரமைப்பதில் எங்குணர், ஏற்றம் தருவதில் ஏணி, ஐயம் தெளிவுறுத்தும் ஐம்புரி, ஒற்றுமை பரப்பதில் ஒன்றுணர், ஒயின்றி உடைப்பதில் ஓசான், அவ்வியம மனநோய் அகற்றும் அவுடதம். அக்தே என் ஆசிரியர், நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக அண்மையில் கொண்டாடிய ஆசிரியர் தினத்தை பற்றி சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி ஆர் மைனிஷா.
2: மாணவர்களிடையே என்றும் இணக்கச் சூழலை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள்தான். ஒரு ஆசிரியர் தனது மாணவனின் மீது காட்டும் உன்னதமான கண்காணிப்பை அந்த மாணவனை பின்னால் சிறந்த விளங்க செய்கின்றது. ஆசிரியர் இல்லாத மனித வாழ்வு என்பது இருக்க இயலாது. படித்து பட்டம் பெற்றவனுக்கும் படிக்காமல் பட்டறிவு பெற்றவனும் என்று மூலதனம் அவர் பெற்ற ஆசிரியர்கள்தான். ஆசிரியருக்கு மட்டும் இந்த தனித்தன்மை உண்டு. உலகில் உள்ள பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், சிறிய அறிவில் வாழ்பவராக இருக்கட்டும், ஒரு தரப்பிற்கு வழிகாட்டியாக இருப்பவர் ஆசிரியர் ஆவார். களிமண்ணாய் கிடந்த மாணவனை இணைத்து அவனுக்கு உருகொடுத்து அவனை பக்குவப்படுத்தி இந்த உலகிற்கு நல்லதொரு குடிமகனாய் வழங்கும் பெருமை ஆசிரியருக்கே பொருந்தும். வலது கைத்தடம் இழது கைத்தனம் என்று காட்டிக் கொடுக்கும் கைகள்

0: ஆசிரியருக்கு மட்டும் இந்த தனித்தன்மை உண்டு. உலகில் உள்ள பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், சிறிய அறிவில் வாழ்பவராக இருக்கட்டும், ஒரு தரப்பிற்கு வழிகாட்டியாக இருப்பவர் ஆசிரியர் ஆவார். களிமண்ணாய் கிடந்த மாணவனை இணைத்து அவனுக்கு உருகொடுத்து அவனை பக்குவப்படுத்தி இந்த உலகிற்கு நல்லதொரு குடிமகனாய் வழங்கும் பெருமை ஆசிரியருக்கே பொருந்தும். வலது கைத்தடம் இழுது கைத்தனம் என்று காட்டிக் கொடுக்கும் கைகளை கூட சிறப்பித்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை சிறப்பிக்க வேண்டாமா? ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவ அமைதியாக விளங்கிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் திருநாளான இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கை, பொதறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் செப்டம்பர் 5 ஆசிரியர் திருநாளாக கொண்டாடுகிறோம். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்த மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். அத்தகைய எழுச்சி மிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் வெவ்வேறு தேதியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி தொடர்பாக மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கல்வியாளர் கலையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பதில்லை. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொதறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறும் அவர்களை சிறந்த மனிதர்களாக்குவது உன்னத பணியாகும். அத்தகைய தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது, கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் இல்லாத மாணவன் அச்சனை இல்லாத சக்கரத்தை போன்றவன் என்று கூறி என் உரையினையை முடித்துக் கொள்கின்றேன்.
1: நிகழ்ச்சி நடந்தாக பல இடங்களில் பல துறைகளில் பேசி நாம் பார்த்துருப்போம். விண்வெளியை பற்றி பேசியிருப்பாங்க, கல்வியை பற்றி பேசியிருப்பாங்க, தொழில்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இவரும் பாரம்பரியமான விவசாயத்தை பற்றி பேச வருகிறார். 8 மாணவி வி வைஷ்ணவி.
2: ஒரு நாட்டின் முதுங்கெலும்பு விவசாயமாகும். விவசாய சேட்டில் கால் வைத்தால்தான் நம் சோட்டில் கை வைக்க முடியும் என்பது விவசாயம் குறித்த அழகிய பொன்மொழி. மக்களுக்கு தேவையான உணவுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பேணவும் விவசாயம் முக்கிய பங்கை வகிக்கின்றது. உலக நாடுகள் விவசாயத்தில் அதிக தொழில்நுட்பங்களை புகுதி உணவு உற்பத்தியை அதிகரித்து வருகின்றன. உழவர் உழைத்தால்தான் உலகோர் பிழைப்பர் என்ற பொன்மொழிக்கேற்ப நம் முன்னோர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விரும்பி விவசாயம் செய்தனர். முன்னோர்கள் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கை முறை விவசாயத்தையே மேற்கொண்டனர். இயற்கை உரங்கள் மண்ணை வலுப்படுத்தியதோடு மண்ணையும் பாதுகாத்தன. இன்றைய விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் செயற்கை உரம், பூச்சி மருந்து, கிருமி நாசினிகள் போன்றவை உணவை நஞ்சாக்குகின்றன. அடிக்காட்டிற்கு, நடுமாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப இயற்கையான விவசாய முறைகளை மேற்கொள்ள வேண்டும். மனிதனின் அடிப்படை தேவையான உணவும் உடை உறைவிடம் இவை மூன்றையும் விவசாயம் பூர்த்தி செய்கின்றன. எனவே விவசாயிகளையும் விவசாயத்தையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக வீரமங்கை வீரநாச்சர் பற்றி வீரமாக சொல்ல வருகிறார் 6 மாணவி ஏ ரக்ஷனா.
3: தெரிந்த மூன்றெழுத்து வீரம், தெரியாத மூன்றெழுத்து பயம் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவள் என்றால் அது நான் தான். நான் தான் உங்கள் வீரமங்கை வேலு நட்சியா. நான் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணாவேன். நான் ராமநாதபுரத்தில் 1730 ஜனவரி 3 பிறந்தேன். என் தந்தை பெயர் செல்லமுத்து தேவர், தாயார் சத்தந்தி முத்தாத்தாளாவார். நான் சிறு வயதிலே இருந்து அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் வாழ்வீழ்ச்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற கலைகளை கற்றேன். நான் தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழிகள் கற்றேன். நான் ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கையை மீட்டு என் வெற்றியை நிரூபித்தேன். சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெண்ணாக என்னுடைய பங்கு இருப்பதால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உடல் நலக்குறைவால் 1796 எனது 66 வயதில் மறைந்தேன்.
1: நிகழ்ச்சி நடந்தாக நாம இருக்கக்கூடிய இடத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த அடிப்படையில் நான் இருக்கக்கூடிய மாவட்டம் சேலங்க. அந்த சேலம் மாவட்டத்தின் பெருமையை சொல்ல போகிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் 8 மாணவி KR தாளை.
4: இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நான் பிறந்தேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நான் இங்கு எனது ஊரான சேலம் மாவட்டத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்க வந்துள்ளேன். சேலத்தின் விரிவாக்கமே

0: என்பது ஸ்டீல், ஏ என்பது அலுமினியம், எல் என்பது லிம்ஸ்டோன், இ என்பது எலக்ட்ரிசிட்டி, எம் என்பது மேங்கோ. இதைதான் சுருக்கமாக நாம் சேலம் என்கிறோம். இதோடு இல்லாமல் சேலத்திற்கு வேறு சிறப்புகளும் உள்ளது. மேட்டூரணை ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய அணை மேட்டூரணை ஆகும். இந்த அணை மூலம் திருச்சி, தஞ்சாவூர், காவிரி, பூம்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு நீர் பாய்கிறது. இந்த நீரின் மூலம் விவசாயிகள் நெல், கரும்பு, கோதுமை, சம்பா போன்ற பயிர்களை விவசாயிகள் செய்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் 649 மெகா யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த அளவு மின்சாரம் நீரின் மூலம் தயாரிப்பதால் தமிழ்நாட்டின் இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்த அணை கட்டுவதற்காக சிமெண்ட், செங்கல், கருங்கல் போன்ற எந்த பொருளையும் பயன்படுத்தவில்லை. இதற்கு மாறாக சுண்ணாம்புக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் தான் உள்ளது. இங்கு வருடத்திற்கு ஏதும் முறை மலர் கண்காட்சிகள் நடைபெறும். மாம்பழம் உலகத்தில் அதிகமான மாம்பழம் பயிரிடப்பட்டாலும் சேலம் மாவட்டத்தில் பயிரிடப்படும் மல்கோவா மாம்பழத்திற்கு என்று தனியிடம் உண்டு. ஏனென்றால் அவ்வளவு சுவை மிகுந்ததாக இருக்கும். தமிழில் திருவிளையாடல் என்ற புராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காகித தொழிற்சாலை சுதந்திரத்திற்கு பிறகு அன்றைய முதலமைச்சரான காமராஜர் அவர்கள் முதல் முதலாக காகித தொழிற்சாலையை சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்ற ஊரில் தான் தொடங்கி வைத்தார். இத்தகைய சிறப்பை மிக்க எனது ஊரின் சிறப்புகளை உங்கள் முன் எடுத்துரைக்க வாய்ப்பளித்த ஆசிரியர் மாணவ மாணவர்களுக்கு எனது நன்றி.
1: நிகழ்ச்சியில் எடுத்தாக கடைசி பகல் எப்படி இருக்கும், நாம் எப்படி வாழப்போகிறோம் இந்த கடைசி பகலை அப்படின்றத பற்றி ஒரு உரையாக சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவி KR ஆருஷி.
2: கடைசி பகல், இன்னும் பல லட்சம் ஆண்டுகளில் சூரியன் அணைந்து விடுமாம். அதன் பின் பூமிக்கு எப்போதும் இரவுதானாம். பூமிக்கு வரவிருக்கும் அந்த கடைசி பகல் பற்றி சிந்தித்த போது, பூமிக்கு இன்றுதான் கடைசி பகல். பூமி சூரியனின் கல்லறை. இன்று ஏற்றப்படும் விளக்குகளை இனி அணைக்க முடியாது மனிதனே. இனி பூபாலமில்லை, வாசல் தெளிக்கும் வளையோசை இல்லை, உன் ஜன்னல் கம்பிகளுக்கு தங்குமுலாம் பூசும் மதிகாலை இனி இல்லை. பூமி அரங்கில் யுக யுகமாய் ஓடிக்கொண்டிருந்த பகல் காட்சி இன்றுதான் கடைசி. நாளை முதல் கிழக்கு திலகமிழக்கும், திசைகள் பதவியிழக்கும், கார்களின் மின்னணுக்கள் திசை காட்டும், வான் சாஸ்திரம் திருத்தப்படும். இனி இந்த கிரக தொகுதியின் பெயர் சூரிய குடும்பம் அல்ல, சூனிய குடும்பம். பூமிக்கு இனிமேல் வருடங்கள் இல்லை, பூமிக்கு இனிமேல் பருவங்கள் இல்லை. இருளின் மடியில் உலகம், உலகின் மடியில் இருள். இலாவிற்கு இனிமேல் நித்திய அமாவாசைதான். விஞ்ஞானிகள் விடிய விடிய மணிக்கவும் இருளை இருள சிந்திப்பார்கள். மரணப்படுக்கையில் பூமி, இரத்ததனம் செய்வது யார்? இந்த பூமி ஓட்டின் மேல் படிப்படியாய் பனிப்படலாம். கடலிருந்த பரப்பெல்லாம் பனிக்கட்டி பாலைவனம். மாஜி கடல்களில் மணிகள் வாங்க விற்க அறிவிப்பு பலகைகள். பூமிக்கு இனிமேல் புயல் மழை இல்லை, குடித்தண்ணீர் பரவாயில்லை. பாலித்தீன் பைகளில் பனிக்கட்டி விற்கலாம். மரங்கள் மறிக்கும், கரிமிளவாய்வால் காற்று கணக்கும். அங்கங்கே மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆக்சிஜன் விற்கப்படும். மண்ணின் மனிதர்கள் மலையேறும் மனிதர்களாய் ஆக்சிஜன் சுமந்து அழிந்து திரிவர். சரி, இனி ஏது செய்வாய் மனிதா? உன் அடி வயிற்று நெருப்பும் அணைந்து விட்டால் இந்த பூமியும் இறந்துவிடும். கூடாது, பூமி இறந்துவிடக் கூடாது, கூடாது. மனிதர் ஆசை மாண்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் பல மடங்கு சூரியனாமே. மனிதா, இந்த பூமியை ஒரு நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்து. அல்லது ஒரு செயற்கை சூரியனை சிருஷ்டி, அல்லது உஷ்ணம் தானே வேண்டும்? ஏதேனும் ஒரு கிரகத்தை எரி. உன்னால் முடியும், நீ கடவுளையே படைத்தவன், இதையா படைக்க மாட்டாய்? நன்றி.
1: நிகழ்ச்சியில் எடுத்தாக வரலாறு ரொம்ப முக்கியங்க. வரலாறு படைச்சவனோட வரலாறு படிக்கிறது தனி அனுபவம். இதோ ஜான்சி ராணியின் வரலாறை சொல்ல போகிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்லவர் யார்? ஆறாவது மாணவி எம் தனுஸ்ரீ.
3: இந்திய பெண்மைக்கும் வீரத்திற்கும் மிக சிறந்த அடையாளமாக திகழ்பவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர்க்களத்தில் நின்றவர். ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல என்பதை செயலில் நிரூபித்து காட்டிய பெருமை இவரை சாரும். ஜான்சி ராணி காசியில் 1828 நவம்பர் 19 பிறந்தார். இவரது பெற்றோர் இட்ட பெயர் மணிகர்ணிகா, செல்ல பெயர் மனு. சிறு வயதிலேயே தாயை இழந்தார். இவரை தந்தை அரவணைத்து வளர்த்தார். இவருக்கு குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை போன்ற கலைகளில் முறையான பயிற்சிகள் சிறு வயதிலேயே வழங்கப்பட்டது. மணிகர்ணிகாவுக்கு 1842 ஜான்சி நாட்டை சேர்ந்த மகாராஜா கங்காதர் நாவ் வேல்வல் கருடன் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு லட்சுமிபாய் என்று பெயர் மாற்றப்பட்டார். இவருக்கு பிறந்த குழந்தை சில மாதங்களில் இறந்துவிட்டது. தாங்கள் தத்தெடுத்த குழந்தையை வாரிசாக அறிவித்தனர். மன்னர் மறைவுக்கு பின் தத்து பிள்ளையை ஏற்க மறுத்து வாரிசு இழப்பு கொள்கை மூலம் ஜான்சியை கைப்பற்ற ஆங்கிலேயர்கள்

0: பயின்றனர். நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்தாக நாடகம் போதை பொருள் விழிப்புணர்வு நாடகத்தை ஒன்றை நிகழ்த்த வருகிறார்கள் தேங்கல்வாரை மாணவ கண்மணிகள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வார 8ஆம் வகுப்பு மாணவர்கள். வாழ்க்கை என்ற பூந்தோட்டம் போதை பழக்கத்தால் இப்பொழுது பெரும் போராட்டமாக மாறியுள்ளது. போதை என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. எனவே போதை விழிப்புணர்வு வேண்டி நாங்கள் ஒரு நாடகம் நடிக்க வந்துள்ளோம்.
3: ஏ தீபக், சோகமா இருக்கு, உனக்கு என்னாச்சு?
4: அது ஒன்றும் இல்லடா, வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி படி படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. நானே ஓரளவுக்கு தான் படிக்கிறேன். இப்போ தான் நான் 9th வந்திருக்கேன். 10ஆவதுல 1st மார்க் எடுக்க சொல்கிறாங்க, 11ஆவது 12ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. எப்பட்றா நான் படிக்கிறது? அதுவே எனக்கு ஒரு மனக்கவலையாக இருக்குடா.
3: தீபக், மனக்கவலைக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குடா.
4: என்னடா வழி சர்வேஸ், சீக்கிரம் சொல்லுடா.
3: இதுதான் அந்த வழி.
4: இதுவா? இது என்னதுடா சர்வேஸ்?
2: தீபக்கே, சர்வேஸே, என்ன ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு.
4: அது ஒண்ணும் இல்ல.
2: என்ன காட்டு? இதுவா? இது போதை பொருளாச்சே. சர்வேஸ், நீ உனக்கு தந்தியா?
3: இல்ல இல்ல, நான் தரலடா.
2: இது ரெண்டு பேரும் போடாதீங்கடா, இது உங்க நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு. இது நீங்க போட்டும் போது நல்லா இருக்கும், அப்புறமேட்டு போக போக உங்களுக்கு உடல்ல இருக்கிற உறுப்புகள்லாம் செயலிலிருந்து போயிடும். நான் திரும்பியும் சொல்றேன், அப்புறமேட்டு நான் மிஸ்ஸு கிட்ட போற மாதிரி இருக்கும். சரி வாங்க, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, போலாம்.
3: தீபக், அவங்க கடக்குற நீ போடுற பாத்துக்கலாம்.
4: டே, நல்லா இருக்குடா சர்வேஸ், இன்னும் கொஞ்சம் குடுப்பியாடா, நான் வீட்லயும் போட்டு பாக்கறேன்.
3: இதோட தீபக்.
5: அடுத்த நாள்.
3: தீபக், நேத்து கொடுத்தது எப்படி இருந்துச்சுடா?
4: டே, அது போட்டா நான் எங்க நிக்கிறேன், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலடா. ஒரே மயக்கமா இருக்குடா. ஆனா அது நல்லா இருக்குடா, இன்னும் கொஞ்சம் குடுப்பியா சர்வேஸ்?
3: தீபக், நீ கேப்பன்னு தெரியும். இந்தாடா.
4: தேங்க்ஸ்ரா.
5: அடுத்த நாள். தீபக்கின் வீட்டில்.
6: தீபக், தீபக் எங்கடா இருக்கிற? இங்க வாடா.
4: பாப்பா, நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை?
6: நீ என்ன வர வர படிக்கவே மாட்டேறியாம்மா? உன் கிளாஸ் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ அப்படி ஸ்கூலில் என்ன தான் பண்ணுவ?
4: இல்லைப்பா, நான் நல்லா தான்ப்பா படிக்கிறேன்.
6: எதுவும் மறைக்காத, எது இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லு. ஏன் தான் இப்போ கழுவுற? உனக்கு என்னாச்சு? எதுவும் டியூஷன் கியூஷன் சேர்த்தி விடணுமா?
4: டியூஷன்லாம் வேண்டாம்ப்பா, நான் வீட்லேயே ஒழுங்காக படிச்சுக்கிறேன்ப்பா.
6: அப்போ ஏன்டா கழுவுற?
4: பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அடிக்கக்கூடாதுப்பா.
6: நான் எதுவும் பண்ண மாட்டேன், சொல்கிறா.
4: பா, நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் அடிக்கக்கூடாதுப்பா.
6: நான் எதுவும் அடிக்க மாட்டேன், திட்டமாட்டேன், சொல்லு.
4: பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டேன்ப்பா.
6: என்ன சொல்கிற, போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டியா? இது உனக்கு தப்புன்னு தெரியுமில்ல, இதெல்லாம் ஏன் பண்ணுற?
4: பா, தெரியாமல் பண்ணிட்டேப்பா, எப்படியாச்சும் இதிலேருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா.
6: சரிப்பா, நம்ம எப்படியும் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கலாம். சார், மே கம்மிங் சார்?
7: எஸ் கம்மிங். சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை?
6: சார், என் பையன் பேர் தீபக், அவன் 9ஆவது படிக்கிறான். அவன் அவனோட நண்பர்களோடு சேர்ந்து போதை பொருளுக்கு அடிமையாயிட்டான். நீங்கள் தான் எப்படியோன்னு என் பையனை காப்பாற்றணும் டாக்டர்.
7: போதைனால நரம்பு மூளை இதையெல்லாம் பாதிக்கும். அதை ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், அதை தொடர்ந்தினா உன் உயிரி எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு நீ வெளியில் வரணுன்னா நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம், சத்தான உணவுகள் எடுத்துக்கலாம், ஓடி அடி விளாட்லாம். எங்களால் சொல்ல மட்டும்தான் முடியும், மாற்றிக்க நீ தான் முயற்சி எடுத்துக்கணும்.
4: சரிங்க டாக்டர், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கடைபிடிக்கிறேங்க டாக்டர்.
6: சரிங்க டாக்டர், நன்றிங்க டாக்டர். காட்சி 3.
2: தீபக்கே, என்ன டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தியா? பசங்க எல்லாம் சொன்னாங்க.
4: ஆமாடா, டாக்டர்கிட்ட தாண்டா போயிட்டு வந்தேன்.
2: நான் அப்பயே சொன்னனா நீ அவங்க கூட சேர்ந்து போதை பொருளுக்கு அடிமையாகாதனே. இப்போ ரெண்டு பேருமே அடிமையாயிட்டீங்களா?
4: நான் முன்னையே நீ சொல்கிற மாதிரி போதை பொருள் அவங்க கூட சேர்ந்து போடாமல் இருந்திருந்தனா இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருந்திருக்க மாட்டேன்டா. இதுக்கு மேலே நானும் போதை பொருளை பயன்படுத்த மாட்டேன், இங்கே இருக்கிற இங்கே யாரையும் பயன்படுத்த விட மாட்டேன்டா.
2: சரி, நீ கவலைப்படாத, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு டாக்டர் வந்து போதை விழிப்புணர்வு பற்றி பேச வந்திருக்காரு, நம்ம அதை போய் கேட்போம்.
7: சரி வாடா, போகலாம். அனைவருக்கும் வணக்கம். போதை விற்பதும் வாங்குவதும் சத்தப்படி குற்றம். உங்களை யாராச்சும் போதை பொருளுக்கு அடிமையாக்க நினச்சாங்கன்னா அவங்க தாய்மார்ட்டையும் இல்லை உங்கள் ஆசிரியர்கிட்டையும் சொல்லலாம். போதை இல்லாத சமுதாயத்தை நாம் தான் உருவாக்கணும்.
4: எங்கள் நாடகத்தை காண வந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். போதை விழிப்புணர்வு வாசகங்கள். போதையில் நீ வீதியில் குடும்பம், போதையில் நீ வீதியில் குடும்பம், போதை அது சாவின் பாதை, போதை அது சாவின் பாதை.
7: போதை நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு, போதை நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு. சிந்தித்து செயல்படு, போதை உனக்கெதற்கு? சிந்தித்து செயல்படு, போதை உனக்கெதற்கு?
2: போதை அது அழிவின் பாதை, போதை அது அழிவின் பாதை. போதையில் மோதி பாதையை மாற்றாதே, போதையில் மோதி பாதையை மாற்றாதே.
6: போதையின் பாதையை தவிர், கல்வி என்னும் பாதையால் நிமிர். போதை என்னும் பாதையை தவிர், கல்வி என்னும் பாதையால் நிமிர். மேதையை அழிக்கும் போதை, மேதையை அழிக்கும் போதை.
3: போதைக்கு அடிமையாகாதே, எதிர்காலத்தில்

0: தொலைக்காதே, போதைக்கு அடிமையாகாதே, எதிர்காலத்தை தொலைக்காதே, உன் திறமை போதைக்குள் புதைக்காதே, உன் திறமை போதைக்குள் புதைக்காதே.
1: நெயில் சிலடத்தாக மை ஸ்கூல் பற்றி ஒரு உரையை நிகழ்த்த வருகிறார் ஐந்தாவது மாணவன் ஆர் பவித்ரன்.
2: The name of my school is PUMS Thengalvar. It is one of the best school in my town. It is like a second home to me. I go every day to learn, play and grow. Futures classrooms. The classrooms are large, airy and bright. They have colorful charts, maps and drawings made by students on the walls. Facilities. We have a smart board and library full of storybooks and modern high-tech lab. Teachers and friends. The teachers at my school are very kind, loving and helpful. They not only teach us from books but also teach us good manners. I have many good friends at school. Together we study, play and participate in different activities, conclusion. I love my school very much. It is a place where I am building my future. I feel proud to be a student of this school.
1: நெயில் சிலடத்தாக நாம் எதையோ பற்றி நாம் தெரிஞ்சிருப்போம், ஆனால் உலக பொதுமறியாம் திருக்குறள் பற்றிய தகவலை தெரிஞ்சிருக்குமா? இதோ சொல்ல போகிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் ஆர் பவித்ரன் பி நிவாஸ்.
3: திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள்
2: பனை மூங்கில்.
3: திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள்
2: அனிச்சம் குவளை.
3: திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம்
2: நெருஞ்சிப்பழம்.
3: திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை
2: குன்றிமணி.
3: திருக்குறளில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள்
2: நீ ஞா.
3: திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து
2: நீ 1705 முறை.
3: திருக்குறளில் இடம்பெறாத ஒரே சொற்
2: தமிழ் கடவுள்.
3: திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண்
2: 9.
3: திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து
2: ஔ.
3: திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம்
2: குறிப்பெடுத்தல்.
1: நிகழ்ச்சியாக செந்தமிழ்நாடு என்னும் பாடல், இனிமையான பாடலங்க, நான் ரொம்ப நல்லா பாடுவேன், அந்த பாட்டை கேளுங்க. அது கூடவும் என்னுடைய கனவு என்ன என்பது பற்றியும் சொல்ல வருகிறார் நான்காவது மாணவி வி ரியா.
4: செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்துப்பா இது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கந்ததோர்வையை பொன்னி நதி என மேவியாறு. பலவோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் பணம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்துப்பா இது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நன்றி. அடுத்ததாக மை ட்ரீம் பற்றி பேச வந்துள்ளேன். மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் எ டாக்டர். ஐ வாண்ட் டு ஹெல்ப் சிக் பீப்புள். ஐ வில் வியர் எ ஒயிட் கோட். ஐ வில் கிவ் மெடிசன் டு ஆல். ஐ வில் ஒர்க் இன் எ பிக் ஹாஸ்பிட்டல். ஐ வில் மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரவுட். ஐ வில் ஸ்டடி ஹார்ட் எவரி டே. ஐ வாண்ட் டு ஹெல்ப் சில்ட்ரன். ஐ வில் பி எ கைண்ட் டாக்டர். திஸ் இஸ் மை ட்ரீம். தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையோர் திறன் கதை அடிப்படையில் ஒரு கதையை சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவி எம் ஜீவிதா.
5: மகிழின்னு ஒரு குட்டி பொண்ணு தாத்தா பாட்டி அம்மா அப்பா தம்பி கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவ எப்பயும் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவ தாத்தா கூட வயலுக்கு போவாளாம். அன்னைக்கு ஒரு நாள் அவ தாத்தா கூட வயலுக்கு போனாலாம். அப்போ அவங்க தாத்தா குட்டி குட்டியா விதைய புதைச்சி வச்சுட்டு இருந்தாராம். அவ தாத்தா கிட்ட கேட்டா, தாத்தா இது நாளைக்கு மரமா வளர்ந்துருமா? அதுக்கு தாத்தா சிரிச்சுட்டே சொன்னாராம், இல்லை கண்ணு, இது சில நாட்களாகலாம், சில மாசங்களாகலாம், ஏன் சில டைம் சில வருஷங்கள் கூட ஆகும். அப்புறம் ஏன் தாத்தா இந்த மரத்தை நீங்கள் வளர்க்குறீங்கன்னாலாம். அதுக்கு தாத்தா எந்த பதிலும் சொல்லாமல் அவகிட்ட கொஞ்சம் விதையை கொடுத்து இதை நம்ம வீட்டு தோட்டத்தில் ஊனிவே அப்படின்னாராம். அவளும் வீட்டுக்கு போய் அதை ஊனி டெய்லியும் தண்ணி ஊற்றினாலாம். அது வளரவே இல்லையாம். அவங்க தாத்தா கிட்ட போய் கோபமாக சொன்னாலாம், தாத்தா எங்கள் செடி வளரவே மாட்டேங்குது தாத்தா, வளரவே மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்குது தாத்தா அப்படின்னு சொன்னாலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வளரும் போ அப்படின்னு தாத்தாவும் சொன்னாரா. அவளும் அடுத்த நாள் தண்ணி ஊற்று வந்த போய் பார்க்கும் போது அங்கே ஒரு குட்டியாக ஒரு செடி வளர்ந்துருந்ததை பார்த்து அவள் ஜாலியாக குதிச்சுட்டு, தாத்தா நான் வச்ச செடி வளர்ந்துருச்சு தாத்தா அப்படின்னாலாம். கண்ணு, நீ செடி வளர்க்குறது மட்டும் கற்றுக்கல அப்படி

0: நான் என்னத்தை இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ எப்படி ஒரு நல்ல செடி வளர்றதுக்கு தண்ணி மண் வெயில் தேவையோ, அதே மாதிரி ஒரு நல்ல இலையோர் வளர்றதுக்கு ஒழுக்கம் படிப்பு அன்பு இதெல்லாம் தேவைன்னு சொன்னாலாம். அன்னையிலேருந்து மகிழினி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க அம்மா கிட்ட நிறைய உதவி செஞ்சாலாம், ஸ்கூலில் பாடத்தை நல்லா கவனிச்சாலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாலாம்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக கர்ம வீரர் காமராஜர் பற்றி சொல்ல வருகிறார் ஏ. யாழினி.
2: தாய்நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரசே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்ற ஒரு ஊர் உண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903 ஜூலை திங்கள் 15 காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6 வயதில் தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமன் கருப்பைய நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6 வரைதான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் போது செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவதை இவரது குடும்பத்தினர்கள் விரும்பவில்லை. அவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு இவருடைய மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கேயும் இவரது விடுதலை இயக்க பணிகள் தொடர்ந்தன. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. காமராஜர் அதில் பங்கு கொண்டார். 1940 காமராஜர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். பின்னர் 1954 காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. சேர்க்கரிய செய்பவர் பெரியோர் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் அனைவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்த வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. SSLC வகுப்பு வரை கல்வி இலவசம் ஆயிற்று. காமராஜர் ஆட்சியில் கல்வி பொது உடைமையாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 பொற்காலமாகும். 2/10/1963 காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 2/10/1975 காமராஜர் அமரனாரார். கிண்டியில் காந்தி மண்டபத்திற்கு பக்கத்தில் காமராஜரின் நினைவாலயம் எழுதப்பட்டது. படிக்காத மேதை காமராஜரின் பாரத ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. காமராஜர் இந்திய விடுதலை வீரர்களில் ஒன்றாவார். ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர், துடை துயர்த்தவர், அரசியல் மேதையாக திகழ்ந்தவர், அரசியல் துருவியாக வாழ்ந்தவர் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் தேங்கல்வாரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை ஈஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.
3: நேர்களே.

0: இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம் கடிதம் மூலமாக நீங்கள் எழுதி அனுப்பி விரும்பி கேட்ட பாடல்கள் வளம்பெறும். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 2 இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 சிறப்பு விருந்தினராக முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன்சந்திரன் அவர்கள். 2:30 உருப்பட பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். 1 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ

0: குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்திகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்திகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கர பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது.

0: ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:50.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அக்கா அக்கா, எங்க அக்காவையே காணோம்? அங்க இருக்கு அக்கா.
1: அடட, வா தம்பி, என்ன விஷயம்? இந்த அக்காவை தேடி வந்திருக்க?
0: அது ஒண்ணும் இல்லக்கா, ஊருக்கு போய் ரொம்ப நாள் இருந்துட்டு இப்பதான் வந்தேன். அக்காட பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால அக்காவை பார்த்து பேசிட்டு போலாம். அக்கா கையால சாப்பிட்டு போலான்ட்டு வந்தங்கா. என்னக்கா சமையல்?
1: எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான்டா. நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், வரும்போதே வாசனை பிடிச்சிருப்பியே.
0: ஆமாக்கா. சரிக்கா, என்னது வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற? என்ன ஏதாவது விசேஷம் வச்சிருக்கியா? என்ன அந்த தம்பிக்கு தெரியாம என்ன அப்படி ஒரு விசேஷம் வச்சிருக்கிற?
1: அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. இந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வீட்டில் இருக்கிற பழைய குப்பை, துணி, பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு எரிக்கலான்னு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்னது, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள்லாம் எரிக்க போறியா?
1: ஆமா, வேற என்ன பண்ணுவாங்களா?
0: இதை எரிச்சா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா?
1: அப்படி என்னப்பா ஆகும்?
0: இதை எரிக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் பொருள்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு, இது போன்ற வாயுக்கள்லாம் இருக்குது. இதை நாம சுவாசிக்கிறதுனால நமக்கு சுவாச பிரச்சனைகள், நுரையீரல், இரத்த நாளங்கள் இதெல்லாம் பூரா பாதிப்படையுது. இந்த வாயுக்கள்லாம் வெளியாகிறதுனால பருவகால மாற்றங்கள் வந்து மாறுது. இதனால பூமியில வந்து நிறைய விளைவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு புவியியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது.
1: அட, என்னப்பா புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற.
0: ஆமாக்கா, இது நம்மளை பாதிக்கிறது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. குறிப்பா குழந்தைங்க, கருவுற்ற தாய்மாருங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, விலங்கினங்களும் பாதிக்கப்படுது.
1: சரி, இந்த குப்பைய அப்ப நான் வேற என்னதான் பண்றது?
0: இந்த குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்பலாங்கா. இப்ப பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். மற்ற மக்கும் குப்பைகளை வந்து குழி தோண்டி புதைச்சு அதை வந்து எருவா மாற்றி நம்ம தோட்டங்களுக்கெல்லாம் போடலாம். அது நல்ல சக்தி தரக்கூடிய பொருளாவும் இருக்கும். இந்த மாதிரி எரிச்சா நம்ம சுற்றுப்புறம்லாம் பாதிக்கப்படுதுக்கா.
1: சரி தம்பி, சொல்லிட்ட கேட்டுறேன். என்ன வேலை தான் கொஞ்சம் அதிகம்?
0: ஆமாக்கா, இத நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா போதாது, பக்கத்துல சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும். நீ கூட ஒரு சமூக சேவகராச்ச, உங்க மகளிர் மன்றங்கள், நீங்க மீட்டிங் எல்லாம் வைப்பீங்க.

0: இல்லையா, அதில் வந்து இது போன்ற செய்திகள்லாம் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கக்கா. அப்போ தான் வந்து நம்மளை நாம் சரியாக வச்சுக்கிட்டா தான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரியாக இருப்பாங்க. இது போன்ற செய்திகளை நீங்களும் எடுத்து சொல்லுங்கள், அப்போ தானே எல்லாத்துக்கும் புரியும்.
1: நீ சொன்னா நான் கேட்காமையா இருப்பேன். நிச்சயமா எல்லாருக்கும் புரியும்படியா எடுத்து சொல்லிவிடுறேன். சரியா?
0: சரிக்கா. சரி சரி, சீக்கிரம் எனக்கு வேற பசிக்குது. வாங்க நாட்டுக்கோழி குழம்பு போடுங்க, சாப்பிட்டு நான் கிளம்புறேன்.
1: இதோ உடனே போட்டுறேன்.

0: சுற்றி இருப்பவர்களை காப்போம்.
1: இது சூழல் காப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: மாப்பிள குப்புசாமி, ஓட்டமும் நடையமா ஒய்யாரமா எங்க கிளம்பிட்டீரு?
5: குடுக்கற தெய்வம் கூட பிச்சுட்டு குடுக்கணும் சொல்லுவாங்கய்யா, ஆனா எனக்கு மட்டும் போன் மூலமா குடுத்துருக்கய்யா.
4: சிக்கல் சிங்கார மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வருமையா?
5: அப்படி கேளு ஐயா. நேத்து நைட்டு 8 மணிக்கு எனக்கு வந்த போன்ல உங்க நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. பரிசு தொகை வாங்கணும்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு 15,000 போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
4: நான் என்னமோ நீ விஷயம் தெரிஞ்சால இருப்பீன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீரே.
5: தேங்க உடச்சுமே தெளிவா சொல்லுமையா.
4: சோத்து கையில காக்கா விரட்டாத எந்த காலத்துல சும்மா யாராவது பரிசு தருவாங்களா ஐயா? நீ வேகமா நடக்கிறதுக்கு முன்னாடி உலக நடப்ப தெரிஞ்சுக்க குப்புச்சாமி.

அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்த அறிவிப்பு. நிலையான வருமானம் பெற ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த கட்டண பயிற்சி. பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: பண்ணைக்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் தயாரித்தல், மண்ணுக்கேற்ற பயிர் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு முறைகள், கழிவுகளை இயற்கை இடுபொருளாக மாற்றும் முறைகள், வருமானத்தை உயர்த்தும் தேன் மற்றும் காளான் வளர்ப்பு, பல அடுக்கு காய்கறி மற்றும் பழப்பயிருடன் கோழி வளர்ப்பு, வல்லுநர்களுடன் கலந்துரையாடல், வேளாண் காடு மற்றும் ஆடு வளர்ப்பு, அரசு மானிய திட்டங்கள் மற்றும் வங்கிக் கடன் பெறும் வழிமுறைகள் ஆகியன இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் ஆகும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் நாள் 23/9/2026 புதன்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சிக்கான கட்டணம் ₹590. இதில் விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் மூலம் ஒருவருட பட்டயப்படிப்பு பாடங்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் பருவத்திற்கு ₹10,000. பயிற்சியின் இறுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். மாதத்திற்கு 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் வழங்கும் தேனீ வளர்ப்பு குறித்த 6 மாத கால சான்றிதழ் பாடம். இந்த சான்றிதழ் பாடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகின்றது. தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்படும். இதற்கு வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். உச்ச வரம்பு எதுவும் இல்லை. பயிற்சி தொகை ₹2,500. மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் வருகை தர வேண்டும். பயிற்சிக்கு பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9363.

0: மாப்பிள்ள குப்புச்சாமி ஓட்டமும் நடையமா ஒய்யாரமா எங்க கிளம்பிட்டீரு?
1: குடுக்கிற தெய்வம் கூட பிச்சுட்டு குடுக்கணும் சொல்லுவாங்க ஐயா, ஆனா எனக்கு மட்டும் போன் மூலமா கொடுத்துருக்கையா?
0: சிக்கல் சிங்கார மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வருமையா?
1: அப்படி கேளுமையா, நேத்து நைட்டு 8 மணிக்கு எனக்கு வந்த போன்ல உங்க நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. பரிசு தொகை வாங்கணும்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு 15,000 போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
0: நான் என்னமோ நீ விஷயம் தெரிஞ்ச ஆள இருப்பீன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீரே.
1: தேங்க உடச்சுமே தெளிவா சொல்லுமையா.
0: சோத்து கையில காக்கா விரட்டாத இந்த காலத்துல சும்மா யாராவது பரிசு தருவாங்களா ஐயா? நீ வேகமா நடக்கிறதுக்கு முன்னாடி உலக நடப்ப தெரிஞ்சுக்க குப்புச்சாமி.

0: ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்கு வந்திருந்தேன், பான் கார்டை லிங்க் பண்ணலாம்னு வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
0: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல. நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
1: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
2: காசு பண்ணா கட்டு மணி மணி, காசு பண்ணா கட்டு மணி மணி.
1: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
0: மேடம், ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்களேன்.
3: இது போன்று வரும் தேவையற்ற அழைப்புகளில் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து ஏமாற வேண்டாம்.
4: தம்பி, தம்பி
5: சொல்லுங்கக்கா.
4: இந்த மெஷின்ல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பா.
5: சரி, கார்டை கொடுங்க. எவ்வளவு எடுக்கணும், நம்பர்லாம் சொல்லுங்க.
4: ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பா. இந்தப்பா அந்த நம்பர், இந்த இதுல எழுதி இருக்கு பாருப்பா, இதை பார்த்து எடுத்து கொடுப்பா.
5: சரிக்கா.
4: எடுத்தாச்சாப்பா, ரொம்ப நன்றிப்பா.
5: ஐயோ, கார்டை விட்டு போயிட்டாங்களே. ஆஹா, நமக்கு வேற பண தேவை இருக்கு, பக்கத்துல யாரும் இல்ல. ஒரு 10000 ரூபாய் எடுப்போம்.
4: என்னது இது, என்ன அனுப்பியிருக்காங்க? ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கே. இதுல என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையே. யார் அனுப்பியிருப்பா? யாரு, யார்கிட்ட போய் கேக்குறது? அந்த அக்கா வராங்க. சரி, அந்த அக்கா போய் கேப்போம். அக்கா, இதுல என்னக்கா அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் பறிச்சு சொல்லுங்கக்கா.
6: கொண்டாங்க பாப்போம். ஏடிஎம்ல இருந்து இப்ப பணம் எடுத்தீங்களா?
4: ஆமாக்கா, நேத்து 5000 ரூபாய் எடுத்தேன்.
6: 5000 ரூபாயா? நீங்க 15000 ரூபாயிலமா எடுத்திருக்கீங்க.
4: இல்லையேக்கா, நல்லா பாத்து சொல்லுங்க. நான் 5000 தானேக்கா எடுத்தேன்.
6: இந்தா பாத்துட்டேமா, 2 தடவை மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல ஒரு 5000 ரூபாய் எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஒரு 10000 ரூபாய் எடுத்திருக்கீங்க.
4: அய்யோ, இல்லக்கா.
6: சரி, யாரு எடுத்தாங்க பணம்? நீங்க எடுத்தீங்களா?
4: இல்லக்கா, எனக்கு தான் அதெல்லாம் எடுக்க தெரியாதே. ஏடிஎம் போனேனா, அங்க ஒரு பையன் நின்று இருந்தான். அந்த தம்பிய கூப்பிட்டு கொஞ்சம் 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன்.
6: சரி, அந்த பையல்ட்ட கார்டு கொடுத்துருப்பீங்க, அப்ப நம்பரும் கொடுத்துருப்பீங்கல்ல?
4: ஆமாக்கா, கார்டு நம்பர் சேர்த்து தான் கொடுத்தேன்.
6: அந்த பையன் முதல்ல 5000 ரூபாய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் 10000 ரூபாய் அந்த பையன் எடுத்திருக்கான்.
4: ஐயோ, என்னக்கா பண்றது, இப்பதான்க்கா ஞாபகம் வருது, ஏடிஎம் கார்டை வேற நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்கக்கா.
6: இதுக்குதான் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்க ஏடிஎம் கார்டையோ பின் நம்பரையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. இனிமேலாவது கவனமா இருங்கம்மா.
7: விவசாயி
8: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: வணக்கம் நேயர்களே, உங்கள் அன்பான விருப்பங்களையும் இதயம் தொடும் இனிய பாடல்களையும் ஒன்றாக இணைக்கும் நேரம் இது. இது நீங்கள் கேட்ட விருப்பம் பாடல். இது உங்கள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகர்குடல் ஈஸ்வரி, நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல். இணைந்திருங்கள் நேர்களே.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

பண்பலை கவி பாடும் நேரம் நண்பகல் 1:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்திக்குட்டை சிவகாமி, தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பெரியாம்பட்டி பழனி முத்து ரேவதி, பாரத விலாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்.
1: சுன்னோ சுன்னோ பாய் சுன்னோ சுன்னோ மே பஞ்சா.

0: பஞ்சாப் சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு

0: நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:31. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த கடந்த சில தினங்களாக வந்து இந்த ஆசன வாயில் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம், செஞ்சம் பண்ணோம். நேற்று வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ரத்த சோகைன்னு வந்தாரு. பார்த்தாக்க வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் வந்து ஒரு 4.5 என்பதா இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்து ஈரெல்லாம் கடுமையாக வீங்கியிருந்தது. காமாலையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 பக்கம் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததுல நல்லா அசைட்டிஸ் இருந்தால் ஈரல் சுத்தமாக வேலை செய்யவில்லை. அந்த வந்து வயிற்று பகுதியில் வந்து நல்லா தண்ணி ஏற்றுக்கிட்டு செஞ்சது. உடனடியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நல்லா இது வந்து சுருங்கிடும். உணவு குழாயில் உள்ளே வந்து எல்லாம் சுருங்கிடும். ஈரல் சுருங்கி இருக்கிறதுனால வந்து உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே வந்து வீக்கமாயிட்டு அதிலிருந்து வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும், பண்ணிடும். அதனால் மோஷன் வந்து கருப்பாக போகும். அதனால தான் யூஸ்வலாக வந்து ரத்த சோகை வரும். அந்த மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்து இது செஞ்சோம். எண்டாஸ்கோப் பண்ணோம். எண்டாஸ்கோப்பில் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ரத்த குழாயிலேருந்து கசிகிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்து செஞ்சும்போது மோஷன் போனால் கடுமையான ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரல் பிரச்சனை வந்து எப்படி நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து ரத்த நாளங்களை வந்து வீக்கமடைய வைக்குமோ அதே மாதிரி வந்து ஆசன வாயில் பகுதியிலையும் வந்து அந்த பைல்ஸ் மாதிரி வந்து ரத்த நாளங்களை வீக்கமடைய வச்சு அதிலிருந்து வந்து ரத்த கசிவை கொடுக்கும். எப்படி மேலே போகுதோ அதே மாதிரி கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா சும்மா அந்த டியூப் மாதிரி போட்டு பார்த்தா அங்கேருந்து அப்படியே பைப்பில் அடிக்கிற மாதிரி சரன்னு ஒரு இடத்துலருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, செய்து பண்ணுது. அப்புறம் கேட்டாக்க ஆமாம், ஒரு 15 நாட்களாகவே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அவருக்கு வந்து உடல்நிலை தாங்காது. கண்டிப்பாக மயக்கம் கொடுத்தாக்க வந்து காமாலை 12-13 வச்சுக்கிட்டு ரத்த சோகையும் வச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் கொடுத்து அவர் உடல்நிலை தாங்காது. உடனடியாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து அப்படியே படுக்க வச்சு செஞ்சு பண்ணி அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அந்த ரத்தம் எந்த இடத்துல ரத்த கசிவு ஆகிட்டு இருக்குதோ, எந்த இடத்துல அந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதை

0: டக்குன்னு போட்டு விட்டோம். அந்த பேண்டிங்ன்றது ஒன்றும் பெருசா இல்லைங்க, நம்ம வந்து அந்த இடத்த சுத்தி இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும், அது போட்டு விட்டோம்னா அப்படியே இறுக்கி அந்த ரத்த ஓட்டங்களை வந்து கம்ப்ளீட்டா தடை பண்ணி அந்த பைல்ஸை வந்து சுத்தமாக மறைய வைத்து விடும். அதுதான் வந்து நம்ம பேண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மெத்தடு. இது ஆரம்ப காலகட்டங்கள்லயும் இருந்தது, பட் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செய்யும் பண்ணோம், டக்குன்னு பேண்டிங் போட்டு விட்டோம், ரெண்டு பேண்டேஜ் பேண்டிங் போட்டு விட்டோம், உடனடியாக வந்து ரத்த கசிவு கம்ப்ளீட்டா நின்றுடுச்சு. அவருக்கு பிளட்டு போட்டு உடனடியே வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்ததுக்கு இன்னைக்கு வந்து அவர் எவ்வளவோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காரு, செய்கிறாரு. இனிமேலும் அவர் வந்து மெயினாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸை மெயினாக வந்து மாற்றணும். அதுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து விட வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னாவே இந்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுனாவே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இதை பற்றி விளாவரியாக ஒன்றும் மறு நாட்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர் காளையனூர் பகுதியைச் சார்ந்த பி. ரங்கசாமி, லக்ஷ்மி கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே,

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் ஜீவாநகர் பகுதியை சார்ந்த செல்வராஜ் பெரியநாயகி, காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

இன்று பிற்பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்துவது மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலை சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.
0: கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி

0: நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில்,
1: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்புப் படையினரின் தயார் நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தமிழக ஆந்திர மாநில எல்லைப்பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
2: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் 6 காணி 1 100 வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 நாட்களுக்கு பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 9-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 ரன் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு காவேரி பாக்கத்தில் 72.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. எனவே தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. பாளையங்கோட்டையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 39.1 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸும் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியது. தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4.0 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை அதிகரித்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா மற்றும் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வடக்கு தெற்கு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சிவகங்கை, ஈரோடு, ராமநாதபுரம், நாமக்கல், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: தமிழ் தன்னிகர் இல்லாத தமிழ் என்னும் சிறப்பு அடைமொழியால் போற்றப்படும் இலக்கிய வளத்திலும் இதிகாச சிறப்பிலும் கூட தமிழ் ஈடு இணையற்ற மொழி. தொன்மையான மொழி, தனித்தன்மையான மொழி தமிழ். அகமும் புறமும் 10 பாட்டும் 8 தொகையும் பரிபாடலும் தமிழர்களின் சிந்தனை வளத்துக்கு சமுதாய ஒப்புரவிற்கு சான்று கூறுவன. திருக்குறள் ஒன்று போதும் தமிழ் உலகளந்த மொழி என்பதை மெய்ப்பிக்க, தமிழன் உலகம் வியக்கும் உள்ள உயர்வு படைத்தவன் என்பதை எடுத்துக்காட்ட, தமிழின் 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி உலகப்பெறும் இலக்கியங்களுக்கு ஈடான கருத்து நயம், கவி ஆழம், உவமை நலம், கதை வளம் அமைய பெற்றவை. இதில் சிலம்பும் மேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்றே சொல்லத்தக்க சிறப்பு வாய்ந்தவை. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றியது. கோவலன் கண்ணகி கதை கூறுவது. மணிமேகலை கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் இயற்றியது. மாதவி மகள் மணிமேகலை வரலாறு புகழ்வது. இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகால புலவர்கள். இன்னும் சொல்ல போனால் கண்ணகி கதையை இளங்கோவுக்கு கூறியவர் சீத்தலை சாத்தனாரே ஆவார். கண்ணகி கதையை கேட்ட இளங்கோவடிகள், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யோள் என்று கூறி சிலம்பு பாடினார். இதன் செழுமையும் அழகும் அமைதியும் கருதியே இதனை பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பதும் உரைசால் பத்தினியை உலகம் போற்றுதும் என்பதும் ஊழ்வினை வந்து உறுத்தும் என்பதும் சிலம்பு கூறும் சிந்தனை செல்வங்களாகும். இதேபோல் மணிமேகலை காப்பியம் எளிய இனிய நடை, இலக்கிய செல்வம். இலக்கிய நயம் மட்டும் மணிமேகலையின் சிறப்பு அல்ல. அது பாடும் மக்கள் நலம், மனித நேயம் மணிமேகலை காப்பியத்தின் மாண்புயர் கருத்துகளாகும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர் கற்கையெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடி பரவிய வடலூர் வள்ளல் பெருமான் மக்கள் பசித்துயர் தீர்க்க சத்திய தருமச்சாலையை நிறுவி உணவு அளித்து மக்கள் பசித்துயரால் படும் துன்பம் தொலைத்தார். மணிமேகலை பாரகம் எங்கனும் பசிப்பினி ஒளிய அமுத சுரபி கொண்டு அன்னம் பாலிக்கிறாள். சிறைச்சாலையை தவச்சாலை ஆக்குகிறாள். ஊராளும் மன்னன் உதயகுமாரன் காதலை சீ என்று ஒதுக்கிவிட்டு துறவுகோலும் பூண்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறாள். கடவுளர் பெருமை பாடும் புராணங்கள், மன்னர் புகழ் பேசும் இலக்கியங்கள், இவற்றிற்கு இடையே மக்கள் வாழ்வியலை, வாழ வேண்டிய முறைகளை ஒரு சாதாரண பெண் எடுத்து இயம்புகிறாள், முடித்து காட்டுகிறாள் என்பதே மணிமேகலை காப்பியத்தின் மாண்புயர் செய்தியாகும். கொல்லுதல் பாவம், கள்ளுண்ணுதல் தீமை

0: இன்று நீதி கூறும் திருக்குறள் நாலடியார் போன்ற அறநூல்கள். ஆனால் இந்த உயர் கொள்கைகளை, உயிர் சிந்தனைகளை ஒரு காப்பிய கதை வாயிலாக படிப்பவர் நெஞ்சிலே மணிமேகலை காப்பியம் பரவச் செய்தது போல வேறு தமிழ் காப்பியங்கள் எதுவும் செய்யவில்லை. எனவேதான் மணிமேகலையை தமிழ்த்தாய் இடையில் அணியும் மேகலை என்று புலவர்கள் போற்றி பெருமைப்படுத்துகின்றனர். இத்தகைய பெருமை வாய்ந்த மணிமேகலை காப்பியம் குறித்துதான் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது குறித்து நம்மிடம் பேச, நம்மிடம் பல கருத்துக்களை எடுத்து கூற முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், இலக்கணம், கற்பித்தல், ஆய்வு, நாடகம், திரைக்கதை என பல்வேறு தளங்களில் களமாடுகிறார். தமிழ் இலக்கியத்தின் மீதான ஆழ்ந்த ஈடுபாட்டையும் மாணவர்களிடம் தமிழ் அறிவை எளிமையாக எடுத்துச் சொல்லும் கற்பித்தல் திறனையும் ஒருங்கிணைத்து செயல்படும் கல்வியாளர். வண்ணதாசன் சிறுகதைகளில் மனிதநேய சித்தரிப்பு என்னும் தலைப்பில் ஆய்வியல் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவரது ஆசிரிய பயணம் இரண்டு தசாப்தங்களை கடந்தது. பள்ளி ஆசிரியராக தொடங்கிய கல்வி பயணம், கல்லூரி ஆசிரியராகவும், திறந்த நிலை பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர ஆசிரியராகவும், போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்றுநராகவும் விரிவடைந்துள்ளது. தற்போது லயலா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தொல்காப்பியம் மற்றும் தமிழ் இலக்கணம் இவரது கற்பித்தல் மற்றும் ஆய்வு பணிகளில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடத்திய தொல்காப்பிய தொடர் பயிற்சி வகுப்புகளில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஆகியவற்றின் பல்வேறு இயல்களை தொடர்ந்து கற்பித்துள்ளார். இலக்கிய கற்பித்தலை வகுப்பறைக்குள் மட்டும் கட்டுப்படுத்தாமல் நூல் வாசிப்பு, கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள், மின் நூல்கள், மின் உள்ளடக்கங்கள், ஆவணப்படங்கள், நாடகங்கள், குறும்படங்கள், திரைக்கதை என பல்வேறு படைப்பு தளங்களுடன் இணைந்து செயல்படுவது இவரது தனிச்சிறப்பாகும். நாடகத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ள இவர் பல நாடகங்களை எழுதி இயக்கியதுடன் மாணவர்களுக்கு நாடக பயிற்சி அளித்துள்ளார். சிலப்பதிகாரமும் சந்திரமுகியும், ரம்மி, மனக்கணக்கு, பெண்கள், மூன்றாம் உலகம், யார் குற்றவாளி, பிணம் போன்ற நாடகங்கள் இவரது படைப்பாற்றலின் வெளிப்பாடுகளாகும். சமூக அக்கறை கொண்ட குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். தமிழ் திரைப்படத்துறையிலும் திரைக்கதை ஆலோசகராக பங்களித்துள்ள இவர் சூது கவ்வும், காதலும் கடந்து போகும், புரூஸ்லி, மாமன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சில இணைய தொடர்களிலும் பணியாற்றியுள்ளார். தமிழ் அறிவை வகுப்பறையிலிருந்து சமூகத்திற்கும், நூலிலிருந்து திரைக்காட்சிக்கும், இலக்கணத்திலிருந்து வாழ்க்கைக்கும் எடுத்துச் செல்லும் ஆசிரியர் முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள். சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்
0: எங்களுடைய ஒலிப்பதிவு கூடத்திற்கு இந்த ஒரு பொன்னான நாளில் நீங்கள் வந்து வருகை புரிந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்து காத்திருக்கிறீங்க.
1: மிக்க நன்றி சார், தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருப்பதற்கும். தமிழ் இலக்கியத்தை பட்டி தொட்டி எங்கும் சேர்ப்பதற்காக நீங்கள் பாடுபடுறதை நான் உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்லையும் பார்க்குறேன். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தமிழை இன்னும் நம்ம கொண்டு போய் இன்னும் நிறைய இடத்துல போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. அதற்கு ஒரு தளமாக வந்து இது இருக்குது.
0: நம்ம இன்றைக்கி மணிமேகலை காப்பியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மணிமேகலை காப்பியம் அப்படின்னு சொன்னோடனே அதோட கதை சுருக்கம் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ மணிமேகலை தமிழ் இலக்கிய வரலாற்றை நீங்கள் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா, இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த இறையனார் களவியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய நாட்டில் ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்புறம் கடவுள்கிட்ட போய் அவர் வேண்டிக்கிறாரு. வேண்டுகிறனால அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, மூன்று மார்பகங்களோடு அந்த குழந்தை பிறக்கு. மூன்று மார்பகங்களோடு பிறந்தவொடனே அந்த ஒரு ராஜா வந்து மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டி, என்ன நான் ஒரு ராஜா, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டேன், எப்படி இந்த பொண்ணை எப்படி நான் வந்து ராணியை மாற்றுறது அப்படின்னும்போது கடவுள் என்ன சொல்கிறானா, நீ ஒன்றும் பயப்படாத, இந்த குழந்தை வந்து தனக்குரியவனை எப்போ பார்க்குதோ அப்போ அந்த மூன்றாவது மார்பு வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு ஒரு வயசாகுது. பொண்ணுக்கு போருக்கு தேவையான, ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு தேவையான எல்லா வகையான திறமைகளையும் வழிகளையும் அவர் கற்றுக் கொடுத்துறாரு. இடையில இறந்துறார். இந்த பொண்ணு பெருசானக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்களாக போய் போர் புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு கடைசியில் வானுலகத்துக்கே போயிடுது. அங்கே போனோடனே அங்கே வந்து சிவனை பார்க்குறாங்க. சிவனை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து மூன்றாவது மார்பும் மறைஞ்சிருது. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா நீ கீழே போனால் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. வந்த அந்த பெண் தான் மதுரை மீனாட்சி அம்மனாக வந்து ஒளிபெறோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் மதுரைக்கு உள்ளே போனீங்கன்னா, உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று மார்பகம் ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கும் உங்களுக்கு. அதில் வரலாற்று புராண கதை தான் இது. இப்போ சிவபெருமான் இறைநராக வந்து இங்கே வந்து கேட்குறாரு, தமிழ் இலக்கியங்களை கொடுங்கன்னா, பெரும் வெள்ளங்களில் நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. இலக்கியங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எழுத்து சொல்லு மட்டும்தான் இருக்கு தொல்காப்பியம். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு எழுத்துனா என்னன்னா ஒரு மொழியை அதுல உள்ள லெட்டர் வந்து வாசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த எழுத்து எப்படி சொல்லாம தான் சொல்லதிகாரம் பண்ணியிருக்காங்க. இதோட ரெண்டோடைய முக்கியத்துவமே எதுக்கு, இந்த ஏன் வந்து எழுத்து சொல்லு தமிழகத்தில் இருக்குன்னா அது மூலியமா ஒரு படைப்பாற்றலை ஒரு அகத்தை பத்தி புறத்தை பத்தி எழுதுதான் இருக்கு, இப்ப அதே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஒரு 60 நூற்பாக்கள் வந்து எழுதுறாரு. களவு அப்படின்னா தமிழ்ல வந்து காதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப களவு இயல்னார் தொல்காப்பியத்துல நீங்க பாத்தீங்கன்னா களவியல் கற்பியல்னு இருக்கும். அப்ப காதலை பற்றி 60 நூற்பாக்கள் எழுதுறாரு. அந்த 60 நூற்பாக்கள் தான் வந்து இறையனார் களவியல் இருக்கு. பின்னாடி வந்தவங்க வந்து அது உரை எழுதனால இறையனார் களவியல் உரைன்னு இருக்கு. இப்ப ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுலதான் வந்து தமிழ்ல வந்து முச்சங்கங்கள் இருந்துச்சுன்ற ஒரு செய்தியை வந்து அவர் எழுதுறாரு. தமிழ்ல 3 சங்கங்கள் இருந்துச்சு. முதல் சங்கத்துல நூல்கள் இது இது, 2 சங்கத்து காலத்து நூல் இது இது, 3 சங்கத்து நூல்கள்ன்றாங்க. அந்த அடிப்படையில் பாக்குறப்ப அகத்தியம் வந்து முதல் சங்கத்துல இருக்கு, நிறைய நூல்கள் இருக்கு, அது அழிஞ்சிருந்துச்சு. ஏன்னா தொல்காப்பியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா என்மனார் புலவர் என்று கூற அப்படின்னு சொல்லிட்டு 260 இடங்கள்ல வந்து முன்னாடி சொன்னாங்கன்னே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில 2 சங்க நூலா வந்து எது இருக்குன்னா தொல்காப்பியம் இருக்கு. 3 சங்க நூல்கள்ல வந்து திருக்குறள் காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருக்கதா சொல்றாங்க. இப்ப இந்த மணிமேகலையில உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நூல்களை நான் முன்னாடி வகுப்புக்கு போகும்போதுதான் சும்மா ஒரு காதை மட்டும் படிச்சுட்டு போய் வகுப்பு எடுத்துட்டு போ, இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நூலை படிக்கும் பொழுது அடடா இப்படி அற்புதமான ஒரு நூலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது. என்னன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இரட்டை காப்பியங்கள் காரணமே இன்னைக்கு இந்த நம்ம சொல்றோம்ல அவெஞ்சர்ஸ் படங்கள்ல வந்து இந்த ஹீரோ அங்க இருக்காரு, அந்த ஹீரோ இங்க இருக்காங்க, இதோட தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே இருக்க மாதிரி, இது வந்து அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக ஒரு காப்பியத்திலேருந்து இன்னொரு காப்பியை கதை மாந்தர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறது எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ மணிமேகலை யார் எழுதுனா அப்படின்னு நம்ம பார்த்தா, நீங்கள் வாசித்த மாதிரி சீத்தலை சாத்தன் அப்படின்றாங்க. நம்மளுக்கு சின்ன பிள்ளைலாம் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க, சீத்தலைனா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் எழுதும் பொழுது ஒரு ஆணியில் தான் ஓலைச்சு விட தான் எழுதுவாங்க. யோசிக்கும் பொழுது நம்மளாம் நகத்தை கடிக்கிற மாதிரி அவர் மண்டையிலே குத்தி குத்திக்குவார், அதனால அவர் தலை வந்து சீல் பிடிச்சிருச்சு, அதனால சீத்தலைன்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது.
0: இதே கதை எனக்கு வேற மாதிரி எனக்கு அவரான தமிழ்ல வந்து யாரோ சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க எழுதிட்டாங்கன்னா அந்த கோவத்துல எடுத்து
1: குத்திக்குவாரு. குளித்தலைன்னு தமிழ் நீங்க திருச்சி சைடுலாம் வந்திருக்கு. குளித்தலை மாதிரி சீத்தலை என்பது ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் சீத்தலை சேர்த்தனார். கூழ வாணிகம்ன்றது ஜுவல்ஸ் விற்கிறவர் அவர். ஆக்சுவலி தங்கம் வைரம் வைடூரியம் நமக்கு சாதாரண ஆட்களுக்குள்ள ராஜாக்களுக்கு விற்கக்கூடிய ஆள் தான் இவர். நேர கதை எங்க ஆரம்பிக்கனா உங்களுக்கு சேர நாட்டில் ஸ்டார்ட் ஆகும். சேர நாட்டில் செங்குட்டுவனும் இளங்கோடியும் அண்ணன் தம்பின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு போய் ஒரு ஜுவல்ஸ்லாம் விரிச்சு வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மக்கள் வந்து ஓடியாந்து வந்து ராஜா ஒரு பெண் அங்கே நிற்கிறாங்க, அவங்க முக கோபமாக வந்து சிலம்பு வச்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே என்ன எதுன்னு சொல்லிட்டு அந்த யாருன்னு போய் பார்க்கலான்னு போகிறாங்க. பார்த்தா அது கண்ணகி. மேலேருந்து ஒரு பறக்கும் விமானம் மாதிரி ஒரு தட்டு மேவனை இறங்கி வந்து கண்ணகி அப்படியே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் ஷாக் ஆகுது, யார் நம்ம நாட்டில் ஒரு பொண்ணு வந்து இங்கே வந்து பறந்து வானத்தில் போகுது, அங்கே நிறைய தேவர்கள்லாம் மேலே இருக்காங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் கூட இருக்க தலைவர் சொல்கிறாரு, இது எங்கள் ஊர் பொண்ணு தான், இது வந்து பூம்புகாரை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு தெரியும், இவ பேர் கண்ணகி அப்படின்னு கதையை ஸ்டார்ட் பண்ணார். வணிகத்தில் உச்சத்தில் இருந்தவங்களுடைய பசங்க தான் ரெண்டு பேரும், கோவலன் கண்ணகி. இப்போ அந்த கதையை அவர் சொல்கிறார், இந்த கதையை சொல்லி இது மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையாக சொல்கிறார். அந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது வாழ்க்கையே வந்து நம்ம அப்படியே பயங்கர சுவாரஸ்யமாக மாத்திரும். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து வர்றதுக்கும் நீங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தை படித்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்தை பார்க்குறதுக்குமே வித்தியாசமாயிரும் வாழ்க்கை. ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நீங்கள் அவ்வளோ ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இலக்கியத்தோட பர்பஸே அதானே, இலக்கியத்தோட நோக்கமே வந்து என்னென்னா வாழ்க்கையை எப்படி நம்ம ரசிக்கிறோம், நீங்கள் அதுக்கு வந்து உச்சக்கட்டமாக இருக்கும். இப்போ நான் சமீபத்தில் த 1000 ஃபேஸஸ் ஆஃப் ஹீரோஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஹீரோவுடைய ஜேர்னி பற்றி இருக்கும். ஒரு ஹீரோவுக்கு எப்படி கதை எழுதுறதுன்னு சொல்லி அவங்க ஒரு 17 ஸ்டெப்ஸ் கொடுக்குற ஜோசப் கேம்பல்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த 17 ஸ்டெப்ல என்ன இருக்கோ அப்படியே நம்ம
0: அந்த காலத்துல பண்ணி வச்சிருக்காங்க.
1: ஆமா, அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மாண்டமா வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இதிகாசங்களையுமே பார்த்து, புத்தர் பிறக்கும் பொழுது ராஜா, ஆனா அவங்களுக்கே 3 ஸ்டெகல் வைக்கிறாங்க, இளமை முதுமை இறப்பு, இந்த 3 வச்சு. இது வந்து நம்ம மதங்களை தாண்டி ஒரு காப்பியமா எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரத்தை தான் காப்பியத்துடைய பண்பு பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா இந்த இதுல வந்து அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரீக்ல உள்ளது, எல்லா நாடுகளில் உள்ள இலக்கியவாதிகள் எடுத்து எல்லா எப்பிக்கையுமே அவர் வந்து சொல்லி சொல்லி காட்டுறா, இங்கே பாருங்க இங்கே பாருங்க. அந்த அடிப்படையில் மணிமேகலையும் சரி சிலப்பதிகாரம் சரி அப்படியே இருக்குது. ஒரு நார்மல் வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்கு அப்புறம் இன்னொரு வேர்ல்டு கால் ஆஃப் அட்வென்ச்சர். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருப்போம், திடீர்னு யாராவது ஒரு பார்ப்போம், அவங்கள வச்சு நம்ம ப்ரொஃபஸர் ஆகணும் கேம்பையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆசையில் வருவோம்ல. அப்போ இந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்தை எப்படி கூட்டிகிட்டு வராங்க, அந்த உலகத்துக்குள்ளே அவர் எப்படி திக்கு திரை நின்று இருக்காரு, அப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எப்படி வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணது கூட்டிகிட்டு போகுதுன்னு ஒரு 17 ஸ்டெப் சொல்கிறார். இந்த 17 ஸ்டெப்ஸையும் நீங்கள் 2nd century காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் போட்டு அப்படியே இருக்கு. அவர் என்ன சொல்கிறார்னா உலகம் முழுக்க நம்ம அம்மா பிள்ளைங்க தானே, உலகம் முழுக்க நம்ம ஒரே மாதிரியான கதைகள் தான் நம்ம லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.

அந்த அடிப்படையில் இதில் வரக்கூடிய அரவானடிகள் கேரக்டர் தான் மென்டாரர்கள். இப்போ நீங்கள் திரைப்படங்களாக பார்க்கணும்னா, இப்போ தேவர் மகனையோ மகாநதி படங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட்லாம் கமல் சார் பண்ணியிருப்பார். இப்போ வெற்றிமாறன் சாரும் உங்களுக்கு அதே ஃபார்மெட் தான் பண்ணுறாங்க. மன்னாடி கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஒரு நார்மல் வேர்ல்டு, அந்த நார்மல் வேர்ல்டு நீங்கள் வேற உலகத்துக்கு போகணும், அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களே ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க வந்து பெக்குலியராக இருக்கணும், அந்த நேரத்தில் ஒரு இருட்டு இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், ஒரு நேச்சர் வந்து நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், அதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இது எப்படி இந்த சீத்தலை சாத்தனாருக்கு தெரிஞ்சு அப்படின்னு தெரியல. இப்போ சீத்தலை சாத்தனை என்ன பண்ணாருனா, இந்த கதையை சொல்கிறார், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு கதை வந்து இப்படின்னு சொல்லி முழுக்க சிலப்பதிகார கதையை வந்து அவர் சொல்கிறார். உடனே நீங்கள் வாசித்த மாதிரி நாட்டுவோம் நம்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி இளங்கோடிகள் நானே இந்த கதையை எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதுனதான் உங்களுக்கு சிலப்பதிகாரம். இவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து அதோட பார்ட் டூ இன்னைக்கு பாகுபலிக்கு அது மாதிரி எல்லாமே சார், ஒரு மனிதர் வந்து மாறவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம கையிலேருந்து வேஷ்டிக்கு வேஷ்டிலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாறிக்கலாம் இல்லையா, உணர்வுகளும் நம்மளுக்கு ரசிப்பு தன்மைகளும் ஒரே மாதிரி இருப்பதுக்கு இந்த இலக்கியங்களை படித்தா தான் நம்மளால் உணர முடியும். நீங்கள் அந்த அடிப்படையில் இவர் மணிமேகலையை வந்து நான் எழுதுறேன்னு சொல்லி சீத்தலை சாத்தனாவே உட்காந்து

0: அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம். இவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து அதோட பார்ட் டூ இன்னைக்கு பாகுபலிக்கு அது மாதிரி எல்லாமே சார், ஒரு மனிதர் வந்து மாறவே முடியாதுன்னு சொல்ல முடியல. நம்ம கையிலேருந்து வேஷ்டிக்கு வேஷ்டிலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாறிக்கலாம் இல்லையா, உணர்வுகளும் நம்ம ரசிப்பு தன்மைகளும் ஒரே மாதிரி இருப்பதுக்கு இந்த இலக்கியங்களை படித்தா தான் நம்மளால் உணர முடியும். நீங்கள் அந்த அடிப்படையில் இவர் மணிமேகலையை வந்து நான் எழுதுறேன்னு சொல்லி சீத்தலை சாத்தனாவே உட்காந்து 30 கதைகளில் பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் தான் வந்து இது. அவர் வந்து ஒரு அந்த காலகட்டங்களில் பௌத்தம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மதத்தோட சாயல் வரும்போது பௌத்த கருத்துக்களை எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் மிக மிக அற்புதமாக சேர்த்து வச்சுருக்காரு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சமூக சீர்திருத்தம் புரட்சி அப்படின்னா நம்ம யோசித்தோம்னா என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது மணிமேகலை. இயல்பாக வந்து நான் யாருக்கும் பெருசாக உதவியெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் மணிமேகலை பார்த்ததுக்கப்புறம் நேற்று கூட என் பையன்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், அப்படியே மணிமேகலையில் இந்த விஷயம் இருக்குது. எங்கள் அம்மாட்ட வந்து மணிமேகலை உணவு பற்றி சாப்பாடை பற்றி முன்ஜென்மம் பின்ஜென்மத்தை பற்றி என்ன பேசுதுமானா, எங்கள் அம்மாவுக்கே ஒரு 70-75 வயசு, அவங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய. இப்போ வாழ்க்கையில் உள்ள எல்லா தத்துவங்களையும் எடுத்து சொல்லக்கூடியதான் அந்த மணிமேகலை என்ற ஒரு காப்பியம். இப்போ இதை வந்து இப்போ ஓல்டு இதெல்லாம் என்னத்த இருக்கு எதாவது இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆக்சுவலி அது கிடையாது. நம்ம படித்தாதான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும்.
1: நிச்சயமா, மணிமேகலை காப்பியம் பற்றி ஒரு சிறு குறிப்புன்னு சொன்னப்போ சீத்தலை சாத்தனார் நூலாசிரியர் பற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த காப்பியம் வந்து புரட்சி காப்பியம் அல்லது சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் அது என்ன காரணத்துக்காக?
0: புரட்சி அப்படின்னா எங்கேயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஹீரோஸ் படம் தான் ஓடிட்டுருக்கு, ஹீரோக்களை பேஸ் பண்ண படம் தான் நம்ம பார்க்குறோம், ஹீரோஸை பேஸ் பண்ணது தான் எல்லாமே இங்கே நடக்குது. ஆனால் முதல்ல அவங்க 2nd நூற்றாண்டு காலத்திலேயே எழுதப்பட்ட ரெண்டு இலக்கியங்களுமே ஹீரோயின் பேசிக்ஸ், சிலப்பதிகாரமும் கண்ணகியை பற்றியக்காது, மணிமேகலையும் கண்ணகி. அதுக்கு முன்னாடிலாம் இந்த ராஜா இப்படி இருந்தார் அந்த ராஜா இப்படி இருந்தார்ன்றதான் எழுதப்பட்டுச்சே ஒழிய ஒரு சாமானிய மக்களை பற்றிய காப்பியங்கள் எழுதப்படல. அந்த அடிப்படையில் இது வந்து அப்பயே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிருக்கு முழுக்க முழுக்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உதயகுமாரின் கேரக்டர் வந்து அவர் வந்து கொஞ்சம் டம்மியாகவே எழுதுவார், ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கதையுடைய கான்செப்ட் வந்து ஹீரோயின் பேசிக்ன்றதே ஒரு பெரிய புரட்சி தான். சமூக சீர்திருத்தம் சமுதாய மாற்றம் அப்படின்னா போதையால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சிவகசாமியில் ஒரு பாட்டு வரும், ஒரு வண்டு வந்து தேன் குடிச்சிரும் மது குடிச்சிரும், ஒரு உலத்தி இருக்காங்க உழவர் இருக்காங்க, உழவருடைய மனைவி தான் நம்ம உலத்தின்னு சொல்கிறோம், கல்லை எண்ணத்தையும் குடிச்சிட்டு ரெண்டு டிராப் வச்சுட்டு போயிடாங்க. இந்த ஆண் அன்னப்பறவை என்ன செய்து அதை வந்து குடிச்சிது, குடிச்சிட்டு போதை ஆனவுடனே பெண் பறவைகிட்ட போகாமல் பெண் அன்னப்பறவைகிட்ட போகாமல் பக்கத்தில் உள்ள நாரையை போய் திசைண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பெண் பறவை கூப்பிட்டு, பத்தியா இதுவரைக்கும் என்ன செஞ்சு இருந்தேன், நீ போதையானதுக்கப்புறம் எங்கே போகிற பற்றியா, போதை வந்து உன் மதியை மயக்கும், போதை வந்து அம்மாவுக்கும் பிள்ளைங்க வித்தியாசம் ஏற்படுத்தாது, அப்போ உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே வந்து நீ கூணி குறுகக்கூடிய வாழ்க்கையில் வந்து கொண்டு போய் உற்றுன்னு ஒரு நேச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி நம்மளும் பார்க்குறோம், காக்கா பார்க்குறோம், காக்கா குழந்தைகள் சோறு விட்டுது எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதன் மூலியமாக ஒரு ஆகச்சிறந்த ஒரு கருத்தை ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லக்கூடியது தான் காப்பியங்கள். அந்த அடிப்படையில் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் விழாவரை கதையெல்லாம் பார்க்குறது, மலர்வன பூக்க கதையை பார்க்குற பொழுதுலாம் அந்த ஊர் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார். இப்போ சமீபத்தில் நான் ஒரு கல்லூரியில் வந்து பேச போகிறப்ப ஆளுமைத்தன்மை பற்றி அவங்க பேசுனாங்க, காமர்ஸில் வந்து ஆளுமைத்தன்மை பற்றி. அப்போ ஒரு திட்டத்தை எப்படி நம்ம முன்னாடி ரெடி பண்ணோம், அந்த திட்டத்துக்கான ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணோம், அந்த திட்டத்து மூலயமா எப்படி வாட்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும், ஃபண்டுக்கு அப்புறமேட்டு ஒரு அறிக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. இந்த 6 ஸ்டெப்புமே உங்களுக்கு விழாவரை கதையில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், என்னென்ன பண்ணுவோன்றதை அவர் அவ்வளோவாக மிக அற்புதமாக எப்படி போவாங்க, யார் யார் மீட் பண்ணுவாங்க, மீட்டிங் என்ன பேசுவாங்க, மீட்டிங் பேசி முடிச்சக்கப்புறம் அந்த பழைய மண்ணை தூக்கிட்டு புது மணல் போடுங்கனா எல்லாம் சேர் போடுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முழுக்க ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கூட அதில் வந்து அற்புதமாக எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் போதைப் பொருளை பற்றி, ஒரு ஸ்டேஜ் எப்படி இது பண்ணுறது, ஒரு விழா எப்படி நடத்துறது, இதில் உள்ள பியூட்டி என்னென்னா பசியை போக்குறதும். நீங்கள் சும்மா நம்ம 3 வேளை சாப்பிட்றவங்க பசியை போக்குறேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், பசினா என்ன, பசியோட கொடுமை என்ன, எல்லாத்தையுமே எழுதியிருக்கும் மணிமேகலை. அந்த அடிப்படையில் பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு புரட்சி சமூக சீர்திருக்கும். சில கதைகள் படிக்கிறப்ப நம்ம சிரிப்பு வரும், ஜெயகாந்தன் சார் கதையெல்லாம் படித்தோம்னா நம்ம பயங்கரமாக ஏ எப்படி அவன் எழுதுனா அப்படின்னு தோணும்ல, அது மாதிரி இருக்கும். பார்த்து இப்போ நான் கூட இடையில சொல்லிட்டேன், என்ன இன்னைக்கு எழுதுகிற பசங்க மாதிரி ஒரு சுடுகாட்டை காட்டுவாங்க சார், ஒரு சுடுகாடு எப்படி இருக்கும்னு டிஸ்கிரிப்ஷன் தான் அதில் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல மணிமேகலை ஒரு காதை படிச்சுட்டு இந்த இடத்த அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எழுதுறதே வேற மாதிரி ஆகிடும், இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதே வேற மாதிரி இருக்கும். சுடுகாட்டை அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் சார், அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதிட்டு அங்கே வந்து ஒரு இளமையான ஒரு பெண்ணு பருத்த மார்பகம் பருத்த தொடையெல்லாம் வச்சு செத்து போய் கிடக்கிறா, அதை பேய் அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு எழுதுவான் வந்தார். அந்த சொல்லிட்டு இப்படி ஒரு பையனை பார்க்கும், பையனை பார்த்தா ஒரு பையன் வந்து வழி தெரிஞ்சு உள்ளே வந்துடுவோம் அந்த சுடுகாட்டுக்குள்ளே, உடனே அவனை தின்ன போகும், தின்ன போனால் அவங்க அம்மா வந்து என்ன தின்னுட்டு நீ இது பண்ணிக்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு நேரம் வந்துடுச்சு, நேரம் வந்து அவனை கொண்டு போகிறது தான் ரைட்டு, அவங்கவுங்க காலம் முடிஞ்சால் போகணும் அப்படின்றத வாழ்வியோட யதார்த்தத்தை வந்து மிக அற்புதமாக இருக்குது. இது நான் எங்கே இதாச்சுன்னா கொரோனா டைமில் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எல்லாமே இறந்தாங்கல்ல, அப்போ பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ என் தம்பி என் கூட இங்கே சென்னையில் இருந்தார், அவர் வந்து

0: இடையில கொஞ்சம் பிரச்சனையில வீட்டுக்கு போறப்ப அங்க இறந்துட்டார். அந்த இறப்பு என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. என் கூடயே இருப்பான், என்ன அவன் படுத்திருப்போம், நாங்கள் இருப்போம், ஒன்றாவே இருப்போம், எல்லாமே ஷேர் பண்ணுவான் பயங்கரமாக. ஆனால் இந்த இறப்பு வந்து என்னை வந்து சைக்காலஜியாக பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக்கி, ஒரு திரைப்படம் கூட பார்க்க முடியாது, ஒரு உணவு கூட சாப்பிடுற அளவுக்கு இது பண்ணிச்சு. இது படிக்கிறப்ப தான் தெரியுது வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது. அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன்ச்சிங்களேன், இதை வந்து நான் ஈஸியாக கடந்து வந்திருப்பேன். அப்போ உளவியலா உங்க மனசை வந்து இறப்பு ஏன் நடக்குது, இறப்பை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்ம சொல்லியிருப்போம்.
1: அருமையாக சொன்னீங்க. ஏன் இது புரட்சி காப்பியம் சீர்திருத்த காப்பியம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது ஏன் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கிறோம்? சிலப்பதிகாரத்தையும் வணிமேகலையும் தொடர்ச்சி இருக்குனாலே இல்லை வேற ஏதாவது காரணங்கள் விட்டா?
0: இல்லை சார், தொடர்ச்சி தான், அதோட கண்டினியூட்டி தான் அப்படின்னு. பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான். அங்கே உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே அப்படியே பொருத்திருக்கு சார். இப்போ நீங்கள் தேவர்மன் படத்தை எடுத்துக்கலாங்களேன், காட்டு முன்னாடி கூட்டமே வேணாம்னு நினைக்க ஒருத்தர் அந்த கூட்டத்து தலைவராகி அவங்க நல்வழிப்படுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த லைன் வச்சுக்கலாம்னு. இப்போ அந்த கூட்டமே புதுசாக அவர் போகும்பொழுது அவர் கொஞ்சம் தவுதாயப்படுவார்ல, என்னால் எப்படி பண்ணணும். அப்போ வந்து ஒரு மென்டார் வருவாங்கன்னு ஒரு கதை இருக்கு சார். ஒரு மென்டார்னு ஒரு சீன் சொல்லுவாங்க. அந்த மென்டார் தான் வந்து அவங்க முதல் முதல்ல வந்து இந்த உலகம் எப்படியாப்பட்டது ஏதுபட்டதுன்னு. இப்போ சிவாஜி கணேசன் சாருடைய கேரக்டர் வந்து அதில் நம்ம வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் கேரக்டர் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரையும் வந்து மென்டார்னு வச்சுருவாங்க. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரவானடிகள் இருக்கார்ல, அரவானடிகள் வந்து முழுக்க முழுக்க வந்து மென்டாராக இருப்பார். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது, எப்போல்லாம் இருக்குது. நீங்கள் சிலப்பதிகாரத்துலேயே இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே வந்துட்டு மதுரையை நோக்கி போகும்பொழுது அவங்க தான் வருவாங்க. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை முழுக்க இது பண்ணாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அரவானடிகளுடைய பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகும்பொழுது அவங்க தவுதாயப்படுவாங்க. அப்போ அவங்க நல்வழிப்படுத்த மென்டாருடைய வேலை. நமக்கு இப்போ யாராவது மென்டார் இருப்பாங்க, அந்த மென்டாரு இந்த காப்பியத்தில் இருப்பாங்க, அந்த காப்பியத்தில் இருப்பாங்க. இந்த கேரக்டர் இங்கே இருக்கும், மணிமேகலை அங்கே இருப்பாங்க. இப்படி எல்லா கதையோட தொடர்ச்சியுமே இது எப்படி யோசித்தாங்கன்னே தெரில. இன்னும் நான் நிறைய நண்பர்களை சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் இதை எடுத்து நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல சார், நம்ம ஓடிடின்னு இருக்குல்ல, இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேலையும் எடுத்தோம்னா இதில் ஒரு 30, அதில் ஒரு 30, 60 கதைகள், 60 எபிசோட்ஸ் இருக்கு. இதே பாருங்களேன், இன்னைக்கு நம்ம சீசன் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன், சீசனுக்குள்ளே வைக்கிறதா எபிசோட்ஸ். இவங்க அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 சீசன் 30 எபிசோடு. இப்போ 30 60 எபிசோட்ஸ் இருக்கு. மீண்ட ஒரு கதையை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கிரிப்பாக சொன்னோம்னா ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரியும் என்பதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த அடிப்படையில் இங்கே 30 காப்பி, அங்கே 30 காப்பி, இங்கே கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டரோட தொடர்ச்சி தான் இது பயங்கரமாக பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தாலும் இதை வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க.
1: இரட்டை காப்பியங்கள் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ள விரும்பும் காப்பியம் வந்து மணிமேகலை காப்பியம். இந்த மணிமேகலை காப்பியம் வந்து இதோட முதன்மை சமயம் வந்து பௌத்தம். தமிழ் இலக்கியத்தில் பௌத்த தர்மத்தை நிலைநாட்ட இந்த காப்பியம் இந்த மாதிரி முயற்சி செய்யுது.
0: பௌத்தம் அப்படின்னா பௌத்தத்துடைய முக்கியமான அவங்களுடைய கோட்பாடு என்னன்னா பசிப்பினை நீக்கிறது. உலக இன்பங்களை துறந்துட்டு துறவர வாழ்க்கைக்கு மேற்கொண்டு துறவர வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முக்தி அடைகிறது தான் பௌத்தத்துடைய கான்செப்ட். கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம இல்லற வாழ்க்கை இருக்கோம், இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவரத்துக்கு போகிறோம். துறவரத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா துறவரத்தோட பர்பஸே வந்து உங்களுக்கு வந்து முக்தி அடைகிறது தான், இறுதியாக போகிறது. அப்போ துறவர வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம இங்கே என்னென்ன பண்ணணும், 4 இட்லி சாப்பிட்றீங்களே அந்த காஸ்ட்டில் 4 இட்லியை வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் பசி உள்ளவங்களுக்கு. அப்போ தான் நீ பசியை உணர முடியும். அப்போ அடுத்தவங்க பசியை உணர்றது தான் பௌத்தத்தோட மிக மிக முக்கியமானது. இப்போ பசியை துரத்தல் உயிர்களத்தில் இறக்கம் சார். எல்லா உயிர்களையும் எப்படி பார்க்கணுன்றதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க சார். ஒவ்வொரு குட்டி குட்டி உயிரையும் இப்போ நம்ம எடுத்தோடனே டப்புன்னு ஒரு கொசு அடிச்சிடும், டப்புன்னு ஒரு எலியை அடிச்சு கொண்டுடணும்ல. நீங்கள் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எந்த உயிருமே துன்புறுத்த மாட்டீங்க. இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன், அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்களோ கொத்தனார் அவங்களுக்குலாம், அவங்களாம் காசை கரெக்டாக கரெக்டுனா கரெக்ட் தான் கொடுப்பேன். இது படித்ததுக்கப்புறம் மதியான சாப்பாடு நான் தான் சார் வாங்கி கொடுத்துருந்தேன். எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சாமானியம் என் வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் பண்ணது இந்த மணிமேகலை காப்பி. அவங்களுக்கு மதியானத்தை என்னென்ன வேணும்னு கேட்டு நானே வாங்கி கொடுத்தேன். இந்த பசியை போக்குவது, உலக இன்பத்தை துறப்பது, இந்த உலகத்தில் நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், தேவையில்லாத வேலை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை விட்டு நம்ம எப்படி ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு அந்த கொள்கையில் ஃபாலோ பண்ணி போகிறதுன்றது மிக அற்புதமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஆசையை துரத்தல், உயிரிழத்தில் இறக்கம், பசியை போக்குதல், தீவினைகளை தவிர்த்தல், பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிறவி சுழற்சி அப்படின்ற மணிமேகலை இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்திர விழா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்திர விழா எப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சோன்னா இந்திர விழா ஃபங்க்ஷனுக்கு அம்மாவும் மகளும் போக மாட்டாங்க. அம்மாவும் மகளும் போக மாட்டாங்க, டான்ஸ் ஆட போகலன்னே அவங்க பாட்டி வந்து ஏ ஊரே வந்து திட்டுதுடி, ஊரே அலர்த்துட்டுருது, நீ போய் எப்படியாவது வந்து அவங்களோட டான்ஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவரோட ஃப்ரெண்டு வந்து வயந்த மாலைன்னு ஒருத்தி இருப்பாள், மணிமேகலையர் ஃப்ரெண்டு வந்து, அவள் போய் தான் வா எல்லாம் ஊரே உன்னை திட்டிக்கிட்டு இருக்கு இவ்வளோ அழகான பெண்ணை வச்சு நீ டான்ஸ்

0: வரலையா அப்போதான் இவங்க வந்து இந்த விஷயம் சொல்லுவாங்க, இவங்க துறவரம் போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ துறவரம் இவங்க கிளம்பி போன உடனே அங்கே வந்து உதயகுமாரன் கேரக்டர் வந்து இவளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி நிற்கும். அப்போ அந்த பள்ளிக்கரை மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அவள் உள்ளே இருப்பா, இப்போ உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாமல் அவனை இருந்துட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பா, சுதமதினு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவளும் இவ்வளோ சேர்ந்து தான் பூ பறிக்க போவாங்க. சுதமதிகிட்ட போனவொடனே அவள் என்ன சொல்லுவானா, இவளை பற்றி தெரியாத மணிமேகலை பற்றி, இவங்க அம்மா வந்து இவங்க மாதவி, இவங்க அம்மாவுடைய பாட்டி வந்து இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னவொடனே அவன் ஒரு இளவரசனால அவனுக்கு என்னென்னா எகத்தாளமாயிரும். ஓ நீ வந்து ஆடல் மகளிரா, இவளுக்கு போய் நான் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ போய் நான் ஏன் துரத்திட்டு வரணும், அவங்க பாட்டிகிட்ட போய் காசை கொடுத்தா இவ்வளோ விற்க போகிறாங்க, நான் வாங்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக பேசிகிட்டு போயிடும். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து எவ்வளோ, ஜெயமோகன் சார் வந்து ஒரு கதையை ரெஃபர் பண்ணியிருப்பார், அந்த சிறுகதை இப்படி தான் இருக்கும். ஒரு ரெண்டு பொண்ணுங்க தங்கியிருப்பாங்க இங்கே சென்னையில், அதில் ஒரு பொண்ணுக்கு ஊரில் வருவா, வந்தோடனே அவன் ஃப்ரெண்ட் இங்கே இருப்பாள், ஏ நீ எத்தனை மணிக்கு டியூட்டி, எனக்கு ஒரு 10 மணிக்கு டியூட்டினா சீரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சண்டேல நீ வெயிட் பண்ணணுமே சொல்லுவாங்க. அவையில் என் பாய் ஃப்ரெண்டு வராண்டி நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுவான். பீச்சில் அவன் எத்தனை மணிக்கு வரான், 4 மணிக்கு, சரி நான் அது வரைக்கும் வரேன்னு சொல்லி போவா, அவளும் ஃப்ரெண்டு வந்தாலும் கிளம்பிடுவா, அவளுக்கு செம்ம போர் அடிக்கும். அப்போ பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலான்னு கிளம்புவா பாருங்க, அப்போ ஒரு பையன் வந்து அவளை பார்க்குவோம், செம்ம அழகாக இருக்காங்களே அப்படின்னு. இவளோட வயசு கம்மியாக கூட இருக்கும் அவளுக்கு, பார்த்துட்டு உடனே இவளுக்கும் பிடிக்கும், ஏன்னா இவளுக்கு போர் அடிக்குது இல்லை, அப்போ கண்ணாடியில் பார்க்க நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு உடனே இவள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் என் பையன் பின்னாடியே வருவான். பின்னாடியே வந்துட்டு துரத்திட்டே வருவான், இது அவளுக்கு பிடிக்கும், அவளை பார்த்து ரசிச்சிட்டே வந்துட்டே இருப்பா. ஒரு டைமில் வந்து அவன் ஓவர்டேக் பண்ணி நின்று, உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க தானே, உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா அவள் சொல்லுவாள், என்ன யாரும் உனக்கு தெரியாது, உன்னை யாரும் எனக்கு தெரியாது, நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி மாதவி மணிமேகலை நிலைமை இருக்கோ, ஒரு ஆண் தன்னுடைய சிந்தனையில் மிக பெருசாக ஒரு பொண்ணை இமேஜ் பண்ணுறப்ப டக்குன்னு சொல்லுவா, எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா போதும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உடனே அவன் சொல்லுவான், 2000 ரூபாயா உனக்கு ஜாஸ்தி, நீ என்ன அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமாக நக்கலாக பேசி, சரி வீடு இருக்கா வா அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு ஃப்ரெண்டில் போ. இப்போ வந்து அவன் முன்னாடி போவான், இவர் பின்னாடி வர வைக்கிற மாதிரி. இப்போ போனேன் ரூமுக்கு போயிடுவாங்க, ரூம் போனால் ரொம்ப அசிங்கமாக பேசுவான், வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கலாம் கேட்டுக்கிட்டு, இவர் வந்து அவங்க சொந்த வீடு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கங்கே போட்டு இன்னரோட போய் குளிக்க போயிடுவான். இவன் என்ன பண்ணால் ரூமை பூட்டிட்டு வந்த ரூமை பூட்டினோடனே அவர் எழுதியிருப்பாள், சூப்பராக இருக்கும், ஒரு பூனை வந்து எடுத்தோன்னே ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு அது எப்படி ஃபஸ்ட்டு கரைய மாதிரி கத்தி தட்டார் பண்ணி சத்தம் போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு ஒரு மூலையில் ஒழிஞ்சிற மாதிரி அவன் கத்தி அக்கா அக்கா மன்னிச்சுங்க அக்கா அப்படி இப்படி இப்படின்னா உனக்கு பொண்ணுனா அவ்வளோ இதாக இருக்கும், கதவு திறந்துட்டேன் பூனை மாதிரியே ஓடினா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அது வரைக்கும் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி இந்த பொண்ணு இல்லை நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோன்னே டக்குனிவை வந்து ஒரு விலை மாதர் ஒரு பரத்தையும் தெரிஞ்சவொடனே ஆணுடைய மனசு எப்படி மாறுன்றத அந்த கதை படித்து நான் பயங்கர பெருமை. இப்போ கட் பண்ணால் இங்கே வந்து மணிமேகல் இதே சீன் இங்கே இருக்கு. இந்த சீனில் பார்த்தா இது வருவாவ இவன் வந்து திட்டிட்டு போயிடுவான், அவங்க அம்மா வந்து ஒரு விலை மாதர்னு சொல்லிட்டேன் நான் காசை கொடுத்து இவளை வாங்கிட்டு போகிறேன் இதுக்கே நான் விளையணும்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ வெளியே வந்து இவன் என்ன சொல்லுவானா, அவன் வந்து என்னோடய குலத்தையும் என் இனத்தையும் பெண்ணினத்தையும் வந்து கேவலமாக பேசிட்டு போகிறான், ஆனாலும் என் மனசு அவன் பின்னாடி போகுதுடி இன்னும், அதனால இது என்ன இதுதான் காதலா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு, என் மனசையும் அவன்கிட்ட போகணும் எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னு புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். இது கட் பண்ணால் எங்கே கொண்டு வருவாங்கன்னா மணிமேகளுடைய முற்பிறப்பில் வந்து அவன் தான் புருஷனாக இருப்பான், அதனால தான் போகுதுன்றாங்க. இப்போ இவளுக்கு மறுபடியும் தான் முற்பிறப்பில் தன்னோட கணவன் சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் அவன் இம்ப்ரெஸ் ஆக போகும் பொழுது அவன் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை நீ வந்து போன ஜென்மத்தோடைய வேலை முடிஞ்சு தான் நீ செத்து போன, இந்த ஜென்மத்தோட உன்னோட வாழ்க்கையில பர்பஸ் என்னன்னா உயிர்களுக்கு சாப்பாடு போட்டு உயிர் பசி போக்குறதா உன் வேலையுடைய, இப்போ நீ கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியே வாழ்றதுல இந்த பிறவில கிடையாது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு குழந்தை இறந்துருச்சு வச்சுங்களேன், இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிறவியோட வந்த பர்பஸ் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான், நீ போட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருக்காது, நீ ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 வயசு வரைக்கும் அந்த ஜென்மத்தில் வாழ்ந்துருக்காங்க, ஒரு 20 வயசு வரைக்கும் வாழ்னா 20 வயசு இங்கேருந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான், நீ அதுக்கு இவ்வளோ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு. இதை வந்து நம்ம முன்பிறப்பி பிற்பிறப்பில் நம்ம அறிவியல் பூர்வமாக சாத்தியமாக இல்லையானாலும் உளவியலாக வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப அற்புதமாக இந்த காப்பியங்கள் இருக்கும்.
1: அருமையாக சொன்னீங்க, பௌத்த சமயம் குறித்து எப்படி வந்து தமிழ் இலக்கியத்தில் இந்த காப்பியம் நிலைநாட்டுது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த காப்பியத்தோட முதல் காதை வந்து விழாவரை காதை, அதில் இந்திர விழாவோட தான் இந்த காப்பியம் தொடங்குது, பூம்புகாரில் நடைபெற்ற இந்திர விழா. ஏன் அது என்ன காரணம்,
0: பருத்திவீரன்னு ஒரு படம் இருக்கும், ஓப்பனிங்க உங்களுக்கு ஒரு விழாவை சம்பந்தமாக இருக்கும். இப்போ அதோட எண்டு வந்து ரொம்ப சோகமாக போகுதுன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து ஆடியன்ஸ் எடுத்தோன்னே அப்படி இல்லாமல் அவங்க வந்து ஒரு விழாவை வந்து எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்றது காட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இவர் ரொம்ப பிளானா ஓப்பன் பண்ணா பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் மூடு கொண்டு, நீங்கள் கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா விழாவரை காதையை நம்ம எடுக்க மட்டும் ஒரு 6 கோடி ஆகும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பண்ணி ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்ணி அதற்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வரலன்னு உள்ளே கொண்டு போகிறார். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே மெத்தடாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். விழாவதை காதையை அந்த காதை தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு அந்த ஊர் எப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்ம

0: அனாத்தமாய் சாப்பிட்டோம், நம்ம என்னமாய் உடுத்துறோம், நம்ம என்னமாய் குடித்தோம், நம்மள்ட்ட 80,000 ஒரு குழு இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணோன்றதுக்கான எல்லா எவிடென்ஸையும் எங்கேயா சொல்லணும், அதை எங்கே சொல்லணும், முதல் தாப்பில் தூக்கி அழகாக வச்சுருவார். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப விழா வரை கதையை வந்து நீங்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களாக படிக்காமல் என்னென்னலாம் இருந்துச்சு, எத்தனைமா கூட்டங்கள் வச்சாங்க, அந்த கூட்டங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் மிக பர்ஃபெக்டாக எழுதிருப்பதுனால விழா வரை கதையை முதல்ல வச்சுருக்காரு என்று சொல்லலாம்.
1: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை பங்கேற்றவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:32.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

இசை கேட்கும் நேரம், இனிமை தேடும் நேரம், உங்கள் மனதை வருடும் மெல்லொடி முதல் மனதை உற்சாகப்படுத்தும் துள்ளல் பாடல்கள் வரை இசையின் இனிய பயணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. உங்கள் காதுகளுக்கு விருந்து, உங்கள் இதயத்திற்கு இனிமை, நினைவுகளுக்கு ஒரு புதிய பயணமாக வருகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை, இந்த பாடலைக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, இந்த பாடலை பாடியிருக்காங்க சத்யன் அவர்கள், இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்காரு நா முத்துக்குமார் அவர்கள். இதோ நேர்களே அந்த பாடல்.

பண்பலையில் கவி பாடும் நேரம் பிற்பகல் 2:38. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. முதல் பாடலின் இனிமை இன்னும் உங்கள் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்க, அடுத்ததாக வரப்போகும் அந்த பாடல் அந்த இசை பயணத்தை இன்னும் அழகாக்கப் போகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை பாடியிருக்காங்க விஜய் பிரகாஷ். இந்த பாடலுக்கான வரிகள் வந்து நா முத்துக்குமார். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: இசை என்பது காதுகளுக்கான விருந்து மட்டல்ல, மனதின் ஓரத்தில் உறங்கி கிடக்கும் நினைவுகளை தட்டி எழுப்பும் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை இன்னும் கொஞ்சம் நம் மனதில் நிறைக்கப்போ வருகிறது அடுத்த பாடல். இனிமையிலும் நினைவுகளிலும் நிழலும் நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலை பாடியிருக்காங்க விஜய் யேசுதாஸ் மற்றும் சுவேதா மோகன். இந்த பாடலுக்கான வரிகள் நா முத்துக்குமார், இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. இதோ நேர்களே அந்த பாடல்.
1: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேளம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:49. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. மௌனத்தில் கூட இசை உண்டு, மனதில் கூட ஒரு ராகம் உண்டு, நினைவுகள் பேசும்போது நெஞ்சை தொடும் ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலை கேட்கும் நொடியில் நேற்றைய நினைவுகள் இன்றும் மலரும், இன்றைய தருணங்கள் நாளை நினைவாகும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா இந்த பாடலை பாடியிருக்காங்க. கார்த்திக் அவர்கள். இந்த பாடலுக்கான வரி நா முத்துக்குமார். இதோ நேர்களே அந்த பாடல்.

பண்பலை இசைப்பாடும் நேரம் பிற்பகல் 2:55. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. பயணம் முடிவை நெருங்கினாலும் இசையின் இனிமைக்கு முடிவே இல்லை. சில பாடல்கள் காதுகள் மட்டும் ஒழிப்பதில்லை, அவை நம் நினைவுகளும் என்றென்றும் வாழ்கின்றன. அந்த இனிய நினைவாக இன்றைய இசைப்பயணத்தின் இறுதி பாடலாக இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிச்சரண் அவர்கள். இந்த பாடலுக்கான வரிகள் நா. முத்துக்குமார், இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இன்றைய இந்த இசை பயணத்தில் எங்களோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திக்கும் வரை உங்கள் நினைவுகளும் இசையும் உங்கள் இதயத்தில் இனிமை நிறைந்திருக்கட்டும். நன்றி நேர்களே. உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜெய் பார்த்தசாரதி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரும் பிற்பகல் 3:01. வரும் 1 மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். சப்தஸ்வரங்களின் வரங்களாய் உங்களின் இசை தொகுப்பு வரும் 1 மணி நேரமும் வலம் வர காத்திருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் வலம் வர 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு பாடலை அனுப்புங்க நேர்களே. உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்க விடப்படும்.

ஆம்நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் வரணும்னா நான் சொன்ன நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை கடகடகடான்னு அனுப்பி வச்சுருங்க. உங்களுடைய விருப்ப பாடல் நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்தே கேட்டு ரசிக்கலாம். சரியா நேர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க மேட்டுப்பட்டி பகுதியிலிருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
10: நேயர்களின் ரசனை குவியல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். சாலையில் இருசக்கர வாகனத்தில் போகும்போது நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. நேர்களே, அதிக வேகத்தில் பயணம் செய்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி காரில் போகும்போது கூட நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கணும். மிதமான வேகம் நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லையா? நம்ம ஃபேமிலிக்கு முக்கியமாக நல்லது. சரிங்க, அடுத்ததான் என்ன பாட்டு?

யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தருமபுரி மாவட்டம் அதான் எருமத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வசந்தி இவங்க கேட்டிருக்காங்க மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்போம்மா நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: 3:16 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மெலடி பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஸ்லோ மெலடி பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃபாஸ்ட் பீட் அந்த மாதிரி சாங், அடித்தூளான பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் எப்பவுமே ப்ரீஸ் மாதிரி ரொம்ப அமைதியான பாடல்களை கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி ரசனைகள் எல்லாருக்குமே வேறுபடுது. ஆனால் இசைக்கு ஒரு தன்மை இருக்குங்க. எந்த ராகத்தில் இசைக்கப்படுதோ அந்த தன்மைக்கு நம்மளுடைய மனசை அது மாத்திரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் இசையாக மட்டும்தான் இருக்க முடியும். இசையை ரசிக்காதவங்க யாருமே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வான்மதி திரைப்படத்திலேருந்து யார் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சேலத்திலேருந்து சங்கீதா இவங்க கேட்டிருக்காங்க. வான்மதி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: மூன்று மணி 23 நிமிஷம் ஆயாச்சுங்க. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் கலக்கலான அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா நேர்களே? சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காரு. ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ அந்த பாடல்.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில்

0: நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
1: நேரம் 3:30 ஆயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 1:30 கடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. வரும் 1:30 தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. கலக்கலான பாடல்கள், வித்தியாசமான ரசனைகள், நிறைய ரசனைகளின் கலவையாக இந்த நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சின்ன ரெட்டியள்ளி பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னா செந்தில், இவர் கேட்டிருக்காரு. விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
8: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
9: அழகழகான பாடல்களோட இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கட்சவில் கலக்கல் பாடல் கதை. சரிங்க, அடுத்த பாடல் என்ன பாடலா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குன்னூர்லேருந்து நேத்ரன் கேட்டிருக்காங்க. கலைஞன் திரைப்படத்திலிருந்து பாடல். ரொம்ப நாளாச்சுல இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டு கேட்போம் மனிதர்களே.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. 3:45 தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது, எல்லாமே உங்களுடைய விருப்ப பாடல்கள். அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அவங்களோட பின்கோடும் சேர்த்து போட்டிருக்காங்க. பிரேம்நாத் இவர் கேட்டிருக்காரு. செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல், மனோஜானகி குரலில் இவங்க காம்போவில் வந்த இன்னொரு வெற்றி பாடல் இதுன்னு கூட சொல்லலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: மூன்று மணி 53 நிமிஷத்துல கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே, இது கட்சவியல் காலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததான் பாடல் கேட்டிருக்காங்க, திருப்பூர்ல இருந்து ஜனனி கேட்டிருக்காங்க. இவங்க ஜல்லிக்கட்டு காலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்போமா நேர்லே?

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
8: நிறைவு பெற்றது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள். தொடர்வது நாடகம் சென்னை அஞ்சலாக.
9: நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர் எஸ் ராஜகுமார், அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர் வி விஸ்வேஸ்வரன், தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர் பி நடராஜன், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா,

0: இளவரசி மோகனாங்கி, ஆர் கே ரேவதி. நாயக்க மகாதேவி நாடகம்.
1: இதனால நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது
2: என்னன்னா, இதோ கண்டரும் போடுறாங்களே, வா போய் கேப்போம்.
1: தஞ்சை பேரரசரின் புதல்வி, நமது பாசத்திற்குரிய இளவரசி மோகனாங்கி இன்ப சுற்றுலா போயிட்டு நாடு திரும்புற வேளையில அடர்ந்த காட்டுல திசை மாறி போயிட்டதா தெரிய வருது.
2: இளவரசிய காணாமா?
1: இளவரசிய காணாததால நமது பேரரசர் விஜயராகவ நாயக்கர் துன்பத்துல ஆழ்ந்திருக்காரு.
3: மாரியாத்தா, மோகனாங்கிய பத்திரமா கொண்டு வந்து
1: இளவரசிய பத்தின தகவல் கொடுத்தாலோ, அல்லது இளவரசிய பாதுகாப்பா மன்னர்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சாலோ தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இது தஞ்சை பேரரசரின் ஆணை.
4: இளவரசிக்கே இந்த கதினா நமக்கெல்லாம் என்னங்க? வாங்க போய் தேலாம், வாங்க வாங்க போலாம், வாங்க.

0: தஞ்சை பேரரசருக்கு வணக்கம். இளவரசியார் வந்து கொண்டிருக்கிறார்.
1: அப்பா, அப்பா!
2: மங்கம்மா, மகளே, வந்து விட்டாயா?
1: ஆமாப்பா.
2: மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற உன்னை 4 நாட்களாக காணாமல் நான் எப்படி பதறிவிட்டேன் தெரியுமா?
1: அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா காணாமல் போவதற்கு?
2: சின்ன குழந்தையாக இருந்திருந்தால் என் கண்காணிப்பில் அல்லவா இருந்திருப்பாய்? இப்போது நீ வளர்ந்து விட்ட பெண்ணாக இருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்மகனை போல் சுற்றி கொண்டிருக்கிறாய். அது சரி, இந்த பெண் யார் என்று நீ சொல்லவில்லையே.
1: என்ன, எங்கே சொல்ல விட்டீர்கள்? இவள் என் தோழி, பெயர் மோகனாங்கி.
2: இதுவரை நான் உன்னை பார்த்ததில்லையே, யாரம்மா நீ?
3: நான்
1: பயப்படாதே மோகனாங்கி, இவர் என் தந்தை லிங்கம நாயக்கர்.
3: நான் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கரின் மகள் மோகனாங்கி.
2: என்ன, இளவரசி மோகனாங்கியா? நீங்கள் எப்படி இங்கே? என்னால் நம்ப முடியவில்லையே.
1: அப்பா, இன்று நான் மிகப்பெரிய சாகசம் செய்திருக்கிறேன்.
3: ஆமையா, உங்கள் மகள் மங்கம்மா இன்று என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி இருக்கிறாள்.
2: என்னம்மா சொல்லுகிறீர்கள்?
3: ஐயா, நான் கொல்லிமலை அழகை பற்றி கேள்விப்பட்டு அதை சுற்றி பார்க்க விரும்பினேன்.
2: சரி.
3: என் தந்தையிடம் என் விருப்பத்தை சொன்னேன். அது நம் ஆளுகைக்கு உட்பட்ட இடமில்லை, அங்கு செல்வது ஆபத்தானது என்று என் தந்தை மறுத்துவிட்டார்.
2: பிறகு?
3: மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தியதால் மாறு வேடத்தில் சில வீரர்களுடன் என்னை அனுப்பி வைத்தார். நானும் கொல்லிமலை அழகை சில தினங்கள் ரசித்து பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சுற்றுப்பாதையில் சென்றால் நேரமாகிவிடும் என்பதால் விரைந்து சென்று விடலாம் என்று காட்டுப்பாதையில் புகுந்து விட்டோம். திடீரென்று பாதி வழியில் கள்வர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அவர்களோடு போராட முடியாமல் வீரர்களும் என்னோடு வந்த தோழிகளும் அவர்கள் உயிரை காத்துக்கொள்ள ஓடிவிட்டார்கள்.
2: இளவரசி, ஏன் இந்த ஆபத்தான விளையாட்டு? இளவரசியின் உயிரை விட தங்கள் உயிரை பெரிதாக நினைத்தவர்களை நம்பி வெளியே வந்தது தவறல்லவா?
1: அப்பா, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள்.
3: என்னை சேர்ந்தவர்கள் ஓடிய பிறகு அந்த கல்வர்கள் என்னை நெருங்கிய நேரம் அப்பப்பா நான் பயத்தில் அலறிவிட்டேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு பெண் புலி சீறி பாய்ந்து வந்தது.
2: என்ன, பெண் புலியா?
3: ஆமையா, அந்த கல்வர்களோடு போராடி அவர்களை ஓட ஓட விரட்டி என்னை காப்பாற்றிய அந்த பெண் புலி இதோ உங்கள் மகள் மங்கம்மாள். மங்கம்மாள் மட்டும் அந்த நேரம் அங்கு வராது இருந்திருந்தால் கடவுளே, என் கதி என்னவாகி இருந்திருக்கும்?
1: அப்பா, இப்போது சொல்லுங்கள், உங்கள் கண்களுக்கு நான் ஆணாக தெரிகிறேனா இல்லை பெண்ணாக தெரிகிறேனா?
2: என் மகள் வீரம் மங்கம்மாளாகவே தெரிகிறாய்.

0: ஐயா, மங்கம்மாளை மகளாக பெற்ற தாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்.
1: நானும் ஒப்புக்கொள்கிறேன் அம்மா. இளவரசி, தாங்கள் என் விருந்தினராக சில தினங்கள் இங்கே தங்கிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களை காணாமல் தஞ்சை அரசர் சொல்லொண்ணா வேதனையில் இருப்பார். உடனடியாக தங்களை உரிய இடத்தில் பாதுகாப்பாக சேர்ப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன்.
0: ஆம், என் தந்தை மிகவும் கவலையுடன் இருப்பார். உடனே நான் தஞ்சை செல்ல வேண்டும்.
2: இல்லை இல்லை மோகனாங்கி, என்னோடு தங்கி இருந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும்.
0: மங்கம்மா, என் உயிருள்ள அளவும் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. மங்கம்மா, இன்று நாம் பிரிந்தாலும் என் இதயத்தை விட்டு உன்னை யாராலும் பிரிக்க முடியாது.
2: மோகனாங்கி,
0: ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன். நிறைவேறாத ஆசை என்று உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உன் மனக்கோட்டையை மலைக்கோட்டையாக மாற்றக்கூடிய உன் தோழியாக இந்த மோகனாங்கி நான் இருப்பேன். இது உறுதி மங்கம்மா, உறுதி.
2: மோகனாங்கி, என்னை பிரிந்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டாய். மீண்டும் நாம் எப்போது சந்திப்பது?
0: மங்கம்மா, நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு வந்து என்னோடு நீண்ட நாள் தங்கியிருக்க வேண்டும். நடந்த அனைத்தையும் சொன்னால் என் தந்தை உங்களை பார்க்க விரும்புவார். மங்கம்மா, இப்போது நான் புறப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதோ பார் மங்கம்மா, எங்கே, எனக்கு விடை கொடு.

0: அப்பா.
1: மகளே, மோகனாங்கி வந்து விட்டாயா? உன்னை காணாமல் தவித்து போய்விட்டேன் அம்மா. அப்பாடா, உன்னை பார்த்ததும் தான் என் மனம் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறது. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே?
0: இல்லை அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. எப்படி போனேனும் அப்படியே உங்கள் மகளாகவே திரும்பி வந்திருக்கிறேன் அப்பா.
1: என்னம்மா இது? சிறுபிள்ளைத்தனமான உன் நடவடிக்கையால் எனக்கு எவ்வளவு அபகீர்த்தி தெரியுமா?
0: என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன்.
1: பெற்ற மகளையே பாதுகாக்க தெரியாத அரசன் எப்படி மக்களை காப்பாற்றுவான் என்ற ஏளன பேச்சிற்கு என்னை ஆளாக்கி விட்டாய் மகளே.
0: அப்பா, இனி உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். இது சத்தியம் அப்பா.
1: மோகனா, உன்னை காப்பாற்ற முடியாமல் நிர்கதியாய் விட்டுவிட்டு வந்த காவலர்களையும் உன் தோழிகளையும் சிறையில் அடைத்து விட்டேன்.
0: அப்பா, அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. சுற்றுப்பாதையில் செல்ல இருந்த அவர்களை காட்டுப்பாதையில் செல்ல வற்புறுத்தியதே நான் தான்.
1: அப்படியா?
0: அதோடு எதிரிகளின் வளமறியாது அவர்களோடு போரிட்டு மாழ்வதில் என்ன பயன்? அப்பா, எனக்காக அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள்.
1: அது சரி, நீ எப்படியம்மா அங்கிருந்து தப்பி வந்தாய்?
0: அப்பா, என்னை காப்பாற்றியது ஒரு பெண்.
1: என்ன, பெண்ணா?
0: ஆமாப்பா, இடது கையில் கட்டாரியும் வலது கையில் குத்தீட்டியுமாய் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து குதித்தாள். குன்றுகளின் சந்து பொந்துகளில் மறைந்து பின் தாவி எதிரிகளை தாக்கியதை பார்த்து நான் பிரமித்து விட்டேன். நிச்சயம் அவள் முழு பயிற்சி பெற்றவளாக இருக்க வேண்டும். கல்வர்களை என்னை நெருங்க விடாமல் தடுத்து சாதுரியமாக அவள் போரிட்ட விதம் ஆண்களையும் மிஞ்சுவதாக இருந்தது. சற்று நேரத்தில் அவளோடு சேர்ந்த சில வீரர்களும் அங்கு வந்துவிட்டார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று கல்வர்களும் ஓடிவிட்டார்கள்.
1: யாரம்மா அந்த பெண்?
0: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
0: ஆமாப்பா, அவள் தந்தையின் பெயர் லிங்கமன் நாயக்கர்.
1: லிங்கமன் நாயக்கர்? ஒருவேளை மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் முன்னாள் படை தளபதியாக இருப்பாரோ? சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். பொண்ணும் பொருளும் பரிசாக பெற வேண்டியவர்கள்.
0: ஆமாப்பா, என் உயிர் காத்த தோழியையும் அவளை வீராங்கனையாக வளர்த்த

0: அவள் தந்தையையும் இங்கு அழைத்து வந்து விருந்தினர்களாக தங்க வைக்க வேண்டும். அப்பா, அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்பா,
1: உடனடியாக ஆக வேண்டியது செய்கிறேன். அம்மா, நீ போய் ஓய்வெடுத்துக்கொள்.
0: சரி அப்பா.
2: அரசே, தங்களை காண மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் தூதுவர் வந்திருக்கிறார்.
1: மதுரை மன்னரின் தூதுவரா? விருந்தினர் மாளிகையில் அவர் தங்க ஏற்பாடுகளை செய்.
2: உத்தரவு அரசே.
1: என் மீது பகைமை பாராட்டுபவன் மதுரை மன்னன் சொக்கநாதன் இன்று தூது அனுப்புகிறான் என்றால்

0: மகளே மங்கம்மா, உன் தந்தையை லிங்கம்மனையே வாழ்வீச்சில் வீழ்த்தி விட்டாயே, வெற்றி உன் பக்கமே.
1: அப்பா, நான் வீழ்த்தி விட்டேனா? இல்லை, நான் வீழ்த்த நீங்கள் காரணமா? எதுவாயிருந்தாலும் தாங்கள் எனக்கு தந்த பயிற்சிக்குத்தான் வெற்றி.
0: வாழ்வீச்சில் மட்டுமல்ல மகளே, உன் வாய்வீச்சிலும் உன்னை வெல்வது கடினம்.
1: மொத்தத்தில் என்னை வாயாடி என்கிறீர்கள்.
0: குழந்தைகள் எப்படி பேசினாலும் பெற்றவர்களுக்கு அது பெருமையாகத்தான் தெரியும்.
1: அப்படியானால் இன்னும் நீங்கள் குழந்தையாகவே என்னை நினைக்கிறீர்களாப்பா?
0: உன்னை ஒருவன் கையில் ஒப்படைக்கும் வரை நீ எனக்கு குழந்தைதானடா.
1: அப்படியானால் நான் எப்போதும் உங்களிடமே இருந்து விடுகிறேன் அப்பா.
0: அது எப்படி அம்மா முடியும்? கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். அழகு, அறிவு, ஆயுதம் தாங்கிய கள்வர்களையே விரட்டி அடித்த உன் வீரம், அனைத்தும் உன்னை கைப்பிடிக்க போகும் உன் மணாளனுக்கு போய் சேர வேண்டாமா?
1: போங்கள் அப்பா. அப்பா, அப்பா, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன்.
0: என்னம்மா கனவு?
1: சொன்னால் பரிகசிக்க மாட்டீர்களே.
0: அடாடா, பரிகாசத்திற்கு அப்பாற்பட்டவள் அல்லவா என் மகள் மங்கம்மாள். கண்டது நல்ல கனவு தானே?
1: அப்பா, ஒரு பேரரசன் இரு கரங்களையும் வேகமாக வீசிக்கொண்டு வீருநடை போட்டபடி என் அனுமதியின்றி என் அறையில் புகுந்து.
0: என்ன தைரியம்? பரவாயில்லை, கனவுதானே. அப்புறம்?
1: ஏ மங்கம்மா, நான் உனக்காகவே காத்திருக்கிறேன். எப்போது என்னிடம் வரப்போகிறாய்? வருகிறாயா, இல்லை உன்னை கடத்தி கொண்டு போகவா என்றபடி என்னை இருக்க.
0: என்ன, யார் அந்த காமுகன்? ஓஹோ, கனவுதானே. சரி, பேரரசன் என்றாயே, முகம் தெரிந்தவனா அல்லது புதியவனா?
1: முகம் தெரிந்தவர்தான் அப்பா. தாங்களும் அறிந்தவர்தான்.
0: நான் அறிந்தவரா? யாரம்மா அந்த பேரரசர்?
1: அவர் மதுரை மன்னர் சுக்கநாத நாயக்கர்.
0: என்ன ஆச்சரியம், என் நீண்ட நாள் கனவும் நேற்று நீ கண்ட கனவும் ஒன்றாகவே இருக்கிறதே.
1: என்னப்பா சொல்கிறீர்கள்?
0: ஆம், மன்னர் சொக்கநாதருக்கு ஏற்றவள் நீ என்று என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
1: அப்பா,
0: முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுதான். ஆனால் நீ சகல சௌந்தரியங்களும் நிறைந்தவள், அன்பின் உறைவிடம், வீரத்தின் விளைநிலம், அழகின் அவதாரம். நீ சேர வேண்டிய இடம் சொக்கநாதரின் அரண்மனை என்று யாரோ என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: அப்பா,
0: இப்போது நீ கண்ட கனவும் என் எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது. இது என்ன, தற்செயலான ஒரு நிகழ்வா அல்லது தெய்வத்தின் வழிகாட்டலா?
1: அப்பா, எதுவாயிருந்தாலும் மறந்துவிட வேண்டியதுதான்.
0: ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்?
1: ஆமாப்பா, நடக்காததை நினைத்து ஏமாறுவதை விட நடப்பதை நினைத்து திருப்தி அடைவதுதான் மேல் என்று நீங்கள் தானே சொல்வீர்கள்.

இல்லை அம்மா இல்லை, இது தெய்வத்தின் கட்டளை. எண்ணெயில் மூழ்கிய திரியை வெளியே எடுத்து விட்டிருக்கிறாய். இனி தீபத்திற்கு ஒளி தர வேண்டியது என் வேலை, அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போய் ஓய்வெடுத்துக் கொடு.

0: தஞ்சை மாமன்னருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களே. விருந்தினர் மாளிகையில் சகல வசதிகளும் கிடைத்தனவா?
0: எந்த குறையும் இல்லை அரசே, நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
1: மதுரை பேரரசர் சொக்கநாத நாயக்கரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பிரதான அமைச்சர் தாங்கள். தாங்களே இங்கு தூதுவராக வந்திருப்பதால் தங்கள் வருகையில் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கும் என எண்ணுகிறேன்.
0: ஆம் அரசே, நல்ல செய்திதான்.
1: நல்ல செய்தியா?

0: மதுரை பேரரசர் சொக்கநாத நாயக்கரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பிரதான அமைச்சர் தாங்கள். தாங்களே இங்கு தூதுவராக வந்திருப்பதால் தங்கள் வருகையில் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கும் என எண்ணுகிறேன்.
1: ஆமரசே, நல்ல செய்திதான்.
0: நல்ல செய்தியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான். விவரத்தை சொல்லுங்கள்.
1: நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் இதுவரை திருமணத்தில் விருப்பமின்றி இருந்தார் எங்கள் அரசர் சொக்கநாதர். தங்கள் குமாரத்தி இளவரசி மோகனாங்கியின் அழகிய தோற்றத்தை ஓவியத்தில் பார்த்த பிறகு இப்போது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.
0: என்ன,
1: இளவரசியார் எங்கள் நாட்டின் பேரரசியாக வருவதை எங்கள் நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். மதுரை அரசும் தஞ்சையும் திருமண ஒப்பந்தத்தால் ஒன்றுபடும் நன்னாளை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன அரசே, சிந்தனையில் அழிந்து விட்டீர்கள்?
0: அமைச்சரே, இந்த விதத்திலாவது சொக்கநாதன் என்னை பணிய வைத்து விடலாம் என்று கனவு காண்கிறானா?
1: அரசே, பொறுமை காக்க வேண்டும். இந்த திருமண பந்தம் நம்மிடையே உள்ள பல மனவேற்றுமைகளுக்கு விடை கொடுத்துவிடும். போர் மேகங்களின் வேகம் கூட தணிந்து விடும்.
0: நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். போரில் படிய வைக்க முடியாத என்னை திருமணத்தின் மூலம் படிய வைத்து விடலாம் என்பதுதானே சொக்கநாதனின் திட்டம்.
1: அரசே, தங்களிடமிருந்து இந்த அளவு கோபத்தை நான் எதிர்பார்க்கவில்லை.
0: நடந்ததை மறப்பது மற்றவர்களுக்கு எளிதாக இருக்கலாம், அடிபட்ட வலி எனக்குத்தான் தெரியும். என்னை எதிர்த்து போரிட்ட மராட்டிய தளபதி சாக்கோஜிக்கு உதவியவன் சொக்கநாதன். உதவி கேட்ட என்னை புறக்கணித்து விட்டதும் அல்லாமல் சாக்கோஜிக்கு படைபலம் தந்து உதவியதன் மூலம் என் முதுகில் குத்தியவன் சொக்கநாதன்.
1: அரசே, நடந்ததற்கான காரண காரியங்களை கூறி விவாதிக்க விரும்பவில்லை. முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இது. கனிந்து வரும் வேளையில் சினம் தவிர்ப்பதே சாலச் சிறந்தது. தங்கள் அரசுக்கும் இளவரசியார் மோகனாங்கிக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமானவர், தகுதி படைத்தவர் எங்கள் அரசர் சொக்கநாதர்.
0: என் மகளை மனம் புரிய எந்த வகையில் தகுதி படைத்தவர் உங்கள் அரசர்?
1: அரசே, தங்கள் பேச்சின் உள் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை.
0: இன்று சொக்கநாதன் மதுரை அரசனாக இருக்கலாம், அரச வம்சமாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொக்கநாதின் முன்னோர்கள் யார்? விஜயநகர மன்னரிடம் அடப்பக்காரனாக கை கட்டி வாய் பொத்தி சேவகம் புரிந்த வம்சம் தானே.
1: அரசே, உண்மைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசாகத்தானே நாடாளும் மன்னர்களாக உயர்ந்திருக்கிறார்கள்.
0: அடித்தளம் அடிமைத்தனம் என்பதுதானே உண்மை.
1: அரசே, எங்கள் மாமன்னர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான். இந்த திருமண உறவும் புதியதல்லவே. இதற்கு முன்னதாகவே தஞ்சை மாமன்னரின் மகளை எங்கள் திருமலை நாயக்க மாமன்னர் மனம் புரியவில்லையா?
0: அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எங்கள் அரசகுமாரி திருமலை நாயக்கரிடம் பட்ட அவமானம் என் மகளுக்கும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை.
1: அரசே, தாங்கள் ஒரு முடிவோடு பேசுவதாக நான் எண்ணுகிறேன். திருமலை நாயக்கர் காலத்து அவமரியாதைக்கும் எங்கள் மன்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. மதுரையும் தஞ்சையும் ஒரு மரத்திலிருந்து பிரிந்த கிளைகள். நமக்கிடையே உள்ள பகைமை எதிரிகளின் ஊடுருவலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. இதை தங்களின் சொந்த பிரச்சனையாக பாராமல் நாட்டின் நலங்கருதி பார்க்க வேண்டும். இருமனம் கலந்ததுதான் திருமணம். எங்கள் மன்னரின் இசைவை நான் தெரிவித்து விட்டேன். இளவரசியாரின் மனதையும் தாங்கள் புரிந்து கொண்டால் நலம் பயக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
0: ஆடு பகை குட்டி உறவாகி விடுமா என்ன? என் கருத்துத்தான் என் மகளின் கருத்தாகவும் இருக்கும்.

0: ஆனாலும் இது பற்றி என் மகளிடம் பேசுகிறேன்.
1: அரசே, தங்கள் குமாரத்தி மீது நீங்கள் கொண்ட பாசம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நல்ல செய்தியோடு மதுரை செல்ல வழியும் கிடைத்திருக்கிறது. நன்றி அரசே.
0: விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அமைச்சரே.
1: என்ன அரசே?
0: உறங்கி ஓய்விடுங்கள், கனவுகளுக்கு அங்கு இடம் வேண்டாம். Ha ha ha!

0: மாமன்னருக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து அமைச்சர் வேங்கடகிருஷ்ணப்பர் மன்னருக்கு ஒரு லிகிதம் அனுப்பியிருக்கிறார்.
1: கொடு. மாமன்னர் சொக்கநாதருக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். தஞ்சையிலிருந்து வேங்கடகிருஷ்ணப்பர் வரையும் நிருபம்.
2: மன்னரிட்ட ஆணைப்படி தஞ்சை அரசர் விஜயராகவ நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். தங்களின் சுமூகமான எதிர்பார்ப்புக்கு மாறாக தஞ்சை மன்னரின் அணுகுமுறை சற்று ஏமாற்றம் தருவதாகவே இருக்கிறது.
1: என்ன?
2: மன்னரின் கோபம் சற்றும் தணியவில்லை, பிடிவாத போக்கும் மாறவில்லை. ஆனாலும் இளவரசி மோகனாங்கியின் விருப்பத்திற்கு மாறாக அரசர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று அவர் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மகள் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பாசம் நான் தூது வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சக்தி படைத்ததாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இன்றைய நிலை காய் என்றாலும் அதுவே நாளை கனியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. நல்ல செய்தியோடு மன்னரை நேரில் சந்திக்கிறேன்.
1: விஜயராகவா,
3: அப்பா அழைத்தீர்களாமே. என்னப்பா வழக்கமான உற்சாகத்தை காணும்? தஞ்சை மன்னருக்கு ஏதும் குழப்பமா?
4: ஆம் மோகனா, சற்று குழப்பத்தில் தான் இருக்கிறேன்.
3: ஓ, என்னை பற்றி உங்களுக்கு கவலை வந்துவிட்டது. இன்னும் என்னப்பா குழப்பம்? நான் தான் கிடைத்து விட்டேனே.
4: நீ கிடைத்து விட்டாய். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அல்லவா?
3: அப்பா, எதை பற்றி சொல்கிறீர்கள்?
4: உன் திருமணத்தை பற்றி சொல்லுகிறேன்.
3: அதற்கென்னப்பா இப்போது அவசரம்?
4: ஆண்டவன் உனக்கு அழகை அள்ளி தந்திருக்கிறார். ஆளும் அரசர்கள் சும்மா இருப்பார்களா? தூது அனுப்புகிறார்கள்.
3: நீங்கள் சொல்வதை பார்த்தால் மதுரையிலிருந்து வந்த தூதுவர்?
4: உன் கணிப்பு சரிதான். சொக்கநாத நாயக்கருக்கு நீ வேண்டுமா? என்னம்மா அமைதி காக்கிறாய்? எனக்கு தெரியும், என் எதிரியை நீயும் எதிரியாகத்தான் நினைப்பாய்.
3: அப்பா,
4: ஆனாலும் மகளே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதை திறந்து பதில் சொல்லலாம்.
3: அப்பா, இது நான் எதிர்பார்த்ததுதான்.
4: என்னம்மா சொல்கிறாய்?
3: ஆமப்பா, பசிப்பினி போக்க தாங்கள் ஒரு யாகம் நடத்தினீர்களே. பொன்னால் பசு உருவம் செய்து அதன் வயிற்றினுள் அமர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களை ஓதி பிறகு வெளியே வந்து எண்ணற்ற ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து அதன் நினைவாக நம் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு ரத ஊர்வலம் நடத்தினோமே.
4: ஆமாம், அரசன் பசுவின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் மறுபிறப்பு எடுத்தால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள துன்ப துயரங்கள் நீங்கும் என்று வேத விற்பனர்கள் கூறிய அறிவுரையின்படி செய்தேன்.
3: அந்த ஊர்வலத்தில் ஒரு தனி ரதத்தில் நான் அமர்ந்திருந்தேன். நாட்டின் பல பகுதியில் இருந்தும் மக்கள் திரண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மண்டபத்தின் தூண் அருகே ஒரு எளியவரைப் போல் உடையணிந்து மதுரை மன்னர் சொக்கநாதர் வைத்த கண் வாங்காது என்னையே பார்த்து கொண்டிருந்தார்.
4: என்னம்மா சொல்கிறாய்? சொக்கநாதனாவது இங்கே

0: கேட்க வருவதாவது. அப்படியே இருந்தாலும் அவன் தான் சொக்கநாதன் என்று உனக்கு எப்படி தெரியும்?
1: அருகில் இருந்த என் தோழி மதுரையை சேர்ந்தவள். அவள்தான் அடையாளம் காட்டினாள். அவரை பார்த்ததும் நானும் சற்று தடுமாறிவிட்டேன்.
0: என்ன?
1: அன்றிலிருந்து அவர் நினைவு இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை என்பதுதான் உண்மை.
0: என் பல தோல்விகளுக்கு காரணமானவன் சொக்கநாதன். நான் முதல் எதிரியாக நினைப்பதும் அவனைத்தான்.
1: அப்பா,
0: உன் மனதில் அவன் ஒரு பகைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த உருவத்தில் இருந்தாலும் என் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
1: அப்பா, எதிரி எப்போதும் எதிரியாகத்தான் இருக்க வேண்டுமா? எதிர்த்து நிற்கும் போது பகைவனாக இருக்கட்டும், நெருங்கி வரும்போது உற்றவனாக ஏற்றுக்கொள்வதில் தவறில்லையே.
0: தவறுதான். என் விருப்பத்திற்கு மாறாக நீ பேசிக் கொண்டிருப்பதும் தவறுதான்.
1: நான் தவறு செய்யும் நோக்கத்தில் பேசவில்லை. அப்பா, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று தங்களுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியம் தவற மாட்டேன் அப்பா.
0: மகளே,
2: அரசே வணங்குகிறேன். லிங்கமநாயக்கரும் அவர் மகள் மங்கம்மாளும் தங்களை காண விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கின்றனர்.
0: மோகனா, நீ சென்று அவர்களை கவனித்துக் கொள். நானும் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுகிறேன்.

0: மங்கம்மா.
1: மோகனா
0: வா மங்கம்மா வா. உன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: நானும் தான். திடீர் என்று அப்பா என்னிடம், நாம் உடனே தஞ்சை அரண்மனைக்கு செல்கிறோம், புறப்பட தயாராயிரு என்று சொன்னவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை.
0: உன்னை பற்றி அப்பாவிடம் சொன்னதிலிருந்து அவரும் உன்னை காணும் ஆவலில் இருக்கிறார்.
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது இளவரசி. தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா?
0: என்ன இது மங்கம்மா? இளவரசி, தாங்கள், போங்கள் என்று. மங்கம்மா, நான் என்றும் உனக்கு மோகனாகிதான். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாமே.
1: இருந்தாலும்
0: இல்லை என்றாலும் நான் உன் உயிர் தோழிதான். மரியாதை கொடுத்து உயிரை எடுத்து விடாதே. மங்கம்மா, சற்று முன் வரை நான் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் மனம் சற்று தெளிவடைந்திருக்கிறது.
1: ஓ, அரசகுமாரிகளுக்கு கூட குழப்பம் வருமா என்ன?
0: அரசகுமாரிகளுக்கு என்ன, இதயம் கல்லாலானது என்றா நினைக்கிறாய்? அதிக குழப்பங்களே மேல்மட்டத்தில் தானே.
1: மோகனா, குழப்பம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: அது எனக்கும் என் தந்தைக்கும் இடையே சின்ன வாக்குவாதம்.
1: அப்படியானால் விருந்தாளியாக நான் வந்த நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, நீ வந்த நேரம்தான் சரி. காயத்திற்கு மருந்து போல.
1: அப்படியானால் நான் உன் விருந்தாளி இல்லை,
0: பிறகு
1: மருந்தாளி.
0: மங்கம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது.
1: அப்படியா? ஏன்?
0: விகல்பமில்லாத உன் பேச்சு, நகைச்சுவை உணர்வு, கள்ளம் கபடமற்ற உன்னுடைய சிரிப்பு, அதே நேரத்தில் சீரிப்பாயும் சிங்கத்தின் போர்க்குணம், வட்டமிடும் வானத்து பறவை போல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரம்.
1: ஓ,
0: மனதை விட்டு சொல்கிறேன் மங்கம்மா, உன்னை அடைய போகும் மணாளன் மிகவும் கொடுத்து வைத்தவன். அவன் எங்கே இருக்கிறான் என்பதுதான் இன்னும் தெரியவில்லை.
1: மோகனா, ஆனால் எனக்கு தெரியும்.
0: ஓ, காதல் வயப்பட்டு விட்டாய் என்று சொல்.
1: மோகனா, இது ஒருதலை காதல்.
0: அது வேறா. ஆனால் என்ன மங்கம்மா, உன் மனதை திருடிய அந்த மன்மதன் யார் என்று சொல். என் தந்தையிடம் சொல்லி நானே அவனை இழுத்து வந்து உன் கழுத்தில் மாலையிடச் செய்கிறேன்.
1: மோகனா, அவரை அடைவது அத்துணை சுலபமல்ல.
0: அப்படியா? ஏன், உன் அவர் இந்த பூமியில் தானே இருக்கிறார்? பிறகென்ன, என் உயிர் தோழிக்காக நான் எத்தனை தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்து உன் மனதில் குடிகொண்டிருக்கும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்.
1: மோகனா, வானத்து நிலவை கையில் ஏந்த முடியுமா?
0: முடியாது.
1: என்னை பொறுத்து

0: வரே அவர் வானத்து நிலவு.
1: மங்கம்மா, என்னை அருகில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை இழந்து பேசுவதை முதலில் நிறுத்து. இதோ பார், அவர் பெயர், ஊர், அனைத்து விவரங்களையும் சொல். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
0: மோகனா, மோகனா, அவர் அவர் அவர் ஊர் மதுரை. பெயர் பெயர் சொக்கநாதர்.
1: மதுரை சொக்கநாதரா? நீ யாரை சொல்கிறாய்?
0: ஆம் மோகனா, மதுரை மாமன்னர் சொக்கநாத நாயக்கரைத்தான் சொல்கிறேன்.
1: மங்கம்மா,
0: பார்த்தாயா? பெயரை சொன்னவுடன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாய். இது நிறைவேறாது என்பது இப்போதாவது தெரிகிறதா?
1: மங்கம்மா, நிறைவேறாது என்று ஏன் நினைக்கிறாய்? இதுதான் நடக்கும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். மங்கம்மா, நான் வணங்கும் தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், உன் மனதில் இருப்பவனே உனக்கு மாலையிடுவான்.
0: மோகனா,
1: இந்த மோகனாங்கியின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை.
0: மோகனா.

0: மோகனாங்கி.
1: அப்பா.
0: என்னம்மா இது? உவப்பும் உற்சாகமும் பொங்கி வழியும் இந்த மன்னர் விஜயராகவன் மகளின் முகம் இன்று களையிழந்து இருள் பொழிந்து காணப்படுகிறதே. ஒரு வகையில் உன் முகவாட்டத்திற்கு நானே காரணமாகிவிட்டேனா மோகனாங்கி? என் மீது உனக்கு கோபம்தானே?
1: இல்லை அப்பா, இல்லை. உங்கள் மீது கோபம் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் என்னை வளர்க்கவில்லை. நான் கேட்டது எதையும் தர மறுத்ததில்லை. நான் கேட்காமலேயே தங்களிடமிருந்து பெற்றதுதான் அதிகம். அப்பா, உங்கள் உணர்வுகளை நான் மதிக்க பழகிவிட்டேன். பின் கோபத்திற்கு இடமேது?
0: உண்மைதான் மகளே, என் உணர்வுகளை நீ மதிப்பது போல் உன் உணர்வுகளையும் நான் மதித்திருக்க வேண்டும். என் கோபம், என் பிடிவாதம், சுயநலம் என்னையும் தாண்டி உன்னை பாதிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோகன். நான் தவறிழைத்து விட்டேன்.
1: அப்பா,
0: என்னை மாற்றிக்கொள்வது என்ற முடிவுக்கு நான் இப்பொழுது வந்து விட்டேன். இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து பேசுகிறேன்.
1: அதற்கு அவசியமே இல்லை அப்பா. நான் மதுரை மன்னரை மறக்க முடிவெடுத்து விட்டேன்.
0: மகளே, என்னால் தானே இந்த முடிவு?
1: இல்லை அப்பா, இதுதான் நடக்கும் என்று விதி முடிவெடுத்து விட்டால் மனிதனின் மதி கூட தரிகட்டு போகும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே. அந்த விதி எடுத்த முடிவு
0: முடிவாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, என் மனம் இப்போதுதான் அம்மா அமைதி அடைந்திருக்கிறது. அந்த சொக்கநாதனிடம் மண்டியிட வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கலங்கி நின்றேன். மோகனாங்கியாய் முடிவெடுக்காமல் என் மகளாய் நீ எடுத்த முடிவு என் தன்மானத்தை காப்பாற்றிவிட்டது. எனக்கு ஏற்பட இருந்த அவமானம் தவிர்க்கப்பட்டு விட்டது. சொக்கநாதன் வைத்த குறி தப்பிவிட்டது. இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து வெறுங்கையோடு வந்த வழி பார்த்து போ என்று சொல்லிவிடுகிறேன். யாரெங்கே?
2: அரசே, வணங்குகிறேன்.
0: விருந்தனர் மாளிகையில் தங்கியிருக்கும் மதுரை அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை உடனே அழைத்து வா.
2: அரசே, மதுரை அமைச்சர் விருந்தினர் மாளிகையை காலி செய்துவிட்டு மதுரைக்கு சென்று விட்டாராம். அந்த தகவல் இப்போதுதான் வந்தது.
0: என்ன ஆணவம்! என்னிடம் கூட தெரிவிக்காமல் சென்று விட்டான்.
1: தன்மானம் என்பது நமக்கு மட்டும்தானா? மற்றவர்களுக்கும் உண்டு அப்பா.
0: மோகனா,

0: மதுரை மாமன்னர் சொக்கநாதருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன, இனிய செய்தியோடு தானே வந்திருக்கிறீர்கள்?
0: மன்னிக்க வேண்டும் அரசே, என்னால் தங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர முடியவில்லை.

0: என்ன சொல்கிறார் விஜயராகவ நாயக்கர்?
1: மன்னா, தங்கள் மீது தனியாத கோபத்தில் இருக்கிறார் தஞ்சை மன்னர்.
0: யார் மீது யார் கோபம் கொள்வது? இவர் மதுரைக்கு இழைத்த தீங்குகள் அனைத்தையும் மறந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தூதுவிட்ட என்னிடம் என்ன குறை காணுகிறார் தஞ்சை மன்னர்?
1: மன்னா, விஜயநகர மன்னர்களின் பரம்பரையைச் சேர்ந்த அவருக்கு தாங்கள் சமமான தகுதி படைத்தவர் இல்லையாம்.
0: தகுதி இல்லை என்றால்?
1: விஜயநகர அரசர்களிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்த அடிமை வம்சத்திலிருந்து வந்தவராம் தாங்கள்.
0: என்ன,
1: அடப்பக்காரர்களாக வாழ்ந்தவர்களின் வாரிசுக்கு தன் பெண்ணை கொடுப்பது அவமானம் என்கிறார்.
0: சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் விஜயராகவர். ஏன், என் பாட்டனார் திருமலை நாயக்கருக்கு பெண் கொடுத்த போது இந்த அவமானம் கண்ணில் படவில்லையா?
1: அதற்கும் ஒரு கதை சொல்கிறார். திருமலை நாயக்கர் மன்னர் தஞ்சை அரசியை கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டாராம்.
0: ஓ, வீணர்கள் பரப்பிய கட்டுக்கதையை நம்மிடமே அவிழ்த்து விடுகிறாரா விஜயராகவர்?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் மீது தாங்கள் கொண்ட காதலை கொச்சைப்படுத்தி தஞ்சை மன்னர் தங்களை பழிவாங்க பயன்படுத்திக் கொண்டதாகவே நான் நினைக்கிறேன். மன்னா, தாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் தஞ்சை மன்னர். கேடு வரும்போது சிந்தனையும் தடுமாறும் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள் மன்னா.
0: மறப்பதா? என்னையும் என் முன்னோர்களையும் இழித்தும் பழித்தும் பேசியவனை மறப்பதா? பெண் பித்தனாக இந்த சொக்கநாதனை எண்ணி எள்ளி நகையாடியவனை மறப்பதா? சொந்த நாட்டு மக்கள் சோற்றுக்கு வழியின்றி தவிப்பதை மறந்தவனை மறப்பதா? அமைச்சரே.
1: மன்னா,
0: என்னையும் என் நாட்டு மக்களையும் அவமானப்படுத்திய விஜயராகவ நாயக்கர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றே நம் படை அணிவகுக்கட்டும். நாம் யார், நம் சக்தி என்ன என்பதை தஞ்சை மன்னன் புரிந்து கொள்ளட்டும். நானே தலைமை ஏற்று தஞ்சை நோக்கி புறப்படுகிறேன். புறப்படுங்கள் சேனையோடு. என்னை ஆட்கொண்ட தெய்வம் மதுரை மீனாட்சி மீது ஆணை.

0: அமைச்சர் வெங்கடகிருஷ்ணப்பரே.
1: மன்னா,
0: நாளைய போருக்கான வியூகம் என்ன?
2: அரசே, அரசே.
0: என்ன?
2: ஒரு பெண் உளவாளியை பிடித்திருக்கிறோம்.
0: என்ன, போர் முனையில் பெண் உளவாளியா?
2: துணியால் முகத்தை மறைத்தபடி கையில் கத்தியோடு தாங்கள் தங்கியிருக்கும் இந்த பாசறையை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். கையும் களவுமாய் பிடித்து விட்டோம். அரசே, அவளை இங்கே அழைத்து வர தங்களின் அனுமதி வேண்டும்.
0: அழைத்து வாருங்கள். பெண்ணே, யார் நீ? அச்சுறுத்தும் இந்த போர்ச்சூழலில் தனியொருத்தியாக வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்?
3: தாங்கள் தான்.
0: நானா? என் காவலர்கள் கணித்தது சரிதான். நீ என்னைத்தான் குறிவைத்து வந்திருக்கிறாய். உனக்கு நான் வேண்டுமா அல்லது என் உடைமைகள் வேண்டுமா?
3: உயிர் பிச்சை வேண்டும்.
0: போர் முனையில் உயிர் பிச்சையா? ஆராய் ஓடும் செங்குருதி, மரண ஓலங்கள், பகை தீர்க்கும் ஓங்கார குரல்கள், எங்கும் உயிரற்ற உடல்கள்.

0: இந்த யுத்த பூமியில் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய். பெண்ணே, உனக்கே இது வேடிக்கையாக தோன்றவில்லை?
1: சிதைந்து போன சடலங்கள், மண்ணோடு மண்ணாய் மக்கிவிட்ட இரத்த வாடை, யாருக்காகவோ போரிட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்யும் வீர மறவர்களின் அவலக் குரல்கள், இவையெல்லாம் தங்களுக்கு மட்டும் வேடிக்கையாக தெரிகிறதா?
0: பெண்ணே, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா?
1: தெரியும். மதுரை மண்டலத்தின் ஏகபோக அதிபதி, ஆட்சி அதிகாரத்தை கையிலேந்தி கோலோச்சும் மாமன்னர் சொக்கநாத நாயக்கர் பெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: என்னிடமே இத்தனை துணிச்சலாக பேசும் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது. யார் நீ? முதலில் முகத்தை மூடியிருக்கும் முகத்திரையை அகற்றிவிட்டு பேசு.
2: நீ
0: இளவரசி மோகனாங்கிதானே? ஆமாம், உன் அரண்மனை அங்கே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்?
1: தஞ்சை எல்லையில் இருக்கும் இந்த போர்முனை பகுதிக்கும் அந்த புறத்திற்கும் ரகசிய வழி உண்டு.
0: இருக்கட்டும், அதற்காக ஆபத்து நிறைந்த இந்த போர்ச்சூழலில் தனித்து நீ இங்கு வந்திருப்பது சரியான செயல் அல்ல. மரணத்தை விலைக்கு வாங்குவதைப் போன்றது. விவேகமற்ற இந்த செயல் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: நான் வெளியேறுவது இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த போரை துவங்கினீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன்.
0: என்ன சொல்கிறாய்?
1: இந்த மோகனாங்கியை பெண் கேட்டு வந்த ஆரம்பம்தான் இன்று இந்த போரில் வந்து முடிந்திருக்கிறது. இதோ நானே இங்கு வந்துவிட்டேன். நீங்கள் விரும்பிய மோகனாங்கி தங்கள் முன் நிற்கிறேன். முதலில் போரை நிறுத்துங்கள்.
0: தவறிழைத்து விட்டாய் மோகனாங்கி. பெண் கேட்ட படலம் வஞ்சம் தீர்க்கும் அவலம் அல்ல. நட்புறவினை புதுப்பித்துக் கொள்ளவில்லை உன் தந்தை. பெண் மறுப்போடு நிறுத்திக் கொண்டிருந்தால் என் வழி பார்த்துக் கொண்டிருப்பேன். அதையும் தாண்டி என் தன்மானத்தை சீண்டி என்னையும் என் வம்ச வழியையும் அற்ப பதராக எண்ணி அவமானப்படுத்தி விட்டார் தஞ்சை மன்னர். இன்று நடக்கும் யுத்தம் உன்னிமித்தம் அல்ல, என் மீது உமிழப்பட்ட எச்சில் கரையை துடைக்கும் சபதம். இதில் உன் பங்கு எங்கே இருக்கிறது? வீண் சிந்தனைக்கு இடம் தராமல் முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: அரசே, என்னை வெளியேற்றுவதில் தாங்கள் காட்டும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி. என் தந்தையின் செயல்களுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் அரசே, போதும் வீழ்ந்த உயிர்கள். இருப்பவைகளையாவது விட்டு வையுங்கள் அரசே. அரசே, தாங்கள் எத்தனை விளக்கங்களை எடுத்து வைத்தாலும் இந்த போரின் முளை குறித்து நான் தான். என் பொருட்டு நிகழும் எந்த இழப்புகளும் என் இதயத்தை வாட்டி வதைக்கவே செய்யும். இனியும் என் இதயம் தாங்காது. நிறுத்துங்கள் அரசே, போதும் மனித வேட்டை, போரை நிறுத்துங்கள். போதும் அரசே, போதும்.
0: எழுந்திரு மோகனாங்கி, எழுந்திரு. என்னை ஒரு நர வேட்டைக்காரனாகவே நினைத்து விட்டாய். இல்லை, மனித மனங்களை என் வசப்படுத்தவே விரும்புகிறவன் நான். உன் இளகிய மனம் ஏன் உன் தந்தைக்கு இல்லாமல் போய்விட்டது? பகையை தேடி அலைவதற்கா நாம் பிறப்பெடுத்தோம்? கூடும் உறவுக்காக தேடி வந்த என்னை புரிந்து கொண்டிருந்தால் எல்லாம் நலமாக முடிந்திருக்கும். கைமீறி காரியங்கள் நடந்துவிட்ட பிறகு உன் கூக்குரலால் நடக்கப் போவது என்ன? ஆனாலும் உன் மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறேன். நிறுத்துகிறேன், உடனே போரை நிறுத்துகிறேன்.
1: நன்றி அரசே, நன்றி.

0: உங்கள் எதிரியின் மகள் என்று தெரிந்தும் மனமிறங்கி என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி.
1: மோகனாங்கி, இப்போதும் கூட உன் தந்தையை நான் எதிரியாக நினைக்கவில்லை. நான் போர் தொடுத்தது உன் தந்தையின் வெற்றியை தோற்கடிப்பதற்காக அல்ல, என்னை தீண்டிய தோல்வியை தோற்கடிப்பதற்காகத்தான். உன்னை போன்ற ஒரு நல் மகளை பெற்றவரை நான் புறக்கணிக்க முடியுமா? மோகனா, உன் மேன்மையான இதயத்தை போற்றுகிறேன். உயிரை துச்சமாக மதித்து எதிரியின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்து போர் வீரர்களுக்காக உயிர்ப்பிச்சை கேட்ட பெண்ணே, உன்னை அடைய முடியாத நான் உண்மையில் துர்பாகியசாலி.
0: காலம் கடந்த வார்த்தைகளால் என்ன பயன்? ஆனாலும் தங்களுக்காக ஒரு பாக்கியசாலி காத்திருக்கிறாள்.
1: என்ன சொல்கிறாய் மோகனா?
0: ஆமரசே, தங்களுக்கு மிகவும் பொருத்தமானவள். அழகு, அறிவு, வீரம், பண்பு, இவை அனைத்தும் நிறைந்த ஒரு பெண் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னால் இழந்த தங்கள் அமைதியின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய சக்தி படைத்தவள் அவள்தான்.
1: அப்படியா? யார் அந்த பெண்?
0: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
0: தங்கள் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிகிறது அரசே. பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற கோரிக்கை வைக்கும் இவள் பைத்தியக்காரியா என்றுதானே பார்க்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது கூட சரியாக இருக்கலாம். நாளை அரண்மனையை எட்டியவுடன் ஒரு செய்தி தங்களுக்கு வந்து சேரும். தாங்களும் என்னை புரிந்து கொள்வீர்கள். நான் போகிறேன், நான் போகிறேன் அரசே, போகிறேன்.

0: அமைச்சரே,
1: மன்னா,
0: உங்களைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். போரை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா? நமது படைகள் திரும்பிவிட்டனவா?
1: மன்னா, போர் நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆனால் படைவீரர்களை திரும்பப் பெறவில்லை.
0: ஏன்
1: மன்னா? ஒரு துன்பகரமான செய்தி.
0: என்ன?
1: தங்கள் உத்தரவு எங்களுக்கு கிடைத்த சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை மன்னர் விஜயராகவர் நமது படைத்தளபதி அழகிரி நாயக்கரால் கொல்லப்பட்டு விட்டார்.
0: என்ன? விஜயராகவர் இறந்து விட்டாரா?
1: ஆம் மன்னா, நாங்களும் அவரை சரணடைந்து விடும்படி பலமுறை எச்சரித்தோம். ஆனால் அவர் மூர்க்கத்தனமாக போராடி தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டு விட்டார்.
0: மாமன்னர் விஜயராகவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதை தவிர வேற என்ன செய்வது? எந்த நோக்கத்திற்காக போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டேனோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் போய்விட்டது.
1: அது மட்டுமல்ல மன்னா, இன்னும் ஒரு துக்ககரமான செய்தி. எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை மன்னா.
0: அமைச்சரே, நம் படைவீரர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் இல்லையே.
1: இல்லை மன்னா, தன் முடிவை நன்கு அறிந்து கொண்ட தஞ்சை மன்னர் தனக்கு பிறகு தன் அரண்மனையைச் சேர்ந்த பெண்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்று.
0: கூடாது என்று?
1: அரண்மனை அந்தப்புறத்தையே தீக்கிரையாக்கிவிட்டார்.
0: என்ன?
1: வெடிபொருட்களால் நிரப்பி அந்தப்புறம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் மன்னா.
0: ஐயோ,
1: பெண்கள் யாரும் தப்பவில்லை.
0: அப்படியானால் மோகனாங்கி?
1: மன்னா, இளவரசி யாரும் கொடிய தீயில் கருகிவிட்டார்.
0: மோகனா, மோகனா, என்ன கொடுமை, என்ன கொடுமை! நேற்று இரவு இதே இடத்தில் என்னிடம்

0: கதறி அழுது, போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள் என்று மன்றாடினாளே மோகனாங்கி, மோகனாங்கி. போதும், நிறுத்து நரவேட்டையை என்று என்னை சாடிய அந்த மென்மையான உடல் இன்று எரிந்து சாம்பலாகிவிட்டதா? இருக்கும் உயிர்களையாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னாளே, அது அவள் உயிரை சேர்த்து இல்லையா? மனித உயிர்களை காக்க வேண்டிய மன்னர் பதவி மயானங்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறது?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கி தங்களை சந்தித்தாரா?
0: ஆம், ஆம். ஆனால் சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? தவறிழைத்து விட்டேன், மன்னிக்க முடியாத தவறிழைத்து விட்டேன்.
1: இல்லை மன்னா, நடந்தவைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் தஞ்சை மன்னர்தான். இதில் தாங்கள் மனம் வருந்த ஏதுமில்லை என்பதே என் தாழ்மையான அபிப்பிராயம்.
0: உண்மைதான், என் மன வருத்தத்தால் விழுந்துவிட்ட உயிர்கள் மீண்டும் எழவா போகிறது?
1: மன்னா, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து விடலாம்.
0: இல்லை, மோகனாங்கி என்ற அழகிய மலரை பொசுக்கி சாம்பலாக்கிய அந்த அரண்மனையில் என் காலை பதிக்க நான் விரும்பவில்லை. வந்த வேலை முடிந்தது. படை வீரர்களை மதுரைக்கு திருப்புங்கள்.
1: உத்தரவு மன்னா.
0: அமைச்சரே.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: தங்களிடம் தனிப்பட்ட சில விஷயங்கள் பேச வேண்டும்.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: மங்கம்மாள் என்ற பெண்ணை தாங்கள் அறிவீர்களா?
1: அரசே, இது பற்றி நானே தங்களிடம் பேச நினைத்தேன்.
0: அப்படியா? ஆமாம், மோகனாங்கிக்கும் மங்கம்மாளுக்கும் என்ன தொடர்பு?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் உயிரையும் கற்பையும் கழுவர்களிடமிருந்து காப்பாற்றியவர் சாகச மங்கை மங்கம்மாள்.
0: ஓ, அந்த பெண் அத்துணை வீரம் படைத்தவளா?
1: ஆம் மன்னா, இளவரசிக்கு இணையான அழகு மங்கை. சகல போர்ப்பயிற்சிகளும் கற்றுத் தேர்ந்தவர். எல்லா நற்குணங்களும் கொண்ட பணிவான பெண்.
0: ஆமாம், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்?
1: மங்கம்மாள் தங்களின் முன்னாள் தளபதி லிங்கமன் நாயக்கரின் புதல்வி மன்னா. என் மனதில் பட்டதை சொல்ல விரும்புகிறேன், தங்களின் அனுமதி வேண்டும்.
0: சொல்லுங்கள்
1: மன்னா. இளவரசி மோகனாங்கியின் இடத்தை மங்கம்மாவால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பது என் தாழ்மையான கருத்து. குழப்பமும் வேதனையுமான இந்த தருணத்தில் தங்களுக்கு ஒரு துணை நிச்சயமாக தேவை. தங்களின் நலனையும் இந்த நாட்டின் எதிர்கால நலனையும் கருதி தாங்கள் லிங்கமனின் புதல்வியை அரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: யாருக்கு யார் என்பதை விதி முடிவு செய்த பிறகு நான் மாற்று கருத்தா சொல்ல முடியும்? நான் சம்மதிக்கிறேன். ஆவண செய்யுங்கள்.
1: உத்தரவு மன்னா, உத்தரவு.
0: அமைச்சரே, இது என் உத்தரவு அல்ல, மோகனாங்கியின் உத்தரவு. என் பொருட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த தியாக மங்கையின் ஆன்மா சாந்தியடைய நான் எடுத்த முடிவு. கசப்பான அனுபவங்களை மறந்து ஒரு இனிய உதயம் புறப்பட இந்த திருமணம் வழிவகுக்கட்டும். நாயக்க மகாதேவி மங்கம்மாளை வரவேற்க மன்னன் சொக்கநாதன் காத்திருக்கிறார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் எஸ் ராஜகுமார், மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர், வி விஸ்வேஸ்வரன், அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர், பி நடராஜன், தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர், லிங்கமன்

ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. அமைப்பில் உதவி லக்ஷ்மி பாஸ்கரன். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. மதிமயங்கும் மாலை வேளை, ஆங்காங்கே மழை பெஞ்சு இதமான குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டுங்க இல்லைங்களா? இந்த நேரத்தில் செவிக்கினிய பாடல்களை தந்து மகிழ்கிறது நாம் இணையும் இந்நிகழ்ச்சி.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மதிமயங்கும் மாலை வேளையில் குறிப்பாக மாலை வேளையில் ஜாலியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. சில பேர் வந்து வேலைகளை முடிச்சுட்டு கிளம்புவாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுறதாங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலைத்தன்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் காதல் பரிசு என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்

0: ஏழிலும் தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: இதயத்தை இதமாக்கும் பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஒரு இனிய உதயம் திரைப்படத்திலிருந்து. மடியிலே என தொடங்கும் பாடல் மனோஜ் கயான் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர்

0: Viking Bunions and Briefs.
1: ஆம் நேர்களே, இன்று 7/7/25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் நிலக்கடலை சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாங்காடு எம் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல். நாளும் ஒரு தலைப்பில் வளவரும் இளம் தென்றல் இன்று விடுகதை விடயமாக. நேர்களை, இன்று 10:00 சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களில் வளம் வருகிறது. உங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு ஒன்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் SBB S. ஜானகி.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: பார்ப்பது பிஎஸ்பிடி அக்கவுண்ட். இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல, ஆனா பலன்கள் நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: பால்கோவா கொடுங்க.

இதயத்தை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 5:22. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து பாடுங்கள் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: அம்நேர்களே, இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர இருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிடித்த பழைய பாடல்களை கேட்டு மகிழும் நிகழம் இது. நேர்களே, இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் நிலக்கடலை சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாங்காடு எம் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: இதயத்தை இதமாக்கும் பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைகிறோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களே, மாலைத்தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் நினைவே ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் எஸ். ஜானகி.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 8488 20.

இன்னிசை மழையால் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல்.

நேர்களே, மாலைத்தன்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த திரைப்பட பாடல் ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் மனு எஸ் ஜானகி. அந்த இனிய பாடலை கேட்போமா?

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
5: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
9: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
5: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 5:45. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: ஆம் நேர்களேன், நாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்ற நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து நீ ஒரு காதல் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ கே எஸ் சித்ரா. இந்த இனிய பாடலை நாமும் கேட்போமா?

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 5:52. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் வைக்கிங் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல்.

நேர்களே, மாலைத்தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஒரு இனிய உறவு பூத்தது என்ற திரைப்படத்திலிருந்து ஓர் பூ மாலை என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் மனு கே எஸ் சித்ரா. இந்த இனிய பாடலை நாமும் கேட்போமா?

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, நாம் இதுவரை மாலைத்தன்ற நிகழ்ச்சியை ரசித்தோம். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாக அமையும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ். கார்த்திக் செல்வராஜ். நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இன்று நாம் தஞ்சாவூரில் அமைந்துள்ள திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் பெருமாள் திருக்கோவிலை தான் தரிசிக்கவிருக்கிறோம். இந்த திருக்கோவிலானது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் காவிரி கரையில் அமைந்த பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. காவிரி ஆறு பாய்ந்து வளம் கொளிக்கும் சோழ நாட்டில் திருமால் அருள்பாலிக்கும் பல்வேறு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் தனிச்சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலம் தான் திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் பெருமாள் திருக்கோவில். தற்போது இந்த திருத்தலம் கோவிலடி என்று அழைக்கப்படும் ஊரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருச்சி நகருக்கு அருகிலும் காவிரி ஆற்றின் கரையோரத்திலும் இந்த பழமையான திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் மூலவர் அப்பக்குடத்தான் பெருமாள். பெருமாள் புஜங்க சயன திருக்கோலத்தில், அதாவது பள்ளி கொண்ட நிலையில் அருள்பாலிக்கிறார். பெருமாள் மேற்கு நோக்கி சயனித்திருப்பது இத்தலத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பாகும். உற்சவர் அப்பள ரங்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் இந்திரா தேவி கமலவல்லி என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் தீர்த்தம் இந்திர புஷ்கரணி என்றும் விமானம் இந்திர விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. நேயர்களே, இந்த திருத்தலத்தின் பெயரிலேயே ஒரு சுவையான புராண கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் உபமன்யு மன்னன் துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளானதாக தலபுராணம் கூறுகிறது.

சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக தினமும் ஏராளமான மக்களுக்கு உணவளித்து அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மன்னனும் பக்தியுடன் அன்னதானத்தை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் வயதான ஒருவர் மன்னனிடம் வந்து தனக்கு பசி அதிகமாக இருப்பதாகவும் உடனடியாக உணவு வேண்டும் என்றும் கேட்டார். அவருக்கு உணவு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அன்றைய தினத்திற்காக தயாரிக்கப்பட்ட உணவையெல்லாம் உண்டுவிட்டதாக புராணம் கூறுகிறது. இறுதியில் அப்பம் நிறைந்த ஒரு குடம் அவருக்கு வழங்கப்பட்டது. அதையும் அவர் உண்டு முடித்தார். அப்போது அந்த முதியவர் சாதாரண மனிதர் அல்ல, திருமாலி தன்னை சோதிக்க வந்திருந்தார் என்பது மன்னனுக்கு புரிந்ததாக தல புராணம் கூறுகிறது. அப்பம் நிறைந்த குடத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் என்பதால் அப்பக்குடத்தான் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக ஐதீகம். இந்த திருத்தலத்தின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு ஆழ்வார்களின் மங்களா சாசனம் பெற்ற திவ்ய தேசம் என்பதாகும். பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் இத்தல பெருமாளை போற்றி பாடியுள்ளனர். காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள 5 முக்கியமான ரங்கநாதர் திருத்தலங்கள் பஞ்சரக தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த பஞ்சரங்க தலங்களில் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவிலும் ஒன்றாகும். இதனால் வைணவ பக்தர்களிடையே இத்தலத்திற்கு தனி சிறப்பு உண்டு. இத்தலமானது 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை கொண்டதாக கூறப்படுகிறது. சோழர் காலத்துடன் தொடர்புடைய வரலாற்று சிறப்புகளும் இக்கோவிலுக்கு உண்டு. திராவிட கோவில் கட்டிடக்கலை மரபில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் உயரமான அமைப்பில் அமைந்து படிகள் வழியாக சென்று பெருமாளை தரிசிக்கும் வகையில் உள்ளது. இத்தலத்தின் தல விருட்சமாக புரச மரம் குறிப்பிடப்படுகிறது. இத்திருக்கோவிலில் பங்குனி உத்திரம் காலத்தில் தேர் திருவிழா மற்றும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுகின்றன. மேலும் வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி, உரியடி உள்ளிட்ட விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருப்பேர் நகர் எனப்படும் கோவிலடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருச்சி நகரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக பயண தகவல்கள் குறிப்பிடுகின்றன. காவிரி கரையோர திருத்தலங்களை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் இத்தலத்தையும் தங்கள் பயணத்தில் இணைத்துக் கொள்ளலாம். பொதுவாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கோவில் திறந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் நேரங்களில் மாற்றம் இருக்கலாம். அப்பத்தின் இனிமையையும் பக்தியின் பெருமையையும் காவிரியின் புனிதத்தையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் திருத்தலம்தான் திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் பெருமாள் திருக்கோவில் என்ற பெருமையுடன் இன்றைய தினமொரு திருக்கோவில் நிறைவு பெறுகிறது.

0: மீண்டும் ஒரு புனித தலத்தின் பெருமையோடு சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, உங்கள் இதயங்களை இசையால் வருடவும், உங்கள் நினைவுகளை இனிமையால் நிரப்பவும் வந்துவிட்டது உங்களது அபிமான நிகழ்ச்சி இசை மின்னல். மனதை தொட்ட பாடல்கள், மறக்க முடியாத நினைவுகள், நேயர்களின் விருப்பங்களுக்கேற்ற நேரத்தை இசையோடு இனிமையாக்கப் போகிறோம். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பில்லா என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை பாடியிருக்காங்க விஜய் யேசுதாஸ் மற்றும் யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை காண வரிகள் வந்து பா விஜய் அவர்கள் எழுதியிருக்கார். இதோ நேர்களே அந்த பாடல்.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு.

கிருஷ்ணகிரி. நிலையத்தில் நேரம் மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். தாளம் தட்டட்டும், தரையில் கால்கள் ஆடட்டும், சந்தோஷத்தில் மனதில் பொங்கட்டும், இசையின் வேகம் நம்மை தொட்டு செல்லட்டும். திரையில் இளமை தொல்லலோடு ரசிகர்களை உற்சாகப்படுத்த வருகிறது அடுத்த பாடல். தாஸ் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை பாடியிருக்காங்க கே சாதனா சர்க்கம். இந்த பாடலுக்கான வரிகள் வந்து பா விஜய் எழுதியிருக்காங்க. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: 15,000 போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
1: நான் என்னமோ நீ விஷயம் தெரிஞ்ச ஆள இருப்பீர்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீரே.
0: தேங்க உடச்சுமே தெளிவா சொல்லும் ஐயா.
1: சோத்து கையில காக்கா விரட்டாத இந்த காலத்துல சும்மா யாராவது பரிசு தருவாங்களா ஐயா? நீ வேகமா நடக்கிறதுக்கு முன்னாடி உலக நடப்ப தெரிஞ்சுக்க குப்புச்சாமி.

கல்லறை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: மாப்பிள்ள குப்புசாமி ஓட்டமும் நடையமா ஒய்யாரமா எங்க கிளம்பிட்டீரு?
1: குடுக்கற தெய்வம் கூட பிச்சுட்டு குடுக்கணும் சொல்லுவாங்கய்யா, ஆனா எனக்கு மட்டும் போன் மூலமா குடுத்திருக்கய்யா.
0: சிக்கல் சிங்கார மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வருமையா?
1: அப்படி கேளுமையா. நேத்து நைட்டு 8 மணிக்கு எனக்கு வந்த போன்ல உங்க நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. பரிசு தொகை வாங்கணும்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு

பண்பலை இசை பாடும் நேரம் மாலை 6:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். சில உறவுகள் அருகில் இல்லாவிட்டாலும் அவர்களின் நினைவுகள் மட்டும் நம்மை மனைவி விட்டு அகலாது. நீ இல்லை என்றால் என்ற வார்த்தை என் மனதில் ஏக்கம் முழுவதும் ஒளிந்திருக்கும். ஆம் நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தீநாத் என்ற திரைப்படத்திலிருந்து பவதாரணி முருகன் மகாலட்சுமி ஐயர் குரலில் வாளியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இதோ நேர்களே அந்த பாடல்.

0: இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜெய் பார்த்தசாரதி. இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
6: சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சராக இருந்தேன், மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாக தான் நான் பார்க்கறேன். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
5: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார்.
6: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட

0: 9ல இருந்து 10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம், அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2023ல் மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது, 2024ல் 46,971 கேஸ், 2025ல் 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதுநாள் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பாக கட்டுக்குள் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணும்ங்கிறது அரசு உறுதியா இருக்கு.
1: தமிழகத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று மாலை 5.5 மணி அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
4: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்கலா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்கலா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்கலா பந்தயத்தில்

0: குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாகரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷெஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக 4724 செவிலியர்கள் தற்காலிக பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நர்ஸ் பிரிவில் சென்னை 512, கோவை 193, மதுரை 147, திருச்சி 205, சேலம் 231, விழுப்புரம் 94, திருநெல்வேலி 101 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பிஎஸ்சி ஜிஎன்எம் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பாக 25/9/2026 18 முதல் 50 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து தொடர்புடைய மாவட்ட அலுவலக முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு nhm.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 18 முதல் 53 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை தபால் முறையில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. முகவரி: முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எண் 26, புத்தேரி தெரு, கைலாசநாதர் கோவில் பின்புறம், காஞ்சிபுரம் 6315052 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு kanjipuram.nic.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசில் +2 முடித்தவருக்கு 2536 கிளார்க் பணியிடங்களுக்கான அறிவிப்பு

வெளியிடப்பட்டுள்ளது. கிளார்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 2536 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 7/10/2026 படி 18 முதல் 27 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடவும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆப் இந்தியாவில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் பிரிவில் மேனேஜர் 100 இடங்களும், ஆபீசர் 18 இடங்களும், சட்ட அதிகாரி 10 இடங்களும் உட்பட 205 பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 25/9/2026 படி 21 வயது முதல் 42 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1180. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு bankofindia.bank.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ராணுவத்தில் எஸ்ஐ பணி, பாதுகாப்பு துறையில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை எஸ்எஸ்சி தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் டில்லி போலீஸ் 317 இடங்களும், மத்திய தொழில் பாதுகாப்பு படை 1320 இடங்களும், தீயணைப்புத் துறையில் 234 இடங்களும், மொத்தம் 1871 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு தீயணைப்புத் துறையில் 18 முதல் 30 இருக்க வேண்டும். மற்ற பதவிகளுக்கு 1/8/2026 படி 20 முதல் 25 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். தேர்வு மையங்கள் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி. விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கிருஷ்ணகிரி பெட்டமுகிளாளம் என்ற பகுதியில் 148 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் அதிகபட்ச வெப்பநிலை சில இடங்களில் 7 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டை பகுதியில் 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவானது.

அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று மாலை 5:30 மணியளவில் அதே பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று செப்டம்பர் 20, 2026 காலை 8:30 மணியளவில் கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு

0: திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அதனுடன் கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு உள்நகர் கர்நாடகா வரை மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இது சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவும். தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்று வீசக்கூடும். திருவண்ணாமலை, நீலகிரி, கோவை, தருமபுரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நேர்லே நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை. நிலையத்தில் நேரம் மாலை 6:50.
1: மாப்பிள குப்புச்சாமி, ஓட்டமும் நடையமா ஒய்யாரமா எங்க கிளம்பிட்டீரு?
2: குடுக்கற தெய்வம் கூட பிச்சுட்டு கொடுக்கணும் சொல்லுவாங்க ஐயா, ஆனா எனக்கு மட்டும் போன் மூலமா கொடுத்துருக்கையா?
1: சிக்கல் சிங்கார மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வருமையா?
2: அப்படி கேளுமையா. நேத்து நைட்டு 8 மணிக்கு எனக்கு வந்த போன்ல உங்க நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. பரிசு தொகை வாங்கணும்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு 15,000 போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
1: நான் என்னமோ நீ விஷயம் தெரிஞ்சால இருப்பீன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீர.
2: எங்க உடச்சுமே தெளிவா சொல்லுமையா.
1: சோத்து கையில காக்கா விரட்டாத இந்த காலத்துல சும்மா யாராவது பரிசு தருவாங்களா ஐயா? நீ வேகமா நடக்கிறதுக்கு முன்னாடி உலக நடப்ப தெரிஞ்சுக்க குப்புச்சாமி.

அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்த அறிவிப்பு. நிலையான வருமானம் பெற ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த கட்டண பயிற்சி. பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: பண்ணைக்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் தயாரித்தல், மண்ணுக்கேற்ற பயிர் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு முறைகள், கழிவுகளை இயற்கை இடுபொருளாக மாற்றும் முறைகள், வருமானத்தை உயர்த்தும் தேன் மற்றும் காளான் வளர்ப்பு, பல அடுக்கு காய்கறி மற்றும் பழப்பயிருடன் கோழி வளர்ப்பு, வல்லுநர்களுடன் கலந்துரையாடல், வேளாண் காடு மற்றும் ஆடு வளர்ப்பு, அரசு மானிய திட்டங்கள் மற்றும் வங்கிக் கடன் பெறும் வழிமுறைகள் ஆகியன இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் ஆகும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் நாள் 23/9/2026 புதன்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சிக்கான கட்டணம் ரூபாய் 590. இதில் விவசாயிகள்

மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் மூலம் ஒருவருட பட்டய படிப்பு பாடங்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் பருவத்திற்கு ₹10,000. பயிற்சியின் இறுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். மாதத்திற்கு 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் வழங்கும் தேனீ வளர்ப்பு குறித்த 6 மாத கால சான்றிதழ் பாடம். இந்த சான்றிதழ் பாடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகின்றது. தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்படும். இதற்கு வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். உச்ச வரம்பு எதுவும் இல்லை. பயிற்சி தொகை ₹2,500. மாதத்தில் 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் வருகை தர வேண்டும். பயிற்சிக்கு பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9363056130.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:55.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: கோவில்ல சிற்பங்களை பார்த்து ரசிக்கிறது ஒரு வகை, எல்லாத்தையும் விடாம தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போறது ஒரு வகை, சாப்பிட்ட பொங்கலை அதுல தடை விட்டு போறதுன்னு ஒரு கோஷ்டி, இன்னும் சில பேர் வாங்கின சூடத்தை அப்புறம் காலில் வச்சு கொளுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கோஷ்டி. இப்போ நல்ல வேலை அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இவை எல்லாமே இருக்கட்டும். கல்கத்தாவுக்கு நான் ஒரு முறை போயிருந்தப்ப அங்கேருந்து அந்த ஒரு ஓவிய கூடத்தில் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து நான் ஒரு நிமிஷம் உண்மையிலே அதிர்ச்சியில் நின்னேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் மதுரையில் இருக்கக்கூடிய புதுமண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்த பற்றிய படம் அது. இன்றைக்கி அந்த புதுமண்டபம் இருக்கிற நிலைமைக்கும் அந்த படத்தில் இருக்கிற நிலைமைக்குமான வேறுபாடு பார்த்து நான் வியந்து போனேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற ஒரு பகுதி கூட அதில் இல்லைங்க. இப்போ அவ்வளோ தூரம் சிதஞ்சு மாறி போச்சு. அப்படியே அந்த படத்தை வரைஞ்சவர் ஒரு ஆங்கிலேயர், 1780 அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார். இந்த படத்தை பார்த்த பிறகு இப்படி இருந்த இடமா இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு என்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்தினுடைய அழகு அத்தனை இருக்குது. நாம் கோவிலுக்கு போகிற போது சாமியை நோக்கி போகிறோம், வணங்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஒரு நிமிஷம் சிற்பத்தை பார்க்கணும். வெளிநாட்டுக்காரர்கள் வந்த உடனே சிற்பத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது, இது என்ன அருமையாக இருக்குது, இது எப்படி செஞ்சாங்கலாம் கேட்குறாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. நான் வெளிநாடுகளில் போகிற போது என்னை கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, இந்த சர்ச் இருக்கு பாருங்கள், இது வந்து 200 வருஷம் பழசு, அந்த நூலகம் இருக்கு பாருங்கள் 300 வருஷம் பழசும்பாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் ஊருக்கு வாங்க ஐயா, தடிக்கு விழுந்தால் 1000 வருஷம் பழசு, நாங்கள் 1000 வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே இந்த மாதிரியான சிற்பங்களை பார்க்குற போது எப்படி இதை செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வருது. கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, இன்றைக்கி கூட நீங்கள் இன்டர்நெட்லலாம் பார்க்கலாம். ஆச்சரியமான இடம் அது. எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போகிற வழியில் பக்கத்தில் நடந்து கூட போயிடலாம், 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். கிருஷ்ணாபுரத்தை வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் என்கின்றவர் வந்து இலங்கையை வெற்றி கொண்டு வர்ற போது அந்த கோயிலை நிர்மாணித்ததாக வரலாறு இருக்குது. அதில் அது ஒரு வைணவ தலம். அது சிற்பத்துக்கு பேர் போன ஊர்னால் அது மாதிரி ஒரு ஊரை நீங்கள் பார்க்க முடியாது. என்ன சிற்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெண்ணை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான், அவள் தோளில் உட்காந்துருக்கிறா ராஜகுமாரி. அப்போ அவன் மேலே கத்தியோ ஈட்டியோ கொண்டு பாய்ச்சிடுறாங்க. அந்த ஈட்டி பாய்ச்சப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் மட்டும் கல் சிவப்பாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற கிரானைட் சொல்கிறேன் பார்த்தீங்களா,

0: கிரானைட் கல் அது. ஒரு அளவுக்கு மேலே அந்த கல்லை பாலிஷ் பண்ணுற போது சோப்பாயிருது, அதாவது ரத்தம் கசியுதுன்னு அர்த்தமா. அது மட்டும் இல்லை, மன்மதனூர் அதிகம் இருக்கிறாங்க. மன்மதன் கையில் கரும்பு வில்லு வச்சுருக்கிறார். கரும்பு வில்லும் சுரும்பு நாணுமாக அப்படிம்பாங்க. சுரும்புன்னா வண்டுன்னு அர்த்தம். அந்த கரும்பு வில்லு என்ன அப்படின்னா கணுக்கணுவாக இருக்குது, கல்லில் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த கரும்பினுடைய மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்குமான உள்ளீடாக ஒரு துவாரம் இருக்குங்க. அதாவது வெளிப்பக்கம் போடலை, உள்பக்கம் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு கைடு என்ன பண்ணார், ஒரு கடுகளை ஒரு சின்ன கல் எடுத்து மேலே இப்படி போட்டார், அது உள்ளே ஓடி ஓடி வந்து கீழே விழுந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்றைக்கி டெக்னாலஜியில் ஒரு சின்ன துவாரம் போடுறதுக்கு எத்தனையோ கருவிகள் இங்கே வச்சுருக்கிறோம், ஆனால் அன்னைக்கு எப்படி அதை போட்டிருப்பாங்க, எப்படி போட்டிருப்பாங்கன்னு கேட்டுட்டு தொடரும்னு நான் போட்டக்கூடாது. இதை நான் அங்கே இருக்க ஒருத்தர் கேட்டேன், இது எப்படி போட்டிருப்பாங்கன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, இந்த மேல் பகுதியில் சின்னதாக குழி பண்ணி அதில் சக்கரப்பாக தினம் தொட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது என்ன ஆகுமா, அந்த எறும்புகள் வந்து அதை அப்படியே உள்ளே குடி போய் இந்த கட்டட வேலைகள் முடிகிற போது கீழே அந்த ஹோல் வந்துடுவான். நூலை இது பண்ணோம்னா எறும்புகள் அது வழியை கொண்டு போய் கீழே கொண்டு வருமா. இப்போ எறும்பு ஊற கல் தேயும் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த சிற்பங்கள்லாம் எடுத்துக்காட்டு. இப்போ நான் சொன்னது லண்டன்லேயோ பாரிஸ்லேயோ இல்லைங்க, நம்ம ஊரில் திருநெல்வேலி பக்கத்தில் சிறிவைகுண்டம் போகிற இடத்துல இருக்குது. என்ன செய்யணும்னு, நீங்கள் ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கணும், அங்கே இருக்கிற சாமிக்கு நேர்ந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் போயிடுவோம், ஏன்னா விட்டுறாத சாமி துடியான தெய்வம் அப்படிமோ. இப்போ அதையும் பாருங்கள், இதையும் ஒரு பார்வை பார்த்துவாங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்களே, நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசை பாடலை அலங்கரிக்கும் முதல் பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து. எந்த பக்கம் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை யுமன் சங்கர் ராஜா, பாடலை பாடியிருக்கிறார் ராகுல் நம்பையார், சின்மயி ஸ்ரீபாதா. இதோ அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நிறைவு பாடல் மலைக்கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து தேவதையே வா என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் யுகபாரதி, பாடலுக்கு இசை மணிஜர்மா, பாடலை பாடியிருக்கிறார் விஜய் யேசுதாஸ். அந்த இனிய பாடலை நாமும் கேட்போமா?

0: நேர்லே நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால்.
2: தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கான நிதிசார் விழிப்புணர்வு குறித்த ஒரு நாள் சிறப்பு பயிலரங்கம் ஒரத்தநாடு வட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரும் 23 காலை 10 நடைபெற உள்ளது. விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுதல், முறையான வரவு செலவு பராமரிப்பு, அரசு மானியங்களை பயன்படுத்துதல் மற்றும் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறையாக கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் வங்கி சேமிப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கான முதலீட்டு வாய்ப்புகள், அரசு காப்பீட்டு திட்டங்கள், இணையவழி குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருமானத்தை திட்டமிடுதல் மற்றும் வேளாண் தொழிலுக்கான நீடித்த நிதி திட்டமிடல் ஆகியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிதி மேலாண்மை தொடர்பான பயனுள்ள தகவல்களை பெற்று பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தூய்மை பணியை அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். தற்போதைய நீர்நிலை மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப விளைச்சல் தரக்கூடிய மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு ரக துணிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து கைத்தறி ரகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோவை, மென்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைகள், கோவை கோரா காட்டன் சேலைகள், பருத்தி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் வைரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு 1,68,74,000 ரூபாய் விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன்

0: திருக்கோயிலில் ஆவணி பெருந்திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் நிறைவு நாளில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதால் புயல் உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கஜா தானே உள்ளிட்ட புயல்களின் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசிடமிருந்து 1200 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட பணிகளுக்கு 289 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய், வருவாய்த்துறை பணிகளுக்கு 582 கோடி ரூபாய் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் நீர் வர வாய்ப்புள்ளதால் காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பகோணம் மகாமக விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில், வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு ரமேஷ், மகாமகம் விழாவில் சுமார் 70 லட்சம் முதல் 90 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 600 கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்பெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031ஆம் ஆண்டுக்குள் இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்புத்துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்

அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்படவுள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக

0: 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பி இருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணி காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030 ஆண்டு டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின்போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்பு துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1,000-க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1,100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாதவரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த

இரண்டு மாதங்களில் மட்டும் 2000-க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்புத் துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:26.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் நிலக்கடலை சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாங்காடு பகுதியைச் சேர்ந்த எம் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
5: வயல்வெளி நிகழ்ச்சியில் நாம் விவசாயிகளை சந்தித்து அவங்க எந்த மாதிரியான விவசாயிகள்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன சாகுபடி பண்ணுறாங்க, எவ்வளோ விளைச்சல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக தெரிஞ்சிட்டு வரோம். ஐயா வணக்கங்க.
6: வணக்கங்க ஐயா.
5: இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க?
6: இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் சாகுபடி செய்கிறதுக்காக வந்து காட்டை வந்து பதப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
5: ஓ, மிளகாய் சாகுபடி பண்ணுறீங்க?
6: ஆமாங்க ஐயா.
5: எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குங்க
6: ஐயா? இப்போ ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க ஐயா.
5: 3 ஏக்கரா இருக்குது?
6: ஆமாங்க ஐயா.
5: இப்போ மிளகாய்னா எவ்வளோ வைப்பீங்க?
6: மிளகாய்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மிளகாய் வைக்கலான்ட்டு ஏற்கனவே வந்து மிளகாய் வச்சு 1.5 ஏக்கர் வச்சுருக்குங்க ஐயா. இப்போ அடுத்து ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கீங்க.
5: இப்போ மிளகாய் வைக்கணும் அப்படின்னா நிலத்தை எப்படி தயார் பண்ணுறீங்க?
6: இப்போ மிளகாய் வைக்கணும்னா வந்து வரவளவு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரை விட்டு 5 கலப்பையில் வந்து 3 அளவு

0: ஒரு வாரம் கேப்பில் ஒரு நாலஞ்சு நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உழவு நல்லா மண்ணை வந்து பதப்படுத்திடுறோம்.
1: அதாவது ஒரு ஒரு சலம் ஒரு சலம் ஒரு வாரம் விட்டா?
0: ஆமாம், ஒரு அந்த அப்போ தான் வந்து மண் வந்து ஃப்ரீயாக வந்து அடிமண் வந்து மேலே வருது, பதப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எரு, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மாட்டு சாணம் இல்லைன்னா பக்கத்தில் வந்துட்டு ஆட்டு சாணம் இது மாதிரி கிடைச்சுன்னா காட்டில் கொட்டி இப்போ நல்லா இறச்சி விட்டு.
1: இப்போ அந்த மாதிரி தொழு உரம்லாம் கிடைக்குது நம்ம பக்கம்?
0: கிடைக்குதுங்க ஐயா.
1: எப்படி லோடு கணக்கா? எப்படி
0: லோடு கணக்கு தான்.
1: எவ்வளோ கிடைக்கும்
0: லோடு வந்து? இப்போ டிராக்டரில் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய் ஒரு லோடு. இப்போ வந்து உரிமையாளருக்கு வந்து 3000. நம்ம நம்மளது மற்ற கூலியெல்லாம் நம்மளது தான்
1: நம்மளது. இப்போ நம்ம 1 ஏக்கரை முளாய் வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து அந்த மாதிரி உரம் கொடுக்கலாம்?
0: இல்லை, ஒரு 5 டிராக்டர் குறையாத நாங்கள் கொட்டுறோம். எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து போட முடியறதில்ல. ஒரு 5 டிராக்டர் உரத்தை வந்து ஏகம் இறச்சி விட்டு டிராக்டரை கொண்டு ரொட்டேட்டர் அடிச்சிடறோம், சமப்படுத்திடுறோம். சமப்படுத்திட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு மல்சிங் சீட்டு போட்டு தான் வந்து இப்போ வந்து மிளகாய் வந்து நடவு செய்கிறோம்.
1: அதாவது முன்னாடி எல்லாம் வந்து கால் போட்டு பண்ணுவாங்க, இப்போ வந்து பெட்டு போட்டு இந்த சீட்லாம் போட்டு தான்
0: பண்ணுவாங்க. இதுதான் வந்து வேலை கொஞ்சம் குறையுது நம்மளுக்கு. வேலை வந்து வேலையாட்கள் இப்போ வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல இல்லைங்களா, அதனால வந்து வேலை குறைக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மெத்தேடில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெட்டு போடுறதுக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு அந்த மல்சிங் சீட் இருக்கு இல்லைங்களா, ஒரு பண்டிலுக்கு 2000 ரூபாய் 2500 ரூபான்ட்டு வந்து அவங்களே வந்து போட்டு இப்போ பேப்பர் போட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்காங்க. நாங்கள் வந்து டிராக்டர்லேயே வந்து அந்த கலப்பையிலேயே வந்து பெட்டு போடுற மாதிரி நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி மேனுவலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டோட அகலம் வந்து ஒரு 2.5 அடி வரும்.
1: 2.5 அடி
0: அகலமே வரும். பெட்டோட மேல் பகுதி வந்து 2.5 அடி வரும். மல்சிங் சீட் வந்து 3 அடி வரும். அதனால 2.5 அடி மேலே வச்சு ரெண்டா பக்கமும் மடிச்சு விட்டு மண்ணு போடுறதுக்கு சரியா இருக்குங்க ஐயா.
1: ஒரு காலுக்கும் 100 காலுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கும் அது?
0: இப்போ ஒரு காலுக்கும் 100 காலுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து 1.5 கால் டு 2 அடி இடைவெளி விடணும். அப்போ தான் காற்று வந்து காற்று இடைவெளி நல்லா இருக்கிறதுக்காக வந்து அவ்வளவு வந்து கேப் விடுறாங்க ஐயா. இப்போ பெட்டு மேலேயே வந்து சொட்டு நீர் ஓசு இழுத்து விட்டு அதுக்கு தேவையானது அந்த கரையானுக்கு இது மாதிரி உள்ள செடி தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு மருந்துலாம் உள்ளே போட்டு அடி உரமாக அந்த அந்த எருவு கூட வந்து டிஏபி இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி வந்து அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ஏன்னா நாம் திரும்ப வந்து சொட்டு நீர் உரத்தை தவிர மீது எதுவும் உள்ளே போட முடியாது.
1: அதனால் பெட்டுக்குள்ளேயே போட்டுறீங்க?
0: பெட்டுக்குள்ளே பேப்பருக்குள்ளேயே உழவுலையே அந்த பெட் நேர் போட்டு மண்ணை எடுத்து கட்டி பேப்பர் போட்டுறோம். இப்போ பேப்பர் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா
1: பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அளவுலாம் இருக்குது அப்படிங்கிறாங்களே?
0: ஆமாம், பேப்பர் அளவு இருக்குங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் to 1 வருஷம் வரைக்கும் கிராப் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா, இப்போ 3 மாதத்து கிராப் அப்படின்னா மைக்ரான் கம்மியான அளவு பேப்பர் போட்டால் அது போதுமானது. இப்போ 6 மாதம் to 1 வருஷம் வரைக்கும் வருது அப்படின்னா ஒரு 20 mm மைக்ரானுக்கு குறையாமல் வந்து பேப்பர் போட்டால் தான் அந்த சீட் வந்து அந்த பயிர் வந்து அழியிற வரைக்கும் அந்த பேப்பர் வந்து கிளியாது,
1: தாங்கும்.
0: அப்படி நம்ம மைக்ரான் கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய திரும்ப அதில் பெட்டில் களை வர ஆரம்பிச்சிடும். பேப்பர் போடுறதோட நோக்கமே வந்து களையை குறைக்கிறதுக்கோசரமும் நம்ம கொடுக்குற உரம் வந்து ஆவியாவாகம் தடுக்கிறதுக்கோசரம் தான் வந்து அந்த மல்சிங் சீட் வந்து போடுறோம். அதுக்காக தான் போடுறீங்க?
1: அதுக்காக போடுறீங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு அமைச்சிருங்க. இப்போ வந்து நாற்று வேணும், எப்படி நீங்களே தயார் பண்ணுறீங்களா இல்லை வெளியில் போய் வாங்கி?
0: இப்போ நாற்று வந்து நாம் வந்து நாம் தயார் பண்ண முடியாதுங்கய்யா. இப்போ நாம் நடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரகம் தான் நடுறோம். நாட்டு ரகமாக இருந்தால் இப்போ எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அப்பா அம்மா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டி 2 நம்பர் 5 நம்பர் இது மாதிரி வந்து விதை அப்போ வந்து வீட்டில் இருக்கிற மிளகாயே வந்து நுணுக்கி பாத்தியில் போட்டு மூட்டம் போட்டு செடி கொண்டு வருவோம். இப்போ வந்து அது மாதிரி வந்து இப்போ கொண்டுகிட்டு வர முடியறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி மூலமாக தான் வந்து செடியை வந்து நாங்கள் வாங்கிட்டு வரோம்.
1: எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: இப்போ நம்மளது பாலக்கோட்டில் இருக்குது, நம்ம பெண்ணாகரம் தருமபுரி வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரி இருக்கு இல்லைங்களா,
1: அந்த
0: நர்சரி அதகப்பாடி இது மாதிரி நர்சரியில் வந்து நாங்கள் வந்து பாலக்கோட்டில் தான் எடுக்கிறோம். பாலக்கோட் நர்சரியில் எந்த ரகம் வேணும் அப்படிங்கிறத ஒரு 35 நாள் செடி வந்து நம்மளுக்கு தேவை. ஒரு 35 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா
1: முன்கூட்டியே அவங்க கூட சொல்லிடணும்.
0: ஆமாம், முன்கூட்டியே சொல்லிடணும். முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த செடி தகுந்த காலத்தில் கிடைக்கிற மாதிரி தரமாக வளர்த்தி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து மல்சிங் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி குறையாமல் ஒரு ஓட்டம்
1: ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு
0: இன்னொரு செடிக்கு நடுவில் 1.5 அந்த மல்சிங் சீட்டில் வந்து 1.5 அடிக்கு ஒரு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஹோல்ஸுக்கு ஒரு செடி நட்டுறோம்.
1: ஒற்றை செடி அங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன ரேட்டு கிடைக்குங்க?
0: ரேட் வந்து நாங்கள் வந்து 80 பைசாவுக்கு இப்போ வாங்கிட்டு வந்துருக்குறோங்க ஐயா. இப்போ சொல்லியிருக்கிறது 80 பைசாவுக்கு தான் சொல்லியிருக்கோம்.
1: இப்போ நம்ம வந்து முன்கூட்டியே சொன்னாலும் அவ்வளோ தான்.
0: முன்கூட்டியே சொன்னாலும் அவ்வளோதான். ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கொஞ்சம் நாள் அதிகமாக போயிடுச்சுன்னா செடி வயசு வந்து அதிகமாகிடுச்சினாலும்

0: அது கொஞ்சம் சரியாக வரதில்லை. இளஞ்செடியாக இருந்தாலும் கொண்டு வந்து வச்சா நிறைய வந்து செத்து போயிடுது. அதனால் நம்ம சொல்லி நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வந்து அவங்கள ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் செடி தரமாக கொடுத்துட்றாங்க.
1: இப்போ வந்து நம்ம போய் அப்படியே உடனே வாங்கணும் அப்படின்னா அது காலம் நமக்கு தெரியாது எப்போ வருது என்னன்னு.
0: ஆமாம்.
1: இப்போ நம்ம ரகத்தை தேர்ந்தெடுக்கலாமா அப்படியே?
0: ம், ரகம் நிறையா ரகம் இருக்குதுங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழத்துக்கு விடுறதுக்குன்னு தனியாக ரகம்
1: இருக்குது.
0: பச்சை மிளகாய்க்கு மட்டும் அறுக்கிறது ஒரு சில ரகம்
1: இருக்குது.
0: நாம் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னா பச்சை மிளகாயும் அறுக்கணும். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் பச்சை மிளகாயை அறுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயோட நீளம் சைஸ் வந்து சின்னதாயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பழத்துக்கு வந்து விடுற மாதிரி ரகம், காரம் வந்து அதிகமாக இருக்கிற ரகம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்காரம் அப்படிங்கிற ரகம் தான் வந்து நடவு செய்கிறோம்.
1: அது வந்து காரம் அதிகம்,
0: காரம் அதிகம், காரம் வந்து அதிகமாக இருக்கும். நாம் வந்து அன்றாடம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து நல்லா 1 மிளகாய் 2 மிளகாய் போட்டாவே காரம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து காரம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ வாங்கிட்டு வந்து அங்கே நெட்டுறீங்க, அந்த ஒன்னேகால் அடியில் ஒன்று நெட்டுறீங்க. எத்தனை நாற்று இடுவீங்க ஒரு குழிக்கு?
0: ஒரு குழிக்கு ஒரு நாற்று தான், ஒற்றை நடவு தான், ஒரு நாற்று தான் நடுவோம்.
1: இப்போ 1 ஏக்கருக்கு எவ்வளோ நாற்று தேவைப்படும்?
0: ஒரு 8000 to 10000 செடி வரைக்கும் நடும்.
1: 10000 ரூபா அதுக்கே செலவாயிடும்.
0: ஒரு 10000 ரூபாய் செலவாயிடும். அவ்வளோ செலவாயிருங்க,
1: செலவாயிடும். இப்போ நட்டுறீங்க, இப்போ சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கும்போது ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் இல்லாமல் 2 லைன் கொடுக்குறாங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பாஞ்சிரும்.
0: இல்லை 2 லைன் தாங்க ஐயா. பெட்டுக்குள்ளே வந்து 2 டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூப் உள்ள இழுத்துருவோம். 2 டியூப் இழுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு 3 அடி பெட்டு இல்லைங்களா, கொஞ்சம் அந்த பெட்டு முழுசும் ஊறுற அளவுக்கு தண்ணி விடணும். நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் காடு பாசம் கட்டுற அளவுக்கு தண்ணி கட்டுவோம், திறந்த வழி பாசனமாக இருந்தால். நம்ம அந்த அளவுக்கு கொடுக்க முடியல, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தான் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஓஸ் இழுத்து விட்டோம்னா சீக்கிரம் நனைஞ்சிருது, செடியும் வந்து புல இல்லாமல் உயிர் பிடிக்கிறதுக்கு ஈரம் கரெக்டாக கிடைக்குது.
1: நமக்கு தண்ணியும் நல்லா மிச்சம் ஆகும் இந்த பெட்டு போட்டு இது மாதிரி பண்ணுறதுனால.
0: தண்ணி மிச்சம் எவ்வளோ மிச்சமாகுதுங்க.
1: இப்போ நம்ம திறந்த வெளியில் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உடனே ஒரு 20 நாளில் களை வந்துடும். இப்போ பெட்டு போட்டு பண்ணுறதுனால நடுவுலாம் சும்மா தான்?
0: நடுவில் வந்து களை வருங்கய்யா, வரும். அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா செடி சின்னதாக தான் இருக்குது. நம்ம ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரேயரில் வந்து அந்த கப்பு போட்டு, கப்பு டைப் இருக்குது, போட்டு மட்டத்துக்கு நிலமட்டத்துக்கே பிடிச்சி களைக்கொல்லி அடிச்சிருவோம். களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னா சுத்தமாக கிளியர் ஆயிரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து திரும்ப அந்த பிரச்சனை வரதில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதோ மழை பெஞ்சாவோ அந்த மண் கொஞ்சம் பிறண்டுச்சு அப்படின்னா திரும்ப களை வர ஆரம்பிச்சிருது. ஈரம் பெட்லேருந்து ஈரம் சைடில் போகுது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா களை வர ஆரம்பிச்சிருது. அந்த களை வரும்போது திரும்ப ஆள் விட்டு தான் நம்ம பிடிக்கணும். அதுக்கு மேலே களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணலாம், பண்ணனாலும் அது செடி மேலே பட்டுச்சுன்னா செடிக்கு பாதிப்பு உண்டாக்கும். அதனால ஆள் விட்டு தான் களை பிடிங்கிட்டு இருக்கிறேங்க.
1: அதனால வந்து அதுக்கப்புறம் களை எடுத்து இது பண்ணிடுறீங்க.
0: இப்போ
1: செடி நெட்டுறோம், நெட்டு எவ்வளோ நாளில் நமக்கு வந்து அறுவடைக்கு வரும்?
0: ஒரு 55 to 60 நாளில் வந்து மொத அறுப்புக்கு வந்துருங்க.
1: 2 மாதத்தில் வந்துடும்.
0: 2 மாதத்தில் வந்து மொத அறுப்புக்கு வந்துடும். மொத அறுப்பு வந்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அறுப்புக்கு அடுத்த அறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நாளைக்குள்ளே அடுத்த அறுப்பு வந்துடும்.
1: அவ்வளோதான் இடைவேளை?
0: இடைவேளை அவ்வளோதான். ஒரு அறுப்புக்கு அடுத்த அறுப்பு, ஃபஸ்ட் அறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம்.
1: இப்போ நீங்கள் வந்து வைக்கும்போது நிறைய நோய் தாக்கமெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க.
0: ஆமாங்க.
1: இப்போ என் மிளகாய்க்கு வந்து எந்த மாதிரியான நோயெல்லாம் வருது?
0: மிளகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா, நம்ம சூழ்நிலை வந்து கை கொடுக்கல அப்படின்னா மிளகாய் வந்து விவசாயம் பண்ணி தோற்று தான் போகணும். வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வைரஸ் வந்து அதிகமான தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நட்டால் பனிக்காலம் வருது இல்லைங்களா, பனிக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் எடுத்து நல்லா செடி வந்து நல்லா காப்பு வரும். இந்த வெயில் காலத்தில் நட்டுவிட்டால் வந்து அந்த வைரஸ் கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காய் அழுகல், காய் அழுகல் வருது. அது பூராத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மருந்தடித்து தான் வந்து அதை கிளியர் பண்ணுறோம். காயல்கள் தெளிவாயிருது, ஆனால் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: திரும்ப வந்து நம்ம அந்த செடியை வந்து
0: வளர்க்கறதுங்கிற சூழ்நிலை கூட
1: வந்துருது. இப்போ இந்த மாதிரி நோயெல்லாம் வருது, எப்படி நீங்களே மருந்து வாங்கிட்டு வந்து அடிப்பீங்களா இல்லை அக்ரியில கூட்டில்?
0: அக்ரி வந்து காட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. இப்போ செடி நட்டத்துலேருந்து அக்ரிங்க வந்து காட்டை வந்து வாரத்துக்கு ஒரு டைம், 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க எதை சொல்கிறாங்களோ அந்த மருந்து வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்டேயே மருந்து தெளிப்பான் இருக்கு, நாங்களே அடிச்சுக்குவோம். அப்படி இல்லை நம்ம சூழ்நிலைன்னா ஆள் வச்சு அடிச்சுக்குவோம்.
1: இப்போ ஆள் வச்சு அடித்தா டேங்க் எவ்வளோ கொடுப்பீங்க?
0: டேங்குக்கு வந்து இப்போ 60 to 70 ரூபா வாங்குறாங்க.
1: 70 ரூபா
0: வாங்குறாங்க.
1: நாமளே அடிச்சுட்டு அது கொஞ்சம் மிச்சம் ஆகும்.
0: நாம் அடித்தா கொஞ்சம் மீதி ஆகும். அது இல்லாத நம்மளுக்கு தேவையானபடி நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களே.
1: இப்போ உரமெல்லாம் முதல்லயே கொடுக்குறீங்க, தொழுவரெல்லாம் கொடுக்குறீங்க, அப்புறம் டிஏபியும் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப உரம் கொடுப்பீங்களா என்ன?
0: ஆமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு

0: ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காய் அறுத்த உடனே அதில் வந்து அந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இலையில் வந்து பேன் அதிகமாக, இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பேன் பேனு வெள்ளைப்பூச்சி தான் பிரச்சனை அதிகம், தாக்கம் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மருந்து அடிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளையிலேயே ஆல் நைன்டி வந்து ஒரு 8 கிலோ ரேஞ்சுக்கு வந்து விடுவோம். ஒரு ஏக்கருக்கு 8 to 10 கிலோ விடுவோம். விட்டுட்டு பிஞ்சு வந்து வருது இல்லைங்களா, அந்த பிஞ்சு வந்து வந்து ரெடியான பின்னாடி காய் அறுக்கிறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனட் வந்து ஒரு 7-8 கிலோ விடுவோம். அவ்வளோதான்.
1: ஆக உரம் கொடுக்குற அளவுக்கு நல்ல காய் விளைச்சல் வரும்,
0: காய் விளைச்சல் வரும், காய் நீளம் வரும், நீளம் வருது.
1: இப்போ நமக்கு 2 மாதத்தில் வந்து அறுவடைக்கு வருது. இப்போ பச்சைக்காய் எடுக்கிறீங்களா இல்லை பழத்துக்கு விட்டுருவீங்களா ஃபஸ்ட்டு?
0: இல்லை இப்போ வந்து பச்சைக்காய் தான் விடுறேன். ஏன்னா நம்ம இது நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காய் தான். பச்சைக்காய் வந்து ஓரளவுக்கு விலை போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் இருக்குது அப்படின்னா பச்சைக்காய்க்கு அறுத்து விட்டுருவோம். அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காய் வந்து ஒரு சில டைம்லாம் ரொம்ப டவுன் ஆயிருது இல்லைங்களா விலை, அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பழத்துக்கு விட்டு அறுத்துக்கலாம். இப்போ பழமும் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய்க்கு குறையாமல் போயிட்டுருக்குங்க, 250 300 வரமிளகாய் போகுது, அதனால் பழத்துக்கு விட்டுக்கலாம்.
1: இப்போ பச்சை மிளகாயெல்லாம் அறுக்குறீங்க, எப்படி நீங்களே அறுத்துறீங்களா இல்லை ஆள் வச்சு அறுப்பீங்களா?
0: இல்லை ஆள் வச்சு தான் இருக்கிறீங்க. கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to 4 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு கிலோ
1: 100 கிலோ அறுத்தா 400 ரூபா 300 ரூபா 350 ரூபா
0: 400 ரூபாய். ஒரு பொம்பளை ஆள் வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 120 கிலோ 100 to 150 கிலோ அறுத்து காலையில் வந்தாங்கன்னா ஒரு 3.5 to 4 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ அந்த மாதிரி அறுத்துட்டு அந்த காய் எப்படி நீங்களே கொண்டு போய் தர்றீங்களா இல்லை வியாபாரிகள் வந்துருவாங்களா?
0: காட்டுக்கே வந்து வந்து அங்கேயே இடம் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
1: இப்போ நமக்கு கிலோ எப்படி கிடைக்கும்?
0: இப்போ கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 30-35 வரைக்கும் போச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் போயிட்டுருக்கு.
1: 22 ரூபாய் அதாவது தேவையை பொறுத்து விலை,
0: தேவையை பொறுத்து தான் மார்க்கெட் நிலவரம் என்னவோ அதுதான் வந்து விலையை நிர்ணயிக்குது.
1: இப்போ 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து அறுத்துட்டே இருக்கலாமா?
0: அறுத்துக்கிட்டே இருக்கலாங்க.
1: இப்போ வந்து எத்தனை மாதத்துக்கு இருக்கலாம் அது மாதிரி?
0: 15 to 20 நாள். 15 to 20 நாள் நம்ம அது தண்ணி எவ்வளோ கொடுக்குறோம், எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு விளைச்சல் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டருப்பு வந்து நல்லாவே வந்து பச்சைக்காய் பராமரிப்பு நல்லா இருந்துச்சுன்னா பச்சைக்காய்க்கு அறுக்கலாம். அப்படிங்கும் போது ஒரு 6 அறுப்புனா கூட 3 மாதம் to 4 மாதம் நெருங்கிறோம். ஏன்னா நம்ம 15 நாள்னா சுகராக 15 நாள் அறுக்க முடியாது. நம்ம அது 24,000 22 நாள் கூட ஆகி போயிருது. அப்படிங்கும் போது ஒரு 3 மாதத்துக்கு to 4 மாதம் பச்சைக்காயை அறுக்கலாம். அதுக்கு மேலேயும் விலை இருக்குது அப்படின்னா காய் எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. விலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பழத்துக்கு விட்டு அது வத்தல் வரமிளகாய்க்கு பண்ணிக்கலாம்.
1: இப்போ பச்சைக்காயை அறுத்தோம் அப்படின்னா 15 நாளில் அறுக்கிறோம், அப்போ மாதத்துக்கு 2 போகம் எடுக்கலாம். இப்போ பழம்னா பழுக்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடுது.
0: 1 மாதம் ஆகிடுது.
1: அப்போ நமக்கு வந்து ஈல்டு வந்து குறைஞ்சி தானே வரும்.
0: ஈல்டு குறைஞ்சிரும். அது பழத்துக்கு விட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா செடி துளிர் எடுக்கிறதில்ல. இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும், ஹைப்ரிட் மிளகாயை பொறுத்த வரைக்கும் அறுத்தா மட்டும்தான் அடுத்த துளிர் எடுத்து பூ வைக்குது. இல்லை அப்படின்னா செடி அப்படியே வந்து தரைஞ்சி போய் நின்றுதுங்கய்யா. அதனால் வந்து அதுக்காக தான் வந்து அந்த 15 to 20 நாளைக்குள்ள இந்த இளஞ்செடியில் அறுத்துக்கிட்டே இருக்கிறது. செடி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்டு நோய் தாக்கம் வருது, இது மாதிரி வந்து துளிர் வரமாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரி வர வரைக்கும் எதை பிஞ்சு விட்டு காய்க்கிட்டோம் அப்படின்ட்டு தான் அதை பழத்துக்கு விட்டு வரமிளகாய் ஆய்க்கிறோம்.
1: எடுத்துறீங்க. இப்போ வரமிளகாய் அப்படின்னா எடுத்து காய வச்சிடுறீங்க, எங்க கொண்டு வைப்பீங்க?
0: ஏரூர் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு வேலைக்கிழமை நாள் வந்து பார்த்தீங்கன்னா வார சந்தையிலேயே எடுத்துக்கிறாங்க, வியாபாரிங்க வராங்க. அப்படி இல்லைனாலும் வீட்டுக்கே வந்தும் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாம்
1: வெளி மார்க்கெட்லாம் போகல,
0: வெளி மார்க்கெட் போகலை. அப்படி
1: இப்போ மழை காலம் அப்படின்னா நம்ம வந்து பழுத்த மிளகாய் வந்து காய வைக்கணும், சரியாக காய வைக்கணும், இல்லைன்னா ஜல்லு மிளகாயிடும் அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணி தான் ஆகணும்.
0: பாதுகாப்பு பண்ணி தான் ஆனுங்க. இப்போ இந்த ஐப்பசி கார்த்திகைலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை காலம். மழை வந்துருச்சு அப்படின்னா வந்து 100% வந்து அது பழத்துக்கு விட முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அந்த சிகப்பு கலர் வர்றது, வெள்ளை கலரில் வந்து ஜல்லுகாய் மாதிரி ஆகி போயிருதுங்க. அதனால் இந்த காலம் தாட்டுறது இப்போ வந்து எல்லாம் இப்போ நாற்று சொல்லியிருக்கேன்னு சொல்கிற இருக்கிற இல்லைங்கய்யா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தை தாட்டி வரும் அப்படியே இல்லைனாலும் பழத்துக்கு விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ ஒரு நடவு போகிறோம்.
1: இப்போ வைக்கிறோம் 2வது பட்டம். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடி பட்டத்தில் வைக்கணும், இல்லைன்னா சித்திரப்பட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு பட்டம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வைக்கிற மிளகாய்க்கு எந்த பட்டம் இல்லைங்களா?
0: பட்டம் இல்லைங்கய்யா. ஏதோ நம்ம நடவு செய்கிறோம், இந்த மாதத்தில் நடவு செஞ்சால் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு விலை ஏறி போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம நடவு செய்கிறோம்.
1: தேவையை கருத்தில் வச்சு தான்,
0: தேவையை கருத்தில் வச்சு தான் வந்து மிளகாய் வந்து நம்ம நடவே செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம். அதுவும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்குற மாதிரி போகிறதில்ல. அதுவும் வந்து இப்போ வரவுக்கு

0: செலவுக்குமே பத்தாத போகிற க ஒரு சூழ்நிலைலாம் வந்து இப்போ இருக்கிற நிலமை இருக்குது. அது மாதிரி தாங்க
1: இப்போ
0: இருக்குது.
1: நமக்கு வந்து 1 ஏக்கரா வைக்கிறோம் அப்படின்னா சராசரியாக வந்து எவ்வளோ செலவாகும்?
0: 1 ஏக்கருங்களா? 1 செடிக்கு 10 ரூபா செலவாயிருதுங்கய்யா.
1: 10 ரூபா செலவாயிடும். இப்போ 10,000 நாற்று அப்படின்னாலும் 1 லட்சரூபா பக்கம் செலவாயிடுது.
0: 1000 ஐயா, 1 செடிக்கு 10 ரூபா செலவாயிரும்.
1: செலவாயிடும். இப்போ வந்து நல்லா விளைஞ்சது அப்படின்னா 1-6 மாதம் 8 மாதம் அறுக்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும்?
0: லாபம் கிடைக்குங்கய்யா, லாபம் கிடைக்கும். அது நம்மளுக்கு எப்படி மகசூல் வருதுங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு லாபம்
1: லாபம்
0: கிடைக்கும்.
1: நல்லா விலை ஏறி விற்று நல்லா மகசூல் வந்தது அப்படின்னா நல்ல லாபம் மிளகா பச்சை மிளகாயில் கிடைக்கும்
0: கிடைக்கும்.
1: இது தவிர நிலக்கடலையெல்லாம் பண்ணுறீங்களா?
0: ஆ, நிலக்கடலை 3 கொட்டைக்காயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சாப்பிட்றதுக்குன்னு வச்சுருக்கனால அந்த காய் வந்து சாகுபடி பண்ணிட்டு தான் இருக்கும்.
1: ஓஹோ, இப்போ வந்து புதுசாக 3 கொட்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப காலமாக இருக்குது ஆனால் நடுவில் விட்டுட்டு திரும்ப இப்போ
0: கொஞ்சம் நல்ல மார்க்கெட் போய்
1: வீரிய ரக
0: 85-90 நாளையில் அறுவடை. அது இப்போ தான் அறுவடை பண்ணணும்.
1: பண்ணீங்க,
0: அது 1 ஏக்கர் போட்டிருந்தேன்.
1: போட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கெல்லாம் விதையெல்லாம் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க?
0: விதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்டேயே விதை இருக்குங்க ஐயா. இப்போ வந்து 4-5 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது விதை நம்ம கிட்டேயே இருக்கு, அதனால அதையே அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம
1: இப்போ மற்ற நம்ம நாட்டுக்காய்க்கும் அதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. இப்போ 1 ஏக்கரா போடணும்னா அந்த காய் வந்து எவ்வளோ தேவைப்படும்?
0: 1 ஏக்கரா இருந்தால் வரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ காய் தேவைப்படுங்க ஐயா.
1: 100 கிலோ
0: காஞ்ச காய் வந்து 100 கிலோ காய் இருந்தால் போதுமா?
1: இப்போ அதுக்கு வந்து 1 ஏக்கரா வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நிலத்தை எப்படி தயார் பண்ணீங்க?
0: நிலத்தை அதையும் 5 கலப்பையில் ஓட்டி ரொட்டேட்டர் மூலம் சமப்படுத்தி அப்படியே டிராக்டர் மூலியமாகவே பருப்பு போட்டு
1: டிராக்டர்லேயே போட்டுறீங்க?
0: டிராக்டர்லேயே பருப்பு போட்டுறோம். பருப்பு போட்டு டியூப்பில் தொட்டுறோங்க. எவ்வளோ
1: இப்போ வந்து டிராக்டரியில் போடுறோம் அப்படின்னா 1 விதைக்கும் 100 விதைக்கும் என்ன அளவு வைப்பீங்க?
0: 1.5 அடிங்கய்யா.
1: 1.5 அடி?
0: 1.5 அடி to 3 அடி. முக்காடி.
1: இப்போ பார்த்தீங்கன்னா வீரிய ரக விதையெல்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடி 1 அடி வரைக்கும் போடுறாங்க
0: இல்லைங்க. இது வந்து என்னென்னா டிராக்டரில் போகிறது பார்த்தீங்கன்னா விதை வந்து பழுது போகுது. அப்படிங்கும் போது நம்ம 1.5 அடி to 3 அடி டார்கெட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட 1.5 அடிக்கு 3 அடியாவது ஒரு செடி வந்து நம்மளுக்கு இருக்குது தோட்டத்தில். நம்ம போடுறதே 3.5 அடி 1 அடி போட்டோம்னு வச்சுக்கோங்களே, ரொம்ப புழக்கமாக போயிடுது. நம்மளுக்கு வந்து தேவையான மகசூல் கிடைக்கிறதில்ல. அதனால் 6 அடிக்கு குறையாமல் ஒன்று போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த செடி புழப்போனாலும் காடு ஓரளவுக்கு கட்டி வந்துடுதுங்க.
1: கட்டி வந்துடுது.
0: வந்துடுதுங்க.
1: இப்போ முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே உழிச்சிருவாங்க, ஏன்னா விதையெல்லாம் வந்து அடிப்படுது, சரியாக முளைக்கலை அப்படின்னு, முளைப்பு திறன் கம்மியாகி போயிடுதுன்னு. இப்போ எல்லாம் இயந்திரம் வந்துருச்சு. இப்போ எப்படி இயந்திரத்தில் தான் அடிக்கிறீங்க?
0: ஆமாம், நம்ம ரைஸ் மில்லில் தான் போயிட்டு அது கடலக்காய் உடைக்கிற இயந்திரத்தில் தான் வந்து உடச்சி தான் கொண்டுட்டு வரங்க. உடச்சி அவங்களே ஜல்லடை போட்டு கொடுத்துட்றாங்க. அதில் இருக்கிற சொத்தை அடிப்பட்ட அதை 1-2 தோல் போன பறிஞ்சது இதை மட்டும் பொறுக்கிட்டு
1: நன்னி குட்டையெல்லாம் அதிலே வந்துடும்.
0: அப்படியே இப்போ வந்துடு, முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. மீண்டும் 1-2 அதே மிஷின், அது 100% நம்ம எதிர்பார்க்க முடியாது. 10% 20% அந்த சின்ன சின்ன கொட்டை அந்த கருப்பு கலந்தது இது மாதிரி இருக்குதுன்னா அதை பொறுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம
1: போட்டு
0: விதைக்க ஆரம்பிச்சிடலாம்.
1: இப்போ நம்ம வந்து நல்லா காஞ்ச காயை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நிறையா அடிபட்டுருது, அதில் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் ஊற வச்சு அடித்து கொடுத்தா கொஞ்சம்
0: இல்லைங்க. தண்ணி தெளித்து நாங்கள் அடிக்கிறதில்ல, தண்ணி தெளித்து ஏன்னா நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு தண்ணி தெளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு மழை வந்துடுது, 4 நாள் 5 நாள் 1 வாரம் டிலே பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னா தண்ணி தெளித்த கொட்டை வந்து அது கசப்பேற ஆரம்பிச்சிருதுங்கய்யா. அதனால் வந்து நம்ம வரக்காயவே தான் கொஞ்சம் ஏதோ அது தொழும்பி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு, அடிபட்டாலும் பரவாயில்லன்ட்டு வரக்காய் போட்டுக்கலாம். கொத்து கொட்டை பெட்ரு, நாம் எதிர்பார்க்குற இடைவெளி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
1: இப்போ அது மாதிரி போட்டு விட்டுறீங்க, முளைச்சி வந்துடுது. இப்போ அதுக்கெல்லாம் களையெல்லாம் முளைக்கும்?
0: அதில் போட்டு விட்டு உடனே டியூப் சொட்டி டியூப் தான் அதுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நுண்ணீர் பாசனம் தான் யூஸ் பண்ணுறோம். டியூப் இழுத்து தண்ணி விட்டு 3 நாளைக்குள்ளேயே வந்து களைக்கொல்லி ஒன்று அடித்து விட்டுறோம். களைக்கொல்லி அடித்து விட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா களை எதுவுமே வரதில்லை. அதுக்கப்புறம் வந்து 15-20 நாளையில் ஒரு கொத்து கொத்திக்கிட்டால் போதுமானது. ஏன்னா இன்றைக்கி செலவு பண்ணி சமாளிக்க முடியலங்கிறதுக்கோசரம் தான் நாம் வந்து செயற்கையை நோக்கி போகிறோம். இன்றைக்கி ஆள் கூலி அதிகமாகிருச்சு, அதனால் வந்து களைக்கொல்லி அடித்து விட்டால் நம்மளுக்கு ஒரு அதில் 2000-3000 மீதி ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி வந்து இருக்குதுங்க ஐயா.
1: அது 20 நாள்

0: வந்து முளைக்காம இருக்கு,
1: முளைக்கிறது இல்லை.
0: அந்த 20 நாளைக்குள்ள செடி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கொத்து போட்டால்,
1: கொத்து போட்டுட்டா செடி வந்து புத கட்டிக்குது காடு, அதுக்கப்புறம் களை பெருசாக வரதில்லை. ஒன்று ரெண்டு வந்தாலும் நாம் ஆள் விட்டு பிடிங்கிட்டு
0: பிடிங்கிக்கலாம்,
1: அப்படியே பண்ணிக்கலாங்க.
0: இப்போ கொத்து போடும்போது ஏதாவது உரம் கொடுப்பீங்களா?
1: கொத்து போடும்போது காம்ப்ளெக்ஸு தேவையான உரத்தை போட்டுதாங்க கொத்துவோம், போட்டுதாங்க கொத்துவோம்.
0: களை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பொதப்பதன்னு மண் இருக்கணும், ஏன்னா நல்லா அப்போ தான் அம்பு விடும் அப்படிம்பாங்க.
1: இல்லை, சொட்டு நீர் நுண்ணுயிர் பாசனம் போட்டாவே அதனுடைய நோக்கமே அதுதான், காடு இருவாது, பொதப்பதுனே இருக்கும். அதுக்காக தான் வந்து நுண்ணுயிர் பாசனம். நம்ம வந்து திறந்த வழி பாசனம், வாய்க்கால் பாசனம் போட்டோம் அப்படின்னா தண்ணி கட்டினா காடு எரியிருங்கய்யா. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது செடி அம்பு அந்த காய் தேவை அதுக்கு இல்லை, இது போத்தா காடு பொதுபோதுனே இருக்கும். அதனால
0: வந்து நம்ம திறந்த வெளியில பாத்தி கட்டி போடுறத விட வந்து சுட்டு நீர்ல போடுறது
1: அவசரம். எவ்வளவு பரவாயில்ல, தண்ணீர் சிக்கணும். இப்ப தண்ணி எவ்வளவு மிச்சமாகுது, இப்போ ஓபன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல் பாயிறது, சொட்டு நீர் போட ரெண்டு வயல் பாயுது.
0: நம்ம வந்து அதில் போய் வேலை செஞ்சு தண்ணி திருப்பி மட திருப்பிட்டு இருக்கிற வேலையும் மிச்சம் ஆயிடுது, போட்டு விட்டா ஓடிடுது,
1: ஓடிட்டு இருக்கு.
0: இப்போ அதில் ஏதாவது வந்து சொட்டு நீரில் ஏதாவது உரம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் தேவையில்லையா நிலக்கடலைக்கு?
1: அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் ஆச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா கொடுப்போங்க. யூரியா கொடுப்போம். அது எதுக்குன்னா வந்து காய் வந்து ஒரே தரமாக வரணும், வரதுக்கு அந்த வளர்ச்சிக்கு அந்த அம்பு இறங்குது இல்லைங்களா, அது பூரா ஒரே ஈவனாக வளர்கிறதுக்கோசரம் வந்து ஒரு மூட்டை யூரியா மட்டும் கொடுப்போங்கய்யா.
0: இப்போ வந்து இது 70-75 நாள் இப்போ எடுத்துருக்கீங்க?
1: இல்லை, 85-90 இந்த நாளில் எடுத்துருவோங்கய்யா.
0: எப்படி பச்சைக்காய்க்கே அறுத்துருவீங்களா?
1: ஆ, பச்சைக்காய்க்கு அறுத்துருவோங்கய்யா. நாங்கள் இதை நோக்கி போனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகத்தை விட்டுட்டு இந்த அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் ரகம் மாதிரி தான். இப்போ அதை நோக்கி போனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமாளிக்க முடியல விவசாயியால். இப்போ நாட்டு ரகம் அப்படின்னா வந்து அதை செடி பிடுங்கி காயை காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வியாபாரிக்கு கொடுக்கணும்.
0: அதாவது செடியை பிடிங்க 1000 ஒரு கூலி, 1000 அந்த மாதிரி நிறைய கூலி ஆகுது,
1: நிறைய கூலி ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய வைக்கும் போது மழைக்கெல்லாம் வந்து நிறைய சிரமத்துக்கு நாங்கள் ஆளாயிரோம். அதனால் வந்து அந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து இது வந்து அந்த பிரச்சனை இல்லை. இப்போ காய் கூலி வந்து பார்த்தீங்கன்னா காய் கிலோ கணக்கில் தான் வந்து பொறிக்கிறாங்க.
0: எவ்வளோ பொறிக்கிறாங்க?
1: ஒரு கிலோவுக்கு வந்து நாங்கள் 6 ரூபாய் கொடுத்துட்டுருக்குறோங்க. பொறிச்சதும் அன்னைக்கு காலையிலேருந்து பிடுங்குறோமா, அன்றைக்கி சாயந்தரமே வந்து வியாபாரிங்க வந்து காட்டிலேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வண்டி விட்டு அவங்களே எடுத்து
0: அன்னைக்கே எடை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
1: ஏற்கனவே வந்து வியாபாரிங்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்னைக்கு பிடுங்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம், எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளோட வேலை எதோட முடியுதுன்னா அந்த கொடியை காய வச்சு அதை நாம் பத்திரப்படுத்துறதோடு நின்றுது.
0: இப்போ அது மாதிரி பொறிச்சு அன்னைக்கே போடும்போது பச்சை காயை போடும்போது நமக்கு வெயிட் நல்லா கிடைக்கும்.
1: வெயிட் நல்லா கிடைக்குதுங்க.
0: என்ன ரேட்டுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்?
1: இப்போ வந்து நான் கடைசியாக கொடுத்தது 60 ரூபாய்க்கு கொடுத்தேங்க. அதுவும் தேவைக்கு ஏற்ப தான். நம்ம மிளகாய் சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி எந்த அந்தந்த ஒரு விசேஷ நாள், ஒரு பண்டிகை நாள் இது மாதிரி இருந்தால் 1-4 ரூபா சேர்ந்து போகும். மற்ற நாள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலக்காய் நிறையா சாகுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா வியாபாரிங்க 2 ரூபா குறைச்சிருவாங்க. அவங்களுக்கு தட்டுப்பாடு இருக்குதுன்னா 4 ரூபா சேர்ந்து கொடுத்து வாங்குறாங்க.
0: இப்போ நம்ம நாட்டு ரகம் அப்படிங்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போயிடுது வரக்காய்.
1: ஆமாம்.
0: இப்போ இது 60 ரூபாங்கும்போது நமக்கு லாபமாக தான் இருக்குமா? அதுக்கு
1: லாபம் தாங்க ஐயா, லாபம் தான்.
0: பச்சைக்காயாக கொடுக்குற
1: காய் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் ஆயிடுது, 110-120 நாள் ஆயிடுதுங்க. அதுலேயும் பார்த்தா 1 மாதம் எக்ஸஸாக போகுது.
0: 1 மாதத்துக்கு முன்னாடியே
1: நம்மளுக்கு விளைச்சலும் வந்துடுது. இதில் கொஞ்சம் லாபமும் இருக்குங்க ஐயா, நாட்டுக்காயை விட இது எங்களுக்கு சரியாக படுது. அதனால் நாங்கள் செஞ்சு
0: பறிச்சு உடனே கொடுத்துறோம், காசு உடனே வந்துடுது. அப்படிங்கும்போது அது பண்ணுறீங்க?
1: அப்படி தாங்க ஐயா பண்ணிகிட்டு
0: இருக்கேன். அந்த காயெல்லாம் எந்த எங்கே போகுது?
1: கேரளா மார்க்கெட் போகுதுங்க ஐயா, பெங்களூர் மார்க்கெட்டு, சென்னை போகுது, இப்படி வந்து பெருநகரத்துக்கு தான் போகுது.
0: அந்த மாதிரி கொடுத்துறீங்க. இப்போ அதில் வரும் கள்ளக்கொடியெல்லாம் வரும். இப்போ அதையெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுறீங்களா? இப்போ எப்படி சுரணம் போட்டுறீங்களா இல்லை
1: சுத்தனையும் போடுறோம், காய வச்சு அப்படி குத்தேரியாக வச்சிடறோம். இப்போ நம்மக்கிட்டேயே மாடு குட்டிங்களாம் இருக்குது, நம்மளுக்கே பயன்படுத்திக்கிறோம்.
0: இப்போ அதுக்கெல்லாம் வந்து நல்ல விலை போகுதுங்கிறாங்க. இப்போலாம் வந்து
1: இப்போ கொஞ்ச காலமாக வந்து விவசாயிங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, எல்லாமே ஓரளவுக்கு விலை போகுது.
0: இப்போ கொட்டில் முறை நிறையா வந்து வளர்த்துறதுனால இந்த மாதிரி கொடிங்கெல்லாம் வந்து நல்ல
1: பண்ணையாடுங்க வந்து செட்டு போட்டு வளர்த்துறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வாங்குறது 300 ரூபான்னாவே அது பெருசாக பார்ப்பாங்க. இன்னைக்கு 600 ரூபாய் இருந்தாலும் கொடுத்தா இருந்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு.
0: தீவன பற்றாக்குறை அந்த அளவுக்கு
1: இருக்கு. மழை இல்லை, எங்கேயும் பில்லு இல்லை, எதுவுமே இல்லை, கிடைச்சா போதுங்கிற கண்டிஷன்ல வந்து 600-650 கூட கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்துருச்சு
0: இருக்கு. இப்போ மாடுலாம் வச்சிருக்கீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: மாடு வந்து நாட்டு மாடு 3 இருக்குங்க ஐயா.

0: இதுக்கு சிந்து மாடு ஒன்று இருக்குங்க.
1: ஒன்று இருக்குது. இப்போ நாட்டு மாடு மூணு வச்சுருக்கீங்க, என்ன ஏர் ஓட்டுவீங்களா?
0: இல்லை, குழந்த பாலுக்கு வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் பால் தேவைப்படுது இல்லைங்களா, நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்ணுவேன், வச்சிட்ருக்கோம்.
1: இப்போ நம்ம வந்து ஜெர்சியோ அல்லது ஹெச்எஃப்ஓ இருந்துச்சுன்னா 10-20 லிட்டர் 30 லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நாட்டு மாடு வச்சுருக்கிறோம், அது 4 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்கும்.
0: அவ்வளோதாங்க ஏக்கா.
1: இப்போ நமக்கு லாபம் இருக்காதுல்ல?
0: அது லாபத்து நோக்கி இல்லை, நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து நாம் அது வச்சுக்கிறோங்க ஐயா,
1: நம்ம பயன்பாட்டு,
0: நம்ம பயன்பாட்டுக்கு மட்டும்தான். அது விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைங்களுக்கு கேட்டாங்கன்னா, கிராமப்புறத்தில் வந்து குழந்தைங்களுக்கு கேட்டால் 1 லிட்டர் 1 லிட்டர் டெய்லி ஊற்றுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு தான் அதை வச்சுட்டு இருக்கோம், வச்சுட்டு மற்றபடி அது விற்பனைக்கு இல்லைங்க.
1: இப்போ நாட்டு மாட்டு பால் என்ன ரேட்டுக்கு போகுது?
0: அது இப்போ கொடுக்கறது இல்லைங்க, அது என்னான்ட்டு என்ன ரேட் வரைக்கும் இப்போ போகுதுன்னு தெரியல. அதுவும் வந்து ஒரு 80 ரூபா வரைக்கும் கேட்டாங்க என்கிட்ட, 70-80 வரைக்குமே வந்து கேட்டாங்க வியாபாரிங்க வந்து. அதுக்கும் எல்லாம் எங்கெங்கே நாட்டு மாடு இருக்கோ அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி அதை கொண்டுகிட்டு போயிட்டு எங்கேயோ வேறு பக்கம் விற்பனை பண்ணுறதுக்காக வந்து எங்ககிட்ட அணுகுனாங்க.
1: 80 ரூபா வரைக்கும் கேட்குறேன்,
0: 80 ரூபா வரைக்குமே அணுகுனாங்க. நாங்கள் தான் வந்து இல்லை எங்களுக்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு
1: கொடுக்குறதுல. ஏதோ அக்கம் பக்கம் ஒன்று ரெண்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க.
0: ஆ, குழந்தைங்களுக்கு பால் கேட்டால் கொடுப்போம்.
1: இப்போ வந்து நான் இந்த ஜெர்சி ரகமாக வச்சுருக்கேன், இப்போ அது பால் கறக்குறீங்களா?
0: ஆ, அது பால் கறக்குறேங்க ஐயா. அது வந்து பால் பால் உற்பத்திக்கோசரமே அது
1: அது வச்சுருக்கீங்க?
0: அது வச்சுருக்கு.
1: அதில் எங்கள் பக்கத்துலேயே ஊற்றுறீங்களா?
0: ஆ, அது இப்போ வீட்டு வீட்டுக்கு வந்து வண்டி போட்டு எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் வீட்டாண்டே வந்து எடுத்துக்கிறேன். நாம் எடுத்துக்கிட்டு போகிற வேலை இல்லை.
1: இப்போ மாட்டுக்கு தீவனமெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: மாட்டுக்கு தீவனம் நாம்மளே வந்து சோளம் வரைச்சிக்கிறோம். இப்போ அப்புறம் அந்த பில்லு தட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ அதை வந்து அது ஒரு வயல் வச்சுக்கிறோம், நாமளே ரெடி பண்ணிக்கிறோம்.
1: ரெடி பண்ணிக்கிறீங்க, அதனால் அப்படி பண்ணிக்கிறேன். கலப்பு தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: கலப்பு தீவனம் கடையில் தாங்க,
1: கடையில் தான்
0: கடையில் தான் வாங்கிக்கிறோம்.
1: சரி, இப்படி வந்து பணி பண்ணி ஆடெல்லாம் இருக்குது,
0: கடா குட்டி வாங்கி வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா, வெள்ளாட்டு குட்டி இருக்குது, அதுக்கு அந்த கள்ளக்கொடி இருக்கு இல்லைங்களா. நம்மக்கிட்ட விவசாயத்தில் இருக்கிறத வச்சு அந்த ஒருங்கிணைந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, என்ன எதை எத்தனை வச்சுருந்தா நம்ம சமாளிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க.
1: பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கிடா குட்டின்னா வாங்கி 2 மாதம் 3 மாதம் மேய்ச்சி விற்றுறது?
0: ஆ, விற்றுருவோங்க ஐயா.
1: அதில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும்.
0: ஆமாம், ஒரு மாதத்துக்கு ஒரு குட்டிக்கு 1000 ரூபா நிற்கும்
1: நிற்கும்
0: நிற்கும்.
1: இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறீங்க, விவசாயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
0: துணிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா, வரவுக்கும் செலவுக்கும் தான் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சில டைம்ல கை கொடுத்துருது, ஓரளவுக்கு ஏதோ பரவாயில்லைங்க.
1: சரி சரிங்க, அருமையா சொன்னீங்க. இது கேட்டுட்டு இருக்கிற மற்ற விவசாயிகளும் உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைப்பாங்க, உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
0: என்னுடைய தொலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா ஐயா, 9 8 4 3 1 4 3 0 6 8.
1: இந்த தொலைபேசி எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: கண்டிப்பாங்க ஐயா.
1: மேலும் உங்களுடைய விவசாயம் செழிக்க வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா.
2: நேயர்கள், இதுவரை மிளகாய் நிலக்கடலை சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாங்காடு பகுதியைச் சேர்ந்த எம் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வணக்கம் வணக்கம் அன்பு நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இளம் தென்றல். நாளும் ஒரு தலைப்பில் வளம் வரும் இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு விடுகதையும் விடையும். விடுகதையும் விடையும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 0 43 42 என்ற முன்னிப்புடன் 24 40 30 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வளம் பெறலாம். நேர்களே, இளந்தென்றல் நிகழ்ச்சியில முதல்ல இணைப்பில் வரக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, தெளிவா பேசுங்க. நீங்க இணைப்பில் இருக்கிற இடத்துல இருந்து. சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுத்துடலாமா? கூழ் முதுகு கிழவனுக்கு குதிகால் வரை பற்கள், அவன் யார்? கூழ் முதுகு கிழவனுக்கு குதிகால் வரை பற்கள், அவன் யார்? நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, உங்க வானொலி பெட்டியை தள்ளி வச்சுட்டு பேசுங்க. உங்களுக்கான விடுகதை சொல்லாமா? வெளுத்த ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை, இல்லைங்கய்யா? மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? வெளுத்த ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை.
1: பென்சில்.
0: பென்சிலுங்களா?

0: இல்லைங்கய்யா, பென்சில் இல்லை, நெருங்கி வந்துட்டீங்க, நன்றிங்கய்யா. இணைப்பிள்ளை நேயம், அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மங்களபுரம் ராஜசேகரங்கய்யா.
0: மங்களாபுரம் ராஜசேகரா?
1: ஆமாங்கய்யா.
0: உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
1: கேளுங்க.
0: கல்லை சுமந்து கறிக்கு ருசியாவான் யாருங்க அவன்? கல்லை சுமந்து கறிக்கு ருசியாவான் அவன் யார்?
1: கல்லை சுமந்து கறிக்கு ருசியாவானா? டக்குன்னு புரியலையே.
0: டக்குன்னு புரியலைங்களா?
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையம், அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். அன்பளையோட இணைந்து இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசாம்பட்டிப்பம் காவாக்குடி தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: தென்னை விவசாயி ஏ முருகன்களா?
2: ஆமாம் சார்.
0: உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
2: மூன்றுமே எளிமையாக கொடுத்துருங்க சார் எனக்கும்.
0: சரிங்கய்யா. குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல்.
2: குண்டு ராஜாவுக்கு
0: குடல் முழுக்க பல்.
2: குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க வெங்காயம்.
0: ஐயா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அது இல்லைங்கய்யா. நன்றிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: குடை.
0: இல்லைங்க, தவறான பதில்.
2: நன்றி சார்.
0: நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
3: எளிமையா கேளுங்கய்யா, நான் முயற்சிக்கிறேன்.
0: குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல், அது என்னங்க?
3: இன்னொரு
0: வாட்டி சொல்லுங்களா? குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல், அது
3: என்னங்க?
0: மாதுளம்பழமா? சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த விடுகதை கேட்கலாமா? கேட்கலாம். ஊசி இலை காட்டுக்குள் ஊர்ந்து செல்லும் பன்றிகள், அது என்ன? ஊசி இலை காட்டுக்குள் ஊர்ந்து செல்லும் பன்றிகள், அது
3: என்னங்க?
0: நத்தை. தவறான பதில். நன்றிங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க, நன்றி.
3: நன்றி.
0: இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, உங்க பேரை முழுமையா சொல்லுங்க. கன்னியப்பன். ஐயா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? எண்ணெய் குடித்து விட்டு ஏழு கடல் தாண்டுவான் அவன் யார்? சொல்லுங்க. அப்பளம். அப்பளம் என்றது தவறான பதில். நன்றிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு. நிகழ்ச்சி நேயம், அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஐயா
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: மோகன் ஐயா, உங்களுக்கு மூன்று கேள்வியுமே எளிமையை கொடுத்துடலாமா?
4: மூன்று வீடுகளையுமே எளிமையாகவே கொடுத்துட்டுனா ஒரு பாட்டு வாங்கிடலாங்கய்யா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு உங்களுக்கான விடுகதை. கூழ் முதுகு கிழவனுக்கு குதிகால் வரை பற்கள்.
4: சீப்பு.
0: என்னங்கய்யா?
4: சீப்புயா, தலை சீவர சீப்பு.
0: தலை சீவர சீப்பு இல்லைங்கய்யா, அதுவும் இதுவும் ஈவனா இருக்கிறதுனால நீங்க கண்டுபிடிக்க முடியல. இது வந்து அறிவாள் அப்படிங்கிறது சரியான பதில். நன்றிங்கய்யா, எனக்கு
4: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. இனிப்பில் இணையம், அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து? ஐயா, உங்க பேர் சொல்லுங்க மறுபடியும்.
3: சத்யநாராயணன்.
0: உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? கல்லை சுமந்து கறிக்கு ருசியாவான்.
3: கல்லை சுமந்து தெரியலையா?
0: சொல்லுங்க. கல்லை சுமந்து கறிக்கு சுவான் தெரியலீங்களா? சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: ஏழிலும் தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வானிலையில் வர்ணச்சாலம் படைத்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் தலைப்பு விடுகதை விடயமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் வந்து அட்டகாசமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்கப்பல் என்னங்க? சரிங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
1: பார்க்கலாம்.
0: எண்ணெய் குடித்துவிட்டு ஏழு கடல் தாண்டுவான்.
1: எண்ணெய் குடித்துவிட்டு ஏழு கடல் தாண்டுவான். விமானம்.
0: விமானம், சரியான பதிலுங்க. அடுத்தது, உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு.
1: உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. பாய்.
0: பாய், சரியான பதிலுங்க. அடுத்து உங்களுக்கான இன்னொரு கேள்வி.
1: பாட்டு வாங்குற மாதிரி குடிச்ச பாக்கலாம். கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
0: வெளுத்த ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை, அவன் யார்?
1: வெளுத்த ஆளுக்கு
0: கருப்பு தலைப்பாகை சொல்லுங்க.
2: நன்றிங்க.
0: எண்ணும் உள்ளும் இல்லாத கடிகாரம், எவராலும் பார்க்க முடியாத கடிகாரம் என்னது?
2: அமாவாசையோ?
0: இல்லைங்கம்மா, நல்லதொரு முயற்சி. நன்றி.
2: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம், சொல்லுவது யாருங்க
3: ஐயா? நாங்கள் மதிகன்பானை ராமகாயிருந்து ஒன்னாவது எழுநூற்றி பேசுறோங்க ஐயா.
0: ஐயா, உங்களுக்கான விடுகதை சொல்லிடலாங்களா? ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இருக்காது. அன்னதானமா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. யாரோ பக்தல சொல்லி கொடுக்கறாங்களே.
3: இல்ல இல்ல இல்ல, கடைக்கு வியாபாரம்.
0: ஓவே, சரிங்க. நன்றி.
3: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: மோலி வயநாடுல இருந்து சுகன்யா பேசுறேன்.
0: சுகன்யா பேசுறீங்களா? சிரிச்சிட்டே பேசுவீங்களா?
4: இல்லைங்க சார்.
0: எத்தனாவது படிக்கிறீங்க
4: சார்? 7th ஸ்டாண்டர்ட்.
0: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா
4: சார்? இன்னைக்கு சண்டேன்றனால லீவ்.

0: இன்னைக்கு சண்டே இல்லை.
1: எஸ் சார்.
0: சரி, உங்களுக்கான விடுகதை சொல்லாமா? கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்?
1: மீன்.
0: மீனா?
1: எஸ் சார்.
0: இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமே. நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. இணைப்பில் நினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? கலைச்செல்வி பேசுறீங்களா? உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? முயற்சி பண்றீங்களா? ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலைக்கணம் அதிகம். என்னங்கம்மா? ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலைக்கணம் அதிகம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. காலானா? இல்லைங்கம்மா. நன்றி. நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கு உண்டான விடுகதை கேட்கலாமா? எங்கள் வீட்டு தோட்டத்திலே மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுகிறது. உங்களுக்கான அடுத்தது, பூ பூக்கும் காய் காக்கும், பூ பூக்கும் காய் காய்க்கும் பழம் பழுக்காது.
3: காய் காய்க்கும் பழம் பழுக்காதுங்களா? அதுக்கு நிறைய விட வரும், முருங்கைக்காய் வரும், தேங்காய் வரும்.
0: தேங்காய் என்பது சரியான பதில். சரிங்க. அடுத்து, என்னும் முள்ளும் இல்லாத கடிகாரம், எவராலும் பார்க்க முடியாத கடிகாரம் என்னதுங்க?
3: அது இதயம்ங்க.
0: இதயம் சரியான பதில். அடுத்து, உணவில் கையில் எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான், அவன் யாருங்க?
3: கரண்டிங்க.
0: கரண்டியா? நல்ல ஒரு தமிழ் பேர் சொல்லுங்களேன் அதுக்கு இருக்க.
3: அது
0: அகப்பைன்னு சொல்லலாமா?
3: அகப்பை. ஆமாங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: கயல் படத்துல இருந்து பறவையா பறக்கிறோன்ற ஒரு பாடல் கொடுங்க.
0: கயல் படத்துல இருந்தா?
3: பறவையா பறக்கிறோம், காற்றிலே மிதக்கிறோம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான உங்களுக்கான பாடல் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு கொடுக்கலாம்.
3: நன்றிங்க.
0: நன்றிங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும், 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இளம் தென்றல் நிலையத்தில் நேரம் 8:18. அந்த நேயர் விரும்பிய பரிசு பாடலை நாமும் கேட்போமா? கையல் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வானலையில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இளம் தென்றல். இளம் தென்றல் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு விடுகதை விடயமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். அம்மா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? 1000 பேர் அணிவகுத்து

0: தாளும் ஆரவாரம் வராது.
1: 6 வாரம் வராதுங்களா?
0: ம்ம் சொல்லுங்க.
1: தேன் கூட கட்டலுங்களா?
0: ரெண்டுமே இல்லைங்கம்மா. 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் வராது அப்படிங்கிறது எறும்பு கூட்டம்.
1: இரும்பு
0: நன்றிங்கம்மா.
1: கூட்டம். சரி, நன்றி நன்றி.
0: நன்றிங்க. இனிப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
2: ஹலோ. வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வாழ்க வளமுடன். என்னும் துறை நாகசமுத்திரம் பேசுறேங்க.
0: துரையா, குறிப் உங்களுக்கான விடுகதை சொல்லாமா?
2: சொல்லுங்கய்யா.
0: ஊசியலை காட்டுக்குள் ஊர்ந்து செல்லும் பன்றிகள். என்னங்கய்யா அது?
2: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: இன்னொரு முறை சொல்லணுமா? சரி, உங்களுக்கான இன்னொரு முறை கேள்வி சொல்கிறேன். மழைக்கும் இடம் உண்டு, மன்னர் படைக்கும் இடம் உண்டு. அது எந்த இடம்?
2: மலை.
0: மலைக்கும் இடம் உண்டு, மன்னர் படைக்கும் இடம் உண்டு. அது எந்த இடம்?
2: பூமி.
0: பூமியா? பூமிங்கிறது சரியான பதில் இல்லைங்கய்யா. அதற்கான விடை வந்து மரத்தடி நிழல். நன்றிங்க.
2: நன்றி நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? நல்லா இருக்குமா? யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, நீங்க வானொலி பெட்டியை தள்ளி வந்து பேசுங்க. நேயர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், வானொலி பெட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று கேளுங்க. ஏன்னா நீங்க பேசுறதும் நான் பேசுறதும் கேட்காமயே போயிடும். சரிம்மா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்?
3: கை இல்லாமல்
0: நன்றிங்கம்மா, நல்லதொரு முயற்சி. நன்றி. இணைப்பில் நீ மண்ணேயர் வருக. வணக்கம்
4: வணக்கம் சார். குருப்பட்டியிலிருந்து சத்தார் பேசுறீங்கயா?
0: ம், சொல்லுங்கய்யா.
4: குருப்பட்டி டீக்கெட்லேருந்து சத்தார் பேசுறீங்கய்யா?
0: ம், சொல்லுங்க. உங்களுக்கான குறிப்பு, உங்களுக்கான விடுகதை கேட்டுடலாமா? அச்சு இல்லாத சக்கரம், அழகை கூட்டும் சக்கரம். அச்சு இல்லாத சக்கரம், அழகை கூட்டும் சக்கரம். அது என்னங்க? கதவு என்பது தவறான பதில்ங்கய்யா. நன்றி. இணைப்பில் நீயும் அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து? ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கான விடுகதை, அச்சு இல்லாத சக்கரம், அழகை கூட்டும் சக்கரம். கோலமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கோலம் என்பது தவறான பதில். நன்றி. இணைப்பில் நீயும் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம்.
0: உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? விதையின்றி முளைக்கும், வேரின்றி கிடைக்கும். அது என்னங்கம்மா? வேரின்றி கிடைக்கும். காளான் விதையின்றி முளைக்குமா? நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நன்றி. இணைப்பில் நீயும் அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம்
6: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: கங்காபத்திலிருந்து கனகா பேசுகிறேங்க.
1: சொல்லுங்க கனகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வீட்டில் தான் இருக்கீங்க.
1: வீட்டில் தான் இருக்கீங்களா? உங்களுக்கான விடுகதை சொல்லாமா?
0: சொல்லுங்கய்யா.
1: விதையின்றி முளைக்கும், வேரின்றி கிடைக்கும், அது என்னங்க?
0: விதையின்றி முளைக்கும், வேரின்றி கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நேயரை சந்திக்கலாம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: காதோரமாய் கவி பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: இன்னொரு விஷயம் வந்து கரெக்டான பொசிஷனில் நீங்கள் கொடுக்கும் பொழுது பேபியோட தலை, கழுத்து, வயிறு, கால் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறப்ப பால் குடிக்கிற வசதி பேபிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அது குடிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டாக குடிக்கும். ஒரு பொசிஷனில் தலை ஒரு பக்கமும் வயிறு ஒரு பக்கமும் திரும்பிக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கு அந்த பொசிஷன் செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அது தாய்ப்பால் விருப்பப்படாது. அதுக்கு பெட்டர் நம்ம பவுடர் ஃபார்முக்கே போயிடலாம்னு.
4: ஏன்னா அதில் அந்த குழந்தை ரொம்ப
3: கன்வீனியன்ட் பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். இது மதர்க்கும் சரி பேபிக்கும் சரி. முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டனால எனக்கு வலி டாக்டர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதனால் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான பொசிஷனில் உட்கார்ந்து தாய்ப்பால் கொடுக்கறது தான். முதுகை வளைச்சிக்கிட்டு உட்கார்ந்து கொடுக்குறப்ப உங்களுக்குமே அது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகட்டும் சிசேரியன் ஆகட்டும் முதுகு வலி வர்றதுக்கு ஸ்பைனல்ங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து முதுகில் இன்ஜெக்ஷன் போடுற ப்ரொசீஜர் காரணம் கிடையாது. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது உங்களோட ஸ்பைனை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பேபியும் லைனில் இருக்கணும். எல்லாமே ஒரே பொசிஷனில் இருந்து கொடுக்கும் பொழுது அது கன்வீனியன்ட் பொசிஷன். ஈஸியாக தாய்ப்பால் சப்பனோனே கிடைக்குதுன்னா அது ஏன் பவுடர் ஃபார்ம் விரும்ப போகுது? மார்பகம் சைஸ் சிறிதாக இருந்தாலும் குழந்தைக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் பால் வந்து கண்டிப்பாக உருவாகும். பெரிய மார்பகம் இருந்தால் நிறையா பால் உருவாகும், சின்ன மார்பகம் இருந்தால் சின்னதாக, அவ்வளோலாம் இல்லை. குழந்தைக்கு தேவையான அளவுக்கான பால் உருவாக்கம் சிறிய மார்பகத்துக்குமே இருக்கு. இதுக்குன்னு ஸ்பெஷல் ஊசி மருந்துலாம் எதுவுமே கிடையாது. பேபியை நல்லா ஃபீட் பண்ண அவங்களுக்கு சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்பகம் சின்னதாக இருந்தாலுமே. செகண்ட் திங் வந்து நம்ம அப்பயே உடனே தெரிஞ்சுக்கணும்னா தாய்ப்பால் கொடுத்த உடனேயே நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகும். பேபி ஒரு நாளைக்கு 8-10 times கூட மோஷன் போகும். இதுவே ஒரு நல்ல அறிகுறி. தாய்ப்பால் வந்து பேபிக்கு போதுமானதாக இருக்குது, அதே டைம் வந்து செரிமானம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. வெயிட் கெயின் நல்லா இருக்குனாவே அடிக்வேட் மில்க் வருது நம்மளுக்குன்னு அர்த்தம். தாய்மார்கள் தான் பேசிக்காக, அதாவது அடிப்படையை உருவாக்குறவங்க. அவங்க தான் எதிர்காலத்துக்கான அடிப்படையை உருவாக்குறப்ப தாய்ப்பால் கொடுப்பதுங்கிறது உங்களோட அழகு குறையும், உங்களோட சோம்பேறித்தனம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எதிர்காலத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்க கூடிய பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு உணர்ந்து

0: கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து 6 மாதம் முழுமையான தாய்ப்பாலும் அப்புறம் திட உணர்வு சேர்த்து எவ்வளோ நாள் முடியுமோ மேக்ஸிமம் கொடுத்து ஃப்யூச்சர் எதிர்கால சந்ததிகளை ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமானவங்களாகவும் உருவாக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: நாளும் இன்னிசை மலையில் நடித்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். இளம்தென்றல் இளம்தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விடுகதையும் விடையுமாக இணைப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க? ஆமாம், உங்கள் பேர் மறுபடியும்
1: சொல்லுங்கள். புஷ்பா.
0: புஷ்பாமா, உங்களுக்கான விடுகதை சொல்லாமா?
1: ஈஸியாக சொல்லுங்க சார்.
0: ஈஸியாக சொல்லாமா? கொஞ்சம் வானொலி பெட்டியை தள்ளி நின்று பேசுங்களேன்.
1: இல்லை, செல்லு தான், வானொலி பெட்டியில்.
0: ம், சரிங்கம்மா. அச்சு இல்லாத சக்கரம், அழகை கூட்டும் சக்கரம், என்னங்கம்மா அது?
1: பல்லா?
0: நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். நன்றிங்கம்மா, நல்லது ஒரு முயற்சி. இணைப்பிலையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகருங்க சார்.
0: சுதாகர் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
2: இனிப்பு சார்.
0: இனிப்பு பொட்டலத்துக்கு 2000 பேர் காவல்.
2: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க சார்.
0: இனிப்பு பொட்டலத்துக்கு 2000 பேர் காவல். இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. இணைப்பிலையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஐயா வணக்கங்க ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி ஐயா.
0: சிவகாமி அம்மா, எப்பயுமே புன்னகையோட தான் வருவீங்க.
3: நலமா கறீங்களா ஐயா?
0: நலமா இருக்குமா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? அச்சு இல்லாத சக்கரம், அழகை கூட்டும் சக்கரம். ரொம்ப நேரம் யோசனை பண்றீங்களா?
3: என்னங்கம்மா
0: சொல்லுங்க?
3: உரலுங்களா?
0: இல்லைங்கம்மா, உரல் இல்லை. அதுக்கு வந்து சரியான பதில் வந்து வளையல். சரி சரிங்கம்மா,
3: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. இனிப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான விடுகதை சொல்லாமா?
4: சொல்லாம் சார்.
0: 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இருக்காது. எறும்பா?
4: ஆமாங்க சார்.
0: சரிங்க, அடுத்தது. ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலைக்கணம் அதிகம்.
4: தீக்குச்சி.
0: தீக்குச்சி, சரியான பதிலீங்க. ரெண்டு விடுகதைக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து

0: சொல்லுங்க சார்.
1: விதையின்றி முளைக்கும், வேரின்றி கிடைக்கும்.
0: குச்சிக்கிழங்குங்க சார்.
1: கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். விதையின்றி முளைக்கும், வேரின்றி கிடைக்கும்னா கொம்பு.
0: சரிங்க சார்.
1: குச்சிக்கிழங்கு வந்து சரியாக மேட்ச் ஆகுதுங்களா?
0: சார் வேர்ல குச்சிக்கிழங்கு இருக்குங்க சார்.
1: அதாவது விதையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்க, நல்லதொரு முயற்சி. நன்றி.
0: ஆ தேங்க்யூ சார்.
1: நன்றி. இணைப்பு நிலையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கன் இருந்து கணேசன் பேசுறேன் ஐயா.
1: கணேசன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
2: கொஞ்சம் எளிமையா கேளுங்க ஐயா.
1: எளிமையாவே கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
2: ஐயா? நான் ஒரு மாத்து பின்னாலிங்க வீட்டில் இருக்கிறேங்க ஐயா.
1: சரிங்க, இப்போ உங்களுக்கான கேள்வி, கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யாருங்க? கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யாருங்கய்யா?
2: நகை வெட்டிங்க சார்.
1: நகை வெட்டிங்களா? நல்லதொரு முயற்சிங்கய்யா. நன்றி. இனிப்பு நிலையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? மதுஸ்ரீ. உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் அவர் யாரு?
3: கத்தரிக்கோள்.
1: கத்தரிக்கோள். கத்தரிக்கோள் வந்து சரியான பதில் தான். ஆனால் வந்து அந்த கத்தரிக்கோளை வெட்டுறது யாரு? தையல்காரர் அப்படின்றது சரியான பதில். நல்லதொரு முயற்சிமா. நன்றி. இணைப்பில் நீ அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? ரொம்ப லோவா கேக்குத. நீங்க நல்ல அலைபேசிய நெருக்கி வச்சு பேசுங்க. உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. என்னங்க? காத்து என்பது தவறான பதிலுங்கய்யா. நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க
4: ஐயா? வணக்கம் ஐயா. நாகப்பள்ளி வட்டம் கட்டுப்பட்டி மாவட்டம் கஷ்டம் ஐயா.
1: ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? நூல் நூற்கும் நெசவாளிக்கு, நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டி கொள்ள துணி இல்லை. அருமையான பதிலுங்க. நன்றி. அடுத்தது, இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது.
4: இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. மின்சாரம்.
1: என்னங்கய்யா?
4: மின்சாரம்.
1: மின்சாரமா? இல்லைங்கய்யா. நன்றிங்க, நல்லதொரு முயற்சி. இணைப்பு நிலையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் பார்ட்னர்லி சார்.
1: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
5: வடிவேல்.
1: வடிவேல், உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
5: சொல்லுங்க சார்.
1: வெள்ளை உடை உடுத்திய மஞ்சள் மகாராணி யாருங்க? நன்றி. நன்றி. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விடுகதை விடயமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
6: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யாரு?
6: கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி

0: விடுகதை கேட்கலாமா?
1: கேளுங்க ஐயா.
0: இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது.
1: மின்சாரம்.
0: மின்சாரம்ங்கிறது தவறான பதில் இல்லையா? நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து நேயரை சந்திக்கலாம்.
2: இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வழியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள், இதுவரை இளந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விடுகதையும் விடயமாக நேயர்கள் இனி கேட்கலாம். தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா. தண்டபாணி அவர்கள்.
1: செப்டம்பர் 2026 மாதத்திற்கான உங்களை தேடி உங்களூரில் திட்ட முகாம் தருமபுரி வட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வே. சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இத்திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு

அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட ராமக்கால் ஏரியினை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் இத்திட்டத்தின் கீழ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஏரி பகுதியில் அமைந்துள்ள நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை வசதிகள் குறித்தும் அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட மதிகோன்பாளையத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். அன்னசாகரத்தில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடம் ₹40 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு அக்கட்டிடத்தின் தரம் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து தருமபுரி நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் சேவைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மேற்கொண்ட கள ஆய்வு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகன் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு தலைவரும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ மணி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் பேசும்போது, மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மாநில அரசுடன் இணைந்து எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை கண்காணித்து அத்திட்ட பணிகளை விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொருட்டு காலாண்டிற்கு ஒருமுறை கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் எண்ணற்ற பல திட்டங்களை அறிவித்து செயல்பட்டு வருகிறது. மேலும் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடுகளின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் மக்களுக்குமான வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டு அத்தகைய திட்டங்களை அத்துறை அலுவலர்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏதேனும் சிரமங்கள் இருப்பின் அது குறித்து உடனடியாக தகவல் தெரிவித்தால் அதற்குரிய தீர்வையும் கண்டறிந்து அத்திட்டத்தினை காலதாமதமின்றி விரைவாக நிறைவேற்றுவதற்காக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் தொடர்புடைய மாவட்ட அளவிலான அலுவலர்களுடன் திட்ட செயல்பாடுகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வும் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பில் தூய்மை பாரத இயக்கம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், கல்வித்துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம், வனத்துறையின் சார்பில் யானைகள் பாதுகாப்பு திட்டம், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள், மீன்வளத்துறை, வேளாண்மைத்துறை சார்பில் பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் குறித்தும் தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள், தமிழ்நாடு மின்சாரத்துறை, உதவி இயக்குநர் பேரூராட்சிகள், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், மாவட்ட தொழில் மையம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், நகராட்சி, ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம், முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து துறை அலுவலர்கள் எடுத்துரைக்கப்பட்ட விவரங்கள் குறித்தும் திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியின் கூட்டரங்கில் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளையொட்டி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தருமபுரியில் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் நெல்லிக்கனி விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2026 சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய கைத்தறி நிறுவனமாக விளங்கும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் 1935 முதல் தொடங்கப்பட்டு 91 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு கைத்தறி நெசவாளர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையிலும் விழா காலங்களில் 30% வரை அரசு சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டி புதிய வடிவமைப்புகளில் அசல் ஜரிகையுடன் கூடிய காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள், ஆரணி பட்டுப்புடவைகள், சேலம் திருபுவனம் பட்டுப்புடவைகள் மற்றும் புதிய வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டு புடவைகள் ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை, மதுரை, திண்டுக்கல், பரமக்குடி, திருச்சி மற்றும் சேலம் பகுதிகளில் தயாராகும் அனைத்து ரக காட்டன் புடவைகள் புதிய வடிவமைப்பிலும் மற்றும் நேர்த்தியான வண்ணங்களிலும் உருவாக்கப்பட்டு கோப்டெக்ஸில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு

0: தமிழ்நாடு அரசு கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை 15/9/2026 முதல் 30/11/2026 வரை வழங்குகிறது. இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விடுமுறை நாட்களிலும் விற்பனை நிலையம் செயல்படும். அனைவரும் கைத்தறி துணிகளை வாங்கி நெசவாளர்களுக்கு உதவிட கோப்டெக் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அறிவுறுத்தப்பட்டது. தீபாவளி 2026 பண்டிகைக்கு தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி கோப்டெக்ஸ் நெல்லிக்கனி விற்பனை நிலையத்திற்கு ரூபாய் 110 லட்சமும் அரூர் கோப்டெக்ஸ் விற்பனை நிலையத்திற்கு 27 லட்சமும் என மொத்தம் 2 விற்பனை நிலையங்களுக்கும் 137 லட்சம் விற்பனை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி சிறப்பு தள்ளுபடியாக அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு வட்டியில்லா கடன் வசதியில் 30% வரையிலான தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப குடிமைப்பணிகள் நேர்காணல் அல்லாத பணியிடங்களுக்கான தேர்வு தருமபுரி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் கடந்த சனிக்கிழமை முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் இத்தேர்வு மையங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தேர்வு மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள், தேர்வு அறைகளில் தேர்வர்கள் தேர்வு எழுதுவதற்கு உரிய வசதிகள் உள்ளிட்ட தேர்வுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட சேசம்பட்டி ஒட்டப்பட்டியில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களையும் தருமபுரி வட்டத்திற்கு உட்பட்ட ஏமக்குட்டியூர் பழைய தருமபுரி உள்ளிட்ட அங்கன்வாடி மையங்களையும் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட மணியம்பாடி மற்றும் புட்டிரெட்டிப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையங்களையும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் உள்ள பதிவேடுகள், குழந்தைகளின் தினசரி வருகை எண்ணிக்கை, கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து மாவு மற்றும் முட்டைகளின் இருப்பு விவரங்கள், குழந்தைகளுக்கு தயாரிக்கப்படும் மதிய உணவின் தரம், சுகாதாரம், குழந்தைகளுக்கு காய்ச்சிய குடிநீர் வழங்கப்படுகிறதா, குடிநீர் வசதி, கழிவறை வசதி, மைய கட்டடத்தின் உறுதித்தன்மை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முன்பருவ கல்வி, கற்றல் உபகரணங்கள், விளையாட்டுகள் மூலம் பாடம் கற்பிக்கும் முறை மற்றும் குழந்தைகளின் வயதுக்கேற்ற உயரம் மற்றும் எடை கண்காணிப்பு அட்டவணையை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை முதலே விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள், பூஜைகள் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. தருமபுரி நகரில் பிரசித்தி பெற்ற சாலை விநாயகர் கோயில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் தாற்றப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகப் பெருமானை தரிசித்தனர். பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்று சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அண்மையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கள் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் நீரின் கலங்கள் தன்மையின் அளவை பொறுத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நீர் இறைப்பான்கள் இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் நீரின் கலங்கள் தன்மை 100 NTU மேல் அதிகரிக்கும் நிலையில் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பாதுகாப்பான முறையில் இயக்க இயலாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தலைமை நீரேற்று நிலையத்தில் பெறப்படும் நீரின் கலங்கள் தன்மை சுமார் 240 NTU அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரின் தரத்தை உறுதி செய்வதற்கும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் தலைமை நீரேற்று நிலையத்திலிருந்து நீர் உந்துதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கள் தன்மை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கலங்கள் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் நீர் உந்தும் பணி உடனடியாக மீண்டும் தொடங்கப்பட்டு குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த இடைக்காலத்தில் பொதுமக்கள் தங்கள் உள்ளூர் நீர் ஆதாரங்களை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: நேயர்கள் இதுவரை தகடூர் தகவல்கள் வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். நேர்களே, இன்று சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது.

தங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இது. நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை. அதற்கு முன்பாக
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா

பண்பலையில் தொடர்வது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:20. நாளும் உழைத்து களைத்து ஓய்வெடுக்கும் நல் உள்ளங்களுக்காக வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வருகிறது. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 043-42 என்ற முன்னணி போக, 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஒளிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் விசத்தமான இரவில் உங்களோடு கோவை வெளிதின் மலைச்சாரல் நரசீபுரம் என் கே கந்தசாமி ஐயா.
0: கந்தசாமி ஐயா, நலமா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னவோ?
1: அருமையான பாடலுங்க ஐயா, நாங்க விரும்பி கேட்பதுங்க. அதிசயமான பாடல்
0: தவப்படுத்துங்க.
1: முதல் இசை டிஎம்எஸ் பிபி சீனிவாஸ் பாடின அருமையான பாடலுங்க ஐயா. அதிகமாக ஒலிக்காத பாடலுங்க ஐயா.
0: சரிங்க, உங்கள் விருப்ப பாடல் ஏதோ. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இசையால் இதயத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:30. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஏரிவாடி வீட்டில் எம் ராஜேஸ்வரிங்க.
3: சரிங்கம்மா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்னது?
4: ராஜா விட்டு பிள்ளைங்க பாடம். பைத்தியக்காரன் தொடங்கும் பா வரீங்க பாடல். நன்றிங்க.
3: நன்றிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி.
4: நன்றி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-40

0: 5 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: காதோடும் கவி பாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். என்று அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இரவு வணக்கம். சொல்வது யாருங்கம்மா?
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஊத்துப்பள்ளம்.
3: உங்க பேருமா?
4: நன்றி.

0: உறங்கா விழிகளை தாளாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:42. நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் செங்குட்டை சாமிநாதன் பேசுறேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கீங்க. நல்லா சாப்பிட்டோம்யா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எனக்கு சரஸ்வதி சபதம் படத்துல இருந்து கல்வியா செல்வமா வேறமா பாடல்.
0: நன்றிங்கய்யா, நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
1: நன்றி நன்றி.

0: இசையில் இசையால் இதயங்களை தாளாட்டி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இங்கே இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரகம்பட்டியிலிருந்து மலைசாமிங்கய்யா.
0: சரிங்க, உங்களுக்கு நல்லா இருக்குங்கய்யா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க.
0: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னவோ?
1: படம் வந்து அகத்தியர். பாடல் வந்து உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வென்று. அந்த பாடல் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
0: நன்றிங்கய்யா.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: காதோரம் கவி பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. இணைப்பில் காத்திருக்கும் தனது விருப்ப பாடலை கேட்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இனி இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: நான் தருமபுரி மதிமோன் பாளையம் மோகன் பேசுறியா? நலமா இருக்கீங்களா?
0: நலமா.

0: இருக்கீங்கயா? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கிறீங்கயா? எனக்கு கலத்தூர் கண்ணம்மா படத்துல இருந்து கண்களின் வார்த்தையில் புரியாது அந்த பாடல் புரியுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: ரொம்ப நன்றிங்கய்யா.

0: ஓரங்கா விழிகளை தாளாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் தனது விருப்ப பாடலை கேட்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? எல்லாம் நலமா.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றா கம்பட்டி குண்டுமணி சார்.
0: குண்டுமணி ஐயா, நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வழங்கலாம்?
1: இந்த படகோட்டியிலிருந்து தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வந்த பாடல் கொடுங்க சார். அனைத்து நேர்களுக்காகவும்
0: நல்லா பாடுவீங்களாட்டுங்க.
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி.

0: நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்னவோ?
1: அனைத்து நேர்களுக்காகவும் நினைத்தாலே இன்னைக்கும் படத்துல இருந்து நினைத்தாலே இன்னைக்கு பாட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா.
1: நன்றி.

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வந்தது. கோயம்புத்தூர், நரசிபுரம், கந்தசாமி, தருமபுரி, எரிக்குடிப்பட்டி, ராஜேஸ்வரி, நல்லம்பள்ளி, வெண்ணிலா, ஈரோடு மாவட்டம் சாமிநாதன், கரூர் மாவட்டம் கணக்கம்பாடி மலைச்சாமி, திருச்சி குண்டுமணி, ஏலகிரி குணசேகரன் நேயர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்றைய சுகமான ராகங்கள் இனிய பாடல்களை வழங்கிச் சென்ற மகிழ்ச்சியோடு நிறைவு பெறுகிறது. தொலைபேசி வழியே பாடல் கேட்ட நேயர்களும் வானொலி வழியே பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். நேர்களே, பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சி நிரல் காலை 6 மணிக்கு குரலோசை. இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்: 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக ஜி விஸ்வாந்த். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:35 சந்தோஷ சாரல். எட்டு மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். எட்டு 8:45 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேண்ட் வழங்கும் இனிய சொல் அமுது. ஒன்பது 5:00 வானலையில் வசந்தம், உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி, நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நாளைய நிகழ்ச்சி குறிப்பு, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர் நட்சத்திரங்களில் இருந்து உருவானவர்கள் கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகள் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சுவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தீன்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எஸ் ராஜசேகரன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நெல் கேழ்வரகு சாகுபடி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுப்பாள சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல் இன்றைய தலைப்பு சொல்லுக வெள்ளுக, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00

பத்து மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

வலிமை உடல் பலத்தால் வருவதில்லை, வெல்ல முடியாத வேட்கையினால் வருகிறது. வலிமை என்பது உடல் பலத்தால் வருவதில்லை, வெல்ல முடியாத வேட்கையினால் வருகிறது. காந்தி சிந்தனையை கேட்டோம். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.